0: நம்பிக்கை என்பது வேறு. மனுஷனை என்னை வாழ வைப்பான், அவனே என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போவான், அவன் சொல்ற வார்த்தையின்படி வாழ்ந்தால் எல்லாம் சொர்க்கமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்நாளை பூரடிக்கிற மனிதர்கள் பற்றித்தான் இங்கே எரேமியா சொல்லுகிறார். கத்தனுடைய வார்த்தை விதமாய்த்தான் சொல்லுகிறது. அவருடைய வாழ்வின் செழிப்பை குறித்தும் அவருடைய வாழ்க்கையினுடைய அழிவை குறித்தும் பேசுகிறது. கத்தர் மேல் நம்பிக்கிற மனுஷனுடைய வாழ்வு செழித்திருக்கும் என்றும், மனுஷனை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கை வாடி போய்விடும் என்று சொல்லுகிறார். அவர்களை வாடி போன மனிதர்களாக நீங்கள் இருந்தால் இந்த காலைகளில கத்தர் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். கத்தர் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து வாழ்ந்து பாருங்கள். கத்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்து ஜெபிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும், அப்படிப்பட்ட நோயாயிருந்தாலும், ஒருவேளை வைத்தியர் சொன்ன வார்த்தையை நம்பி சோர்ந்து போயிருக்கலாம், நோயர் சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது போனால் ஒரு நண்பன் சொன்ன ஒரு வார்த்தையினாலே நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் சொன்ன வார்த்தையினாலே நாங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் உடைக்காது, வேதனைப்படுத்தாது, அவநம்பிக்கை கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தையை தெருவிலே ஒரு நிமிடம் நம்பின அந்த சகோதரிக்கு நம்பிக்கையை கொடுத்த தெய்வம் உதைக்கும். இந்த காலைவேளையிலே உங்களுடைய நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அது வீதியிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வைத்திய சாலையில அமர்ந்திருக்கலாம், அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து, மறுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருகிலே வந்து உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்து உங்களுடைய வாழ்வை செழிப்பாக்கவும் கனி கொடுக்கிற மரமாக நீங்கள் மாறி, நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை பிறரும் பெற்றுக் கொள்ள, உங்கள் மூலம் பெற்றுக் கொள்ள, நீங்கள் ஒரு கனி கொடுக்கும் மரமாய் மாற, உங்களுடைய பேர் தேவனோடு மறைமுகமாய் ஜெப வாழ்வு மறைந்திருக்கும் பொழுது எங்களுடைய குடும்ப வாழ்வு தேவனுக்குள் மலர்ந்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் உங்களை வெக்கப்படுத்தாது. கர்த்தர் மேல நாங்கள் மேல அவரை உறுதியாய் உண்மை உறுதியாய் பெற்றுக் கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி பூர்ண சமாதானம் அவரையே நம்புகிற மனிதனுக்கு பூரண சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இந்த காலை வழியில எங்களுடைய நம்பிக்கை இந்த மனுஷன் தருவான், இந்த மனுஷன் தருவான், அவன் செய்வான் என்று நினைக்காமல் தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபத்திலே இருப்போம். இறக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே வேறு உம்முடைய உம்மீது வைக்கிற நம்பிக்கை வேறூன்றி உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இதுவரை காலமும் எந்த ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், இப்பொழுதும் உம்மீது வைக்கிற நம்பிக்கையினாலே அது காக்கப்பட்டு கத்தாவே உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை பரலோகம் ஆண்டவரே எங்களுக்கான ஆண்டவரே ராஜ்யத்தை அடையும் வரை நாங்கள் காணாதிருந்தும் அதை விசுவாசித்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உம்மீது வைக்கிற நம்பிக்கையில் உறுதியாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீ இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே நம்பிக்கை இழந்தவர்களாக இந்த ஆண்டவரே நாயினும் விதவிய போல சுவாமி நடுத்தெருவுக்கு வந்திருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையை நீ கொடுத்து அவளை வாழ வைக்கிற தெய்வம் இந்த காலை வேளையில் அவளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஏசப்பா உடைய கரத்திலே இந்த வழிவகு கொடுத்து இந்த வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் உங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே முதன் முதலாக நீங்க வந்து எரேமியா 17:5-7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பியாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்கான தலைப்பில் அநேக காரணங்கள் எடுத்து சொன்னீங்கள். அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கேஆசி ஜூதாஸ் நடந்த விஷயத்தையும் சொன்னீங்கள். மிகவும் ஆசீர்வாத பாஸ்டர், உங்களுடைய செய்தியை நாங்கள் 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கின்றோம். 97 ரேடியோ உலகம் முழுக்க உங்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுக்கான நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் நீங்கள் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாச. நன்றி.
0: ஆமேன்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்த பாச ஆர்வம் கிளிநொச்சி தொடர்ந்து நாங்கள் பாச மகேந்திரன் அழைக்க போறோம். அருமையான செய்தியை கொடுத்திருந்தார், மிகவும் ஆசீர்வாத

0: Sister Dolly? Sister Dolly, praise the Lord. Sister Rajani?
1: Praise the Lord, Brother Mahendran.
0: ஒரு ஒரு ஒரு பாடலை பாடியுங்கள், நான் பாஸ்டர் அழைக்க போறேன்.
1: Amen, amen. Praise the Lord.

0: In your ear.
1: Amen.
0: Amen, amen.
1: அமேன். நன்றி சிஸ்டர் ரஜினி, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நாங்கள் பாச மகேந்திரன் அழைக்கப்படுறோம். பிரைஸ் லார்ட் பாச மகேந்திரன், பாச பிரைஸ் லார்ட், மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாச மகேந்திரன், உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர்.
2: சாரி சாரி, நான் இப்பதான் பார்த்தேன். பாரு பார்த்தேன். நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு ஜபத்தோடு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். எல்லா இரக்கத்திற்கும் எல்லா தயவுக்கும் பாத்திரரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலை வேலையில ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் யாவரையும் இணைத்திருக்கிறது. நீர் ஆண்டவரே சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர். உங்களுடைய மகிமை எங்களை இணைத்து இந்த நாளில உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய எல்லா இரக்கத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஐயாவுக்காக மற்றும் இந்த இணைப்புல இணைந்திருக்க உங்கள் யாவருக்காகவும் கத்ரா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சரி, என் உள்ளத்துல ஆண்டவர் இந்த நாளிலையும் இந்த காலை வேலையில ஆண்டவர் வைத்த ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 18வது வசனம், அதனுடைய 14வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அதாவது மறுபடியும் வாசிக்கிறேன். மனிதனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அப்படி என்றால் இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த பூமியில எப்போ முதல் மனிதன் ஆதாம் பாவத்தில் விழுந்தாரோ, ஆதாம் ஏவாளு எப்பொழுது தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம எப்பொழுது அவர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ, அப்பொழுதே இந்த உலகத்துல மனிதனை பலவீனப்படுத்துகிற மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து சத்ருவினால் நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வருகிறது. ஆனா அந்த போராட்டத்துல இயற்கையாகவே நமக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை கொடுத்திருக்கிறார்னா, நம்ம மனசு இருக்கு இல்லையா, நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்னா, பலவீனத்தை, போராட்டத்தை இதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வலிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமேத்திக்கு அவர் சொல்லும் போது 2 தீமேத்தில ஒரு வார்த்தை சொல்றாரு. அது 2 தீமேத்துல 1 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இத வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறிச்சுதான் அந்த வசனம் போட்டிருக்கு அப்படி சொல்றாங்க. ஆனா இது பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு சொல்லப்பட்டதுல, ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு பலம் இருக்கு, அன்பு இருக்கு, தெளிந்த புத்தி இருக்குன்னு வேதம் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாம் இருக்கிறவர், எல்லாம் நிறைந்தவர். ஆனா இத நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா அப்படி போட்டுருக்க, அதாவது வந்து தேவன் நமக்கு பயமுள்ள உள்ளத்தை கொடாமல். அப்படின்னா நம்முடைய உள்ளம், நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, அது இயற்கையாவே ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பலம் உள்ளது, அன்பு உள்ளது, அது தெளிந்த புத்தி உள்ளதான் கொடுத்திருக்கிறார் நம்ம மனசு வந்து. ஏன்னா அதனாலதான் நீங்க எல்லாம் வச்சீங்கன்னா, நம்ம மனசாட்சிக்கு வந்து தப்பு எது, சரி எது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒரு காரியத்தை தொடங்கும் போதே நம்ம மனசாட்சி இயற்கையாவே சொல்லுது. அதை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அதுக்கு வேதம் வந்து ரோமர் புஸ்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுல் வந்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சீனாய் மலையில வச்சுதான் நியாய பிரமாணம் கிடைச்சது, ஆனா பிரஜாதிகளுக்கு வந்து மனதின் பிரமாணம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப மனதின் பிரமாணம்னா இயேசுவை அறியாதவர்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு, அவர்களுக்கு வந்து மனசே பிரமாணமா இருக்குன்றார். அப்ப மனம் என்பது தேவனுடைய சட்டத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே நம்ம மனசுல தேவனுடைய சட்டத்தை, சட்டம்னா நீதி, தேவ எப்படி சீனாய் மலையின் உச்சியில ஆண்டவர் வந்து 10 கட்டளைகளை எப்படி மோசை கொடுத்தாரோ அந்த கட்டளைகள் இயற்கையாவே மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதனாலதான் நீங்க சீனாய் மலையினுடைய அனுபவத்துக்கு முன்பாக எல்லாம் எல்லாருமே வந்து மனசாட்சியின் பிரமாணத்தில் நடந்தார்கள், உள்ளத்தின் பிரமாணத்தில் நடந்தார்கள்னு நமக்கு வேதம் நமக்கு பதிவு செய்யுது. யோபு காலத்தெல்லாம் மனசாட்சியின் பிரமாணம், உள்ளத்தின் பிரமாணத்தில் நடந்தான். இப்போ நமக்கு இந்த நாளில காலையில ஆவியானவர் எதை சொல்ல வருகிறார்னா, நம்ம மனம் பலவீனத்தை தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதாவது இருக்கிறது. ஆனால் அந்த மனம் முறிந்து போனால், அதுதான் சொல்றார், அந்த மனசு அதாவது முறிந்து போனால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அந்த மனசாட்சி சூடுண்டு போயிருச்சுன்னா, இல்லைன்னா அந்த மனசாட்சி வந்து ஒரு கூர்மையா இல்லாம போனா, அந்த மனசாட்சி வந்து ஒரு சில நேரங்கள்ல அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த நல்லது செய்ய வேண்டுங்கிற எண்ணங்கள் வந்து அதை எதிர்த்து நின்று தப்பா போற பாதைகள் இருக்குமானா, இல்லைன்னா அந்த மனசாட்சி ஏதோ ஒரு வகையில ஒரு முறிந்து போயிட்டா அதை யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு யார் எழுதுறான்னு கேட்டீங்கன்னா சாலமோன் எழுதுறார். உங்களுக்கு தெரியும் சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானத்தை தேவனால் பெற்றுக்கொண்ட மனுஷன். ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை ஏன் வருது, இந்த பிரச்சனை என்னமா முடியும் அப்படின்னு தியானிக்கக்கூடியவர், அவ்வளவு ஞானத்தில் தேறின மனுஷன். அதாவது அவர் சொல்றார், பைத்தியம் என்ன செய்யும், சந்தோஷம் என்ன செய்யும், அதாவது ஒரு அறிவீனம் என்ன செய்யும், இல்லைன்னா ஞானம் என்ன செய்யும், இல்லைன்னா சந்தோஷம் என்ன செய்யுங்கிற அளவுக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை தியானிச்சவர், ஒரு ஒரு புத்தியீனமான வாழ்க்கை என்ன செய்யும்னு சொல்லி அப்படிப்பட்ட புத்தியீனத்தை தியானிச்சவர், ஞானம் ஞானம் எந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிறது அப்படிங்கிறத அதை தியானிச்சவர். அந்த அளவுக்கு என்ன பிரசங்கில எழுதும் போது கூட, ஒரு ஒரு ஏழை இருந்தா ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன பட்டணத்தை ஒரு பெரிய ஒரு ராஜா வந்து அந்த பட்டணத்தை அடிக்க அழிக்க வந்தான். அப்படி அழிக்க வரும்பொழுது அங்க இருக்கிற பட்டயமோ கேடயமோ இராணுவ வீரர்களோ அந்த பட்டணத்தை காப்பாத்தல, ஒரு ஏழை ஞானம் உள்ள ஒரு ஏழை அந்த பட்டணத்தை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு சாலமோன் எழுதுறார் பிரசங்கி புஸ்தகத்துல. அப்போ நான் நம்புறேன், ஞானம் என்பது பட்டயத்தை விட அறிவை விட புத்தியை விட பயங்கர, அதாவது சாரி ஞானம் என்பது பட்டயத்தை விட நம்ம நம்ம கையில இருக்கிற கேடயத்தை விட எத்தனையோ பணத்தை விட பலத்தை விட நம்முடைய ஞானத்துக்கு வலிமை ஜாஸ்தி. அதனாலதான் சாலமோன் வந்து நீங்க முத முதல்ல அவரு ராஜாவா உட்கார்ந்த உடனேமே ரெண்டு ஸ்திரிகள் வர்றாங்க, ரெண்டு ஸ்திரிகளும் இப்ப ஒரு குழந்தை வந்து நைட்டு தூங்கும் போது ஒரு ஒரு ஸ்திரியருடைய புள்ள செத்து போச்சு, இன்னொரு குழந்தைய அவ வந்து தன்னுடைய பக்கத்துல போட்டுட்டு இது என் பிள்ளைதான் சொல்றான்னு சொல்லி மறுநாள் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க. அப்படி பஞ்சாயத்துக்கு வரும்போது சாலமோன் பக்காவா நியாயந்து இருக்கிறார், அதாவது கரெக்டா சொல்றாரு, அந்த குழந்தைய எடுத்து ரெண்டா கீருங்க, அதுல வந்து இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுங்கன்னு சொன்னோடனே அந்த பெத்த குழந்தையினுடைய அதாவது பெத்த தாயினுடைய இருதயம் துடிக்குது. அப்படி துடிச்ச உடனே சாலமோன் வந்து தெளிவா சொல்றாரு, இவளே இந்த பிள்ளையினுடைய தாய். இத பார்த்த சாலமோன் நாட்கள்ல இதை பார்த்த தாவீது கூட இருந்த அவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாலமோனை கண்டு பயந்தார்களாம். அப்போ என்ன புரியுது, ஞானம் ஞானம் வந்து பயத்தை உண்டாக்கிட்டான். அப்ப ஞானத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஞானம் உள்ள ஞானத்தில் தேறின சாலமோன் எழுதுறாரு, மனதின் அதாவது முறிந்த ஆவி யாரால் தாங்க கூடும். அப்போ நமக்கு சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனம் எப்பொழுதுமே வலிமை உள்ளதாக நம்ம காத்து கொள்ள வேண்டும், நம்ம மனசுல ஸ்ட்ரென்த் இருக்கணும், நம்ம மனசு மட்டும். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, மனசை மட்டும் தளர விட்டுறாத, மனசை மட்டும் தளர விட்டுறாத, பிரச்சனை வரலாம் போராட்டம் வரலாம், உன் மனசு மட்டும் தைரியமா இருந்துட்டா, உன் மனசு மட்டும் தளராம இருந்துட்டா எந்த பிரச்சனையும் நம்ம தாங்க முடியும். அதனாலதான் சாலமோன் எழுதுறார், மனிதனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். எவ்வளவு பொருள் இழப்போறலாம், மனுஷங்க இழந்து போகலாம், அவமானங்கள் வரலாம், எத்தனையோ விதத்துல நமக்கு சரீரத்துல கூட நோய் வரலாம், ஆனா மனசு மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துருச்சுன்னா, நம்ம மனசு மட்டும் ரொம்ப வலிமையா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம்னா அந்த பிரச்சனை விட்டு எந்திரிச்சு வரலாம் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க, நம்மளோட நிறைய பிரசங்கத்துல நம்ம பேசுவோம். ஆனா இப்ப அவர் சொல்றாரு, அதுதான் ரொம்ப சொல்றாரு, அப்ப அந்த மனசை வந்து நீ தளர விடாம அந்த மனசை வந்து நீ வலிமையா வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க சாலமோன் வழியாக நீதிமொழி புஸ்தகத்துல ஆவியாரம் நமக்கு எழுதுகிறார். இப்போ கவனிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, மனிதனுடைய ஆவி அந்த பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். அப்போ நம்முடைய ஆவி முறிந்து விடக்கூடாது, நம்ம மனம் முறிந்து விடக்கூடாது. வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல். பவுலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நீங்க எடுத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் அதனுடைய 6 அதிகாரத்துல, 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல பவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து எழுதுறாரு. நீங்க 6:4-10 எனக்கு வாசிக்கலாம் சமயம் இல்லை. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் அதனுடைய 4-10 வரைக்கும் அவர் ஆரம்பிக்கும் போது மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும், அதாவது அவர் பட்ட பிரச்சனைகள் பாடு நெருக்கம், அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, நான் சிறையில கடந்தேன், என்ன கலகம் பண்ணாங்க, கண்விழிப்புல இருந்தேன், உபவாசத்துல இருந்தேன், இப்படி நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. அவனா இவ்வளவு சுரம் வந்தாலும் நாங்க ஒரு கூட்டத்தை இதன் மத்தியிலும் நாங்க உருவாக்கணும். அப்போ இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த மனுஷனுடைய மனம் எப்படி இருந்து கேட்டீங்கன்னா தளரவே இல்லை. ஏத்தனா இவர் ஊழியத்தின் பாதையில இவருக்கு இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தெரியும். அவர் கப்பல் பயணத்துல 14 நாள் சாப்பிடல, ஏன்னா பயங்கர புயல் உப்பாங்காத்து அடிக்குது, ஒரு பக்கம் தண்ணி கடல் கொந்தளிக்குது, அங்க இருக்கிற 276 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்களும் சாப்பிடல. ஆனா அவ்வளவு பிரச்சனையில இந்த மனுஷன் தப்பிச்சாரு. தேவனுடைய அந்த மகிமையினால அவர் மெலித்தா தீவு கரையை பிடிக்கிறாங்க. இந்த ஒரு பவுல் நிமித்தம் 276 பேர் பாதுகாக்கப்படுறாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சவர் ஊழியத்துல, ஏன்னா ஒரு பட்டணத்தெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு இவரை காயம் உண்டாக செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அதே பட்டணத்துக்குள்ள மறுபடியும் எந்திரிச்சு போய் ஊழியம் பண்ணார். அவ்வளவு தூரம் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த ஒரு மனுஷன். அப்போ என்ன புரியுது, இவரால மட்டும் இத்தனை பிரச்சனையுடைய மனம் வலிமையா இருக்க காரணம் என்ன? இவருடைய மனசு தளராமல், இவருடைய மனம் ஸ்ட்ராங்கா இருக்க, இத்தனை பலவீனத்தை தாங்குற அளவுக்கு இவருடைய மனசுல இவ்வளவு வலிமை இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனம், நம்முடைய மனசு எப்பவுமே வலிமையா இருக்கணும். அந்த வலிமையில மனம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா அதுல பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பவுலுடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1:12 அவர் சொல்றார் ஒரு மனுஷனுடைய மனம் வலிமையா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கவனிச்சிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:12 அவர் சொல்றாரு, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். என கருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் எல்லா தாழ்மையோடு எல்லா அரக்கத்தோடு சொல்லுவேன், நம்முடைய மனம் வலிமையா இருந்தா பலவீனத்தையும் போராட்டத்தையும் தாங்கலாம். நம்முடைய மனசு தளர்ந்து போனா சின்ன பிரச்சனையில் கூட நம்மளால முன்னேறி வர முடியாது. ஆனா நம்முடைய மனசு எப்பவுமே வலிமையா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, பவுல் மூலமாக தேவன் சொல்லி கொடுக்கிற காரியம், எந்த ஒரு மனுஷன் தன்னை படைத்த தெய்வத்தின் மேல் எந்த அளவுக்கு அந்த மனுஷன் விசுவாசமா இருக்கிறானோ, நம்பிக்கையா இருக்கிறானோ, அவர் பேரில் வைக்கும் விசுவாசம் தான் நம்ம மனசை எப்பவுமே வலிமையா காத்துக்கொள்ளும். ரொம்ப முக்கியம் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் நம்ம எந்த அளவுக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, எபிரேயர் 11 முழுவதும் பாத்தீங்கன்னா, வாளால் அறுப்புண்டார்கள், வெட்டப்பட்டார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், சாக கொடுத்தார்கள், அவர்கள் இந்த பூமியில பரதேசிகளா சஞ்சரித்தார்கள். எபிரேயர் 11 முழுவதும் விசுவாச பட்டியல். அப்படி அத்தனை பேரும் இத்தனை வேதனைப்பட்டும் அவங்க தேவனுக்கா எப்படி வாழ்ந்தாங்க, தேவனுக்கா எப்படி நிக்க முடிஞ்சது அப்படின்னு அந்த பக்தன் எழுதும்போது சொல்றாரு, இதெல்லாம் ஒரே காரணத்தாயா, அவர் மேல வச்ச விசுவாசம். அந்த விசுவாசம் அவங்க மனச பிரச்சனையெல்லாம் பார்க்க வைக்கல. தேவனை அந்த மனசு பார்த்ததுனால இன்னைக்கு நீங்க ஒருவேளை கண்ணீர்ல போயிட்டு இருக்கலாம், ஒரு அவமானத்துல போயிட்டு இருக்கலாம், ஒருவேளை இழப்புகள்ல போயிட்டு இருக்கலாம், ஐயோ இல்ல நோய் பிரச்சனை உங்களுக்கு, ஐயோ நாளை காலையில நான் எஞ்சி உடனே ஹாஸ்பிட்டல் போகணுமே, டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ, இல்லைன்னா அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கணுமே, என்ன நடக்குமோ அப்படின்னு, ஒருவேளை நீங்க பல்வேறு விதத்துல நீங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த டயத்துல உங்க மனசு தளராம இருந்தா, உங்க மனசு வலிமையா இருந்தா அந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்க முடியும். ஆனா உங்கள் மனம் வலிமை உள்ளதா இருக்க வேண்டும் என்றால், நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் பேரில், அவருடைய நாமத்துல, அவருடைய வார்த்தையின் மேல நீங்க நம்பிக்கையா இருந்து பாருங்க, நம்பிக்கையா இருந்து பாருங்க. நான் உதாரணம் சொல்றேன் பாருங்களேன், எலியா ஆகாப்புக்கு முன்பாக ராணுவங்கள் வீரர்கள் எத்தனை பேருக்கு முன்பாக ஒத்த மனுஷனா நிக்கிறார் ஏலியா. ஒரே மனுஷன், சிங்கிள் மனுஷனா நிக்கிறாரு. நின்னு 450 பாகால் தீக்கதரிசிகள கொன்னு போடுறார். அதுக்கெல்லாம் அந்த பலிபீடத்தை கட்டி இவ்வளவு காரியத்தையும் ஏலியா செஞ்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று கேட்டர்களும் கேட்டலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஏலியாவுக்கு பலமான விசுவாசம், அந்த விசுவாசம் அவரை அத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமா நிக்க வச்சது, அத்தனை பேரை ஒத்த மனசான நின்று வெட்டி கொண்டு போட வச்சது, பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்து அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி தைரியமா ஊழியம் செய்ய வச்சது. ஆனா அதே ஏலியா அடுத்த 19 நீங்க பாத்தீங்கன்னா சூரச்செடியில போய் போதும் கர்த்தாவே நான் சாக போறேங்கிறார். எவ்வளவு தைரியம் உள்ள, இப்ப மனசுல மனம் வலிமை இழந்து போச்சு பாருங்க, மனம் தளர்ந்து போச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ராணுவத்துக்கு பயப்படல ஒரு பெண். ஏசபேலுக்கு, ஏசபேல் சொல்றா, நாளைக்கு நேரத்துல நான் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீ செஞ்ச மாதிரி உனக்கு நான் செய்வேன், அப்படி இல்லைன்னா என்னுடைய தேவர்களுக்கு அதுக்கு சரியா எனக்கு செய்ய கடவுன்னு சொல்லிட்டு அவன் ஒத்த ஒரு பெண் இப்படி சொன்ன உடனே ஏலியா சோர்ந்துட்டாரு. ஏலியா மனம் வலிமை இழந்துருச்சு, அவரு அப்படியும் ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு. அப்போ அதுக்கு முந்தின அதிகாரத்துல அவருடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்று கேட்டலும் சொன்ன அந்த விசுவாசம், அடுத்த 19 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கை, ஹோப் அவருக்கு என்னச்சுன்னா தளர்ந்துச்சு. அதனால அவருடைய மனம் பலவீனப்பட்டது. மனம் பலவீனமானோடனே அவர் சொல்றாரு, நான் சாக போறேன், எனக்கு போதும், ரொம்ப முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த லைன்ல நிறைய பெரியவர்கள், தகப்பன்மார்கள், நிறைய வயதுல கூடவும் இருக்கிறீங்க. எந்த காரியத்து நிமித்தம் நான் இருந்து என்ன போகுது, நான் செத்தா நல்லா இருக்குமே, நான் எதுக்கு நான் வாழணும், அப்படில வார்த்தையெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா உங்க நீங்க தேவன் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்க வாய் ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா தளர்ந்த வார்த்தைகளை, அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாது. பாருங்க, இதே ஏலியா வந்து உங்க தேவன் தூங்க போயிருப்பான், உங்க தேவன் அலுவல்ல இருப்பான் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்ன வாய், ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி போச்சுன்னா கர்த்தர் பேருக்கு விசுவாசம் தளர தளர மனம் தளரும், மனசின் வலிமை குறையும். மனசினுடைய வலிமை குறைஞ்சா நம்முடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. தாவி எலியாவால எடுத்து வைக்க முடியல பாருங்க, அடுத்து நம்ம போதும், நம்ம செத்துருவோம், அவ்வளவுதான். ஆனா அதே எலியா கர்த்தருடைய வார்த்தை மேல, அவருடைய நாமத்து மேல விசுவாசமா இருக்கும்போது அவரா அவர் அவரு அந்த இடத்துல எவ்வளவு தைரியமா இருந்தார். தயவுசெய்து சொல்றேன், நாளை தொடங்கணுமா, இல்ல இந்த நாள்ல நீங்க தொடர்ந்து நீங்க எல்லா விதத்திலையும் ஜெயிக்கணுமா, அடுத்து நீங்க அவர் வருகை வரைக்கும், அவருடைய வருகை தாமதிக்குமானால் என் மேல் வைக்கப்பட்ட நோக்கம் தரிசனம் நிறைவேற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற அந்த மனதைரியம் உங்களுக்கு இருக்கணும்னா கர்த்தர் பேருக்கு விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அவர் வார்த்தை மேலுக்கு விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எது பெரிய ஒரு மகிமையா இருந்துச்சு, அது அவருடைய மனசை எப்படி இந்த அளவுக்கு வலிமையுள்ளதா மாற்றுச்சுன்னா அவர் சொன்னாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் பேரில் அவர் விசுவாசம் வைத்தார், கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்தார். ரெண்டாவது பிலிப்பியர் 3:8 நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. இதே 2 தீமோத்தேயு 1:12 பிலிப்பியர் 3:8 அவர் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் மட்டுமல்ல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு மனிதனுடைய மனம் வலிமை உள்ளதா இருக்கணும்னா நம்ம தேவனை அறிகிற அறிவு இருக்கணும், ரொம்ப முக்கியங்க. ஒன்னு விசுவாசம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். ரெண்டாவது தேவனை அறிகிற அறிவு, நம்ம எந்த அளவுக்கு அவரை குறித்து நமக்கு அறிவும் தெளிவும், அவர் இன்னார். ஏன்னா தாவீது சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த தைரியம் தாவீதுக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் ஆண்டருடைய வீட்டுல ஆலயத்துல இருப்பேன், கர்த்தருடைய வீட்டுலன்னா அவரு இங்க இருக்கிற இம்மையின் வீட்டு, அவர் சமூகத்தையும் சொல்றாரு நித்திய வீட்டையும் சொல்றாரு, நீடித்தினால நிலைத்திருப்பேன். இந்த அளவுக்கு உனக்கு எப்படி அது தெளிவு கிடைச்சது அப்படின்னு தாவீதுட்ட கேட்ட அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அப்படின்னா என் மெய்ப்பர் யார், என்னை நடத்துகிறது யாருன்னு எனக்கு தெரியும், என்னை மேய்க்கிற ஆண்டவர் என் எஜமானனா எனக்கு தெரியும். பாருங்க, அதாவது கழுதை தன் எஜமானையும் மாடு தன் முன்னனையும் அறியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ தேவன் யாருன்னு தெரியலையா. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, நம்முடைய மனசு எங்க வலிமை இழக்குது, எங்க தளர்ந்து போறோம்னா, நம்ம தேவன் யாருன்னு நம்ம அறிகிற அறிவு தான் நம்ம மனசை வலிமையாக்கும். ஒருவேளை அவரை அறிகிற அறிவு குறைவா இருந்துச்சு. அன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு விக்கிரக கோயிலை பார்க்கும்போதோ இல்ல பில்லி சூனியங்களை நிறைய பேர் பில்லி சூனியம் பண்றாங்க தேவி அப்படி சொல்லும் போது, இவங்களுக்கு உலகத்தில் இருப்பனை காட்டில உனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்கிற வெளிச்சம் இல்ல பாருங்க. அதாவது தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே இந்த உலகத்துல என் தேவனை தவிர வேற எதுக்கும் வல்லமை கிடையாது, என் தேவன் வல்லமை உள்ளவர் என்கிற அறிவு. அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு, நாலேஜ் நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த இருட்டுக்கும் பயப்பட மாட்டான், எந்த பிரச்சனைக்கு பயப்பட மாட்டான். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறா, அவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். யோபுவுக்கு அத்தனை உடம்புல பலவீனம், அவ்வளவு காரியம், உடம்புல ஒத்த சொட்டு அந்த ஆரோக்கியம் இல்ல, அவ்வளவு தூரம் சலம் நீர் வடியுது. ஆனா அந்த நேரத்துல கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு குறித்து நிறைவேற்றி முடிப்பார், அவர் எண்ணி முடியாத அதிசயங்கள். இப்படி இந்த அளவுக்கு யோபுவுக்கு ஒரு தைரியம் இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய தேவன் யார் என்று அவருக்கு தெரியும். உங்க தேவன் யாருன்னு தெரியுமா? உங்க தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களோ அவர் அவரோ என்னோடு பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அப்போ நம்ம தேவன் யாருன்னு கண்டுபிடிங்க, அனுதினமும் அவருக்குள்ள வளர வேண்டும், அவரை கண்டுபிடிக்கணும். பவுலுக்கு வந்து தேவன் யாருன்னு தெரியும். அப்போ சொல்லலாம் பவுலுக்கு இயேசு, ஏன்னா அவர் சொல்றாரு, நான் தமஸ்கு வீதியில ஆண்டவர் என்னை தொட்ட போது, என்ன தமஸ்கு வீதியில கர்த்தர் வந்து பவுலை தொடுறாரு. தொட்ட பிறகு அவர் சொல்றாரு, நான் வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணல, எனக்கு முன்னே இருந்த அப்போஸ்தல இடத்துல போகல, நான் 3 வருஷம் அரபி தேசத்துக்கு சென்று வந்தேன்னு கலாத்தியர் 1 எழுதுறார். அப்போ அவர் சொல்றாரு, கலாத்தியர் அதே 1 நான் மனுஷனால் பெற்றதில்லை, மனுஷனால் கற்றதில்லை, இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ முதல்ல அவர் என்ன செய்யறாருனா, இயேசுவின் பாதத்துல உட்கார்றாரு, அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் தமஸ்கு வீதியில சொன்னோடனையும், நீர் யாரு ஆண்டவரே, நீர் யாருன்னு சொன்னோடனையும் உடனே உள்ளில் உதைக்கிறது உனக்கு தகுமா, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே இயேசு சொல்ற. அப்ப இயேசுவை கண்டுபிடித்த பிறகுதான் அவர் வந்து ஊழியத்தையே தொடங்குறார். யாரு? பவுலு. அப்போ அவர் அறிகிற அறிவுல நீங்க வளர வளர வளர உங்க மனசு வலிமையாயிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவும் உன்னை புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம தேவன் அவரே நமக்குள்ள வந்து, அதாவது அவரே நம்மளை வந்து ஆண்டர் பொம்மை மாதிரி படைக்கல, அவருடைய ஆவியானவர் நம்ம ஆவியில வர்றாரு, நம்ம ஆவிய பலப்படுத்தி நம்மளை கொண்டு ஜெயிக்கிறாரு. இதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதாவது வந்து பிசாச ஜெயிக்கிறதுக்கு நம்மளை அவர் பலப்படுத்துறாரு, நம்மளை அவர் பலப்படுத்தி நம்மளை கொண்டு பிசாச ஜெயிக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஜெயிச்சது போல நம்மளை ஜெயிக்க வைக்கிறாரு. அதனால நம்மளை சும்மா அப்படியே ஒரு மாதிரி ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு அவர் எல்லாம் செய்யறது இல்லை. அவர் நம்ம மூலியமாக தேசத்தை அவர் பக்கம் திருப்புறதுக்கு நம்முடைய மனசுக்குள்ள அவர் வர்றாரு. அவர் வந்து என் மனதை பலப்படுத்தி என்னை என்ன செய்யறாருன்னா, சத்ருவை ஏத்து நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார். இதுதான் வந்து வேதத்தினுடைய சட்டம். சீக்கிரமா சொல்றேன் பாருங்களேன், அடுத்து பாருங்க. பிலிப்பியர்ல நீங்க 1:16-17 நீங்க கவனிச்சீங்கன்னா, அது அது அதுல அதுல வாசிக்க சமையலாட்டெல்லாம் அந்த குறிப்பான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். பிலிப்பியர் 3:16-17 நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதாவது நான் ஆகிலும் நான் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தியா இருப்போம். சகோதரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுள்ளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிற மாதிரியா இருங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமா நடக்கிறார். எதுக்கு எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, பவுலு அதாவது மனுஷங்க பிலிப்பியர் 1 சிலர் என்னோட என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டிருந்த அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஜெயில தூக்கி போடுறதுக்காக சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவரை வேதனை கூட்டுறதுக்காகவே இவர் இந்த சுவிசேஷத்தை பேசினாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து கரெக்டாக தான் பேசுறாருக்காக இந்த சுவிசேஷத்தை பேசினாங்க. பவுலுக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னை வஞ்சகத்தினால் சில சுவிசேஷம் வந்தாலும் சரி, என்னை காயப்படுத்துறதுக்காக சொன்னாலும் சரி, ஆனா எப்படியாவது என் இயேசு அறிவிக்கப்படுகிறார். இந்த அளவுக்கு அவருக்கு மனசுக்கு தைரியமா இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. நான் சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், என் வாழ்க்கையே இயேசுவை காமிக்கிறதுக்கு தான், என் வாழ்க்கை என் இலக்கு ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, அதாவது அதாவது நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்ப இது முதல் நீதியின் ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடிப்பதற்கு ஆசையா தொடர்கிறேன். அப்ப பவுலுக்கு மூணாவது காரியம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தன்னை குறித்த இலக்கு அவருக்கு தெளிவாக தெரிந்தது. உங்களை குறித்த இலக்கு, தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு இலக்கோடு ஓடுங்க, தெளிவான நோக்கத்தோடு ஓடுங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை தைரியப்படுத்தும். நம்ம வந்து சாரி
1: ஹலோ முடி முடிய கொண்டு வாங்க பாச.
2: ஆமா, நான் வந்து 5:40 தான் உள்ள வந்தங்கய்யா, அஞ்சு நிமிஷம் இருக்குது, அதனாலதான் பாத்துட்டே தான் பேசுறேன், நான் மணியை பாத்துட்டு தான் பேசுறேன், சரிங்களா? ஆமா, சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். அப்போ தெளிவான நோக்கமுடையவளா இருங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், கலாத்தியர் 2:10 நன்மை செய்யறவளா இருங்க. அப்போஸ்தலர் 27:23-24 தேவ சத்தத்தை அனுதினம் கேட்கும் கேளுங்கள். பிலிப்பியர் 3:4-7 உலகத்தினுடைய இப்படிப்பட்ட சிநேகங்கள், ஜாதி, பணம் இதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும். கடைசியா 1 கொரிந்தியர் 4:9-13 கல்லம் கபடம் இல்லாத ஒரு மனுஷன் பவுல். 7 காரியம் பவுல்கிட்ட இருந்துச்சு. தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம், தேவனை குறித்திருக்க அறிவு, தெளிவான நோக்கம், நன்மை செய்கிறவன், தேவ சத்தத்தை அனுதினமும் கேட்கிறவன், உலகத்தினுடைய ஐக்கியம் இல்லாதவன், கல்லம் கபடு இல்லாத மனுஷன். இந்த காரியம்தான் அவருடைய மனசை என்ன பண்ணுச்சுன்னா, தைரியம் உள்ளதா காத்துக்கிடுச்சு. மனம் வலிமையா இருந்தா எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எங்க நாம மெய்ப்படட்டும். தொடர்ந்து கத்தாவே, இந்த சத்தியத்தின்படி எங்களை நடத்துங்க. சத்தியத்தை அறியும்தான் விடுதலை. ஆண்டவரே, மனம் போன போக்குல நடக்கிற பாதை அல்ல. சத்தியத்தை ஆண்டவரே கேட்க கேட்க மனசுல முழுவதும் விடுதலை வருது. ஆண்டவரே, உங்க வார்த்தையின் பேர்ல நாங்க விசுவாசம் வச்சு மனசின் வலிமையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாம இயேசு நாமத்துக்கு பிதாவே, தேங்க்யூ, காட் பிளஸ்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் மகேந்திரன். இன்றைய நாளிலே சத்ருவால் நமக்கு போராட்டம் உண்டு, ஆண்டவர் எங்களுக்கு தாங்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கு. அது மட்டுமல்ல, பயமுள்ள ஆவியை தரவில்லை. நாங்கள் மனம் தளர்வுகிறோம். என்னதான் பிரச்சனை வந்தாலும், யோபுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனதை தளர்வுகிறோம். அதே போல என்ன பிரச்சனை வந்தாலும் மனதை தளர விட்டால் நாங்கள் பின்னோக்கி போயிடுவோம். இந்த மனதை தளர விடாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நோக்கி பார்த்து நடக்கும் பொழுது, அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது மனம் தளரவிட மாட்டோம். 2 கொரிந்தியர் 6:4-10 2 தீமோத்தேயு 1:12 பிலிப்பியர் 3:8 போன்ற வசனங்களை சொல்லி, யோசேபை இருந்த சரித்திரத்தை எல்லாம் சொன்னீங்கள், யோபுன சரித்திரத்தை சொன்னீங்க, எல்லாம் மிகவும் ஆசுவாம இருந்தது. நாங்கள் மனம் தளர விடக்கூடாது. அதுதான் உங்களுடைய முள்ள போய் மிகவும் ஆசீர்வாதமா இருந்த பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையெழுத்து சீக்கிரம் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் மகேந்திரன் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பிரதர் மரியதாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட். பிரதர் மரியதாஸ், பிரைஸ் லார்ட்.
3: காணவில்லையே, விலங்குதாங்க, கதைக்கிறதே
1: அருமையா இருக்கு. அழகாக நிற்பவர் யாரோ என்ற கேள்வியோடு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளில் கூட ஒப்பு கொடுக்க வழியடைந்துங்கப்பா. மிக அழகாக இருக்கிறீங்க, எனக்கு வெள்ளக்கார மாதிரி இருக்கீங்க.
3: தேங்க்யூங்க பிரதர், தேங்க்யூ. நீங்களும் அழகாக இருக்கிறீங்க. கத்தருக்குள் நாங்கள் எல்லாரும் அழகாக தான் இருக்கிறோம். அவட சுவிசேஷ சொல்றவர்களோட பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆமென், நன்றி, நன்றி அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி. கத்தாவே, உமது கரத்துக்கு முழுமையாக இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, இந்த நேரத்தில் சங்கமம் வானொலி கூடாக ஆண்டவரே இந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது
1: லைனை செக் பண்ணுங்க.

0: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மரிய தாஸ், உங்களோட சவுண்ட் வெளியில வரையில.
1: பந்துஜன் பாத்துடைய
2: ஓமாங்கல்
1: சத்தம் வெளிவரவில்லையா? மீண்டும் வருவார்.
2: அவர் இப்ப லாங் திருப்பி ஜாயின் பண்ணுவார்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பிரதர். பாஸ்டர் மரியதாஸ் மீண்டும் வருவார். அவருடைய நெட்டில் ஒரு பிரச்சனை அதிகமாக தேவ ஊழியர்கள் செய்து கொடுக்கும் போது பிசாசாகவும் இப்படித்தான் அநேக தடைகளை போடுவோம். தடைகளை போட்டாலும் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போறவர்கள் எங்கள் தேவன். நாங்கள் அந்த இந்த செய்திக்கு பிறகு ஜெப விண்ணப்பத்துக்கு போக போறோம். ஆமேன். செய்திக்கு பிறகு ஒரு ஜெப விண்ணப்பத்தை சிஸ்டர் பிரதர் மரியதாஸ் உங்களோட படம் வரையுது, அழகாக நிற்கிறது தெரியுது, சத்தம் வரையில.
3: கலைக்கிறது விளங்குதா?
1: கலைக்கிறது
3: வருதாங்க பிரதர், வருதாங்க பிரதர். இப்ப
1: தொடருங்க தொடருங்க.
3: இப்ப வருதாங்கப்பா பிரதர்.
1: சத்தம் விட்டு விட்டு வருது பாஸ்டர்.
4: ஒன் செகண்ட்.

0: பிரதர், அவர் வருவார். அவருடைய நெற்றிலே, அவருடைய நெற்றிலே அதிகமாக அடிக்கடி அந்த பிரச்சனை ஒன்று வந்துருக்க, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர் வருவார். இந்த செய்திக்கு பின்னாலே நாங்கள் திவ உன்னதுக்கு கடந்து செல்ல போகிறோம். அவருடைய லைன்லேயே சிஷ பந்துஜன், செக் பண்ணுங்கம்மா.
1: அங்கல லைவ்ல இருக்கிறார் மாத்திரங்கள், பட் அவட்ட சவுண்ட் ஒண்ணு வரையில.
0: ஓகே, நாங்கள் ஒரு ஒரு ஜெபம் ஜெபம் இருக்கிறோம், அதுக்கு பிறகு வர சொல்லுங்க.
1: மைத்ரங்கள் நீங்க செய்யுங்க அங்கல், அப்புறம் அங்கல் ஜாயின் பண்ணுவாரு பிரச்சனை.
0: ஓகே, ஆமே.
2: Praise the Lord, Pastor. Praise the Lord, sir. Praise the Lord, ayya.
0: பாருங்க அம்மா, கொஞ்சம் பாருங்க.
2: ஆ சரி,
0: பிரைஸ் லார்ட்.
3: அம்மா வெளியில் போகுது. யாரும் நம்ம அப்பா இங்க தான் மெசேஜ் கொடுக்கணும்.
0: பிரைஸ் லார்ட். ஆனந்த ராஜா, சுஜாதா,
2: பிரைஸ் லார்ட். ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: ஒரு ஜெப விண்ணப்பமா, ஜெபத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு ஒரு போய் 21 மாதம் அவர் கதைக்க முடியாமல் இருக்கிறார். 21 மாதமாக வந்தும் கதைக்க முடியவில்லை. அவருடைய பேர் வந்து ருத்ரா ஆண்டனி. அவருக்காக எல்லோரும் ஜெபித்தோம். நீங்கள் ஜெபியுங்கள், உங்களோட நாங்களும் சேர்ந்து இருப்போம். அவருடைய பேர் ருத்ரா ஆண்டனி. 21 மாதம் கதைக்க முடியாமல், பாய் ஸ்டில் நாட் ஸ்பீக். அதுக்காக பாடுபட்டு ஜெபிங்களாமே, உங்களோட நாங்களும் சேர்ந்து இருக்கிறோம். ஆமே
2: ஆமேன், ஆமே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அன்பு மிரக நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான எங்களிடத்தில் காலை வேளையும் ஆண்டவரே, எந்த இடங்களில் மதியம் மாலையாக இந்த நேரத்திலும் உங்களை நோக்கி துதிக்க இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ருத்ரா ஆண்டனி, ருத்ரா ஆண்டனியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மகன் கதைக்க முடியாமல், பேச முடியாமல் ஆண்டவரே இத்தனை நாட்களும் ஆண்டவரே இருக்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் அறியும், நீங்க அறிகிற தேவன் சுவாமி. பிதாவே, இந்த மகனின் உச்சியிலே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக உம்முடைய திரு இரத்தம் பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. ஆண்டவரே, தசைகள் நார்கள் யாவும் எஸ்ஸப்பா உயிர் படைவதாக, இறந்து போயிருக்கும் கலன்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுவதாக, உயிர் படைவதாக. பிதாவே, உம்முடைய கரம் அவர்களின் தொண்டை மீது வைப்பதாக. எப்பத்தா எப்பத்தா என்று நீங்க சொல்லும் போதெல்லாம் ஆண்டவரே திறக்கப்படுவதாக. அந்த மகனின் தொண்டையில் உள்ள எல்லா தீய சக்திகளோ, பிசாசின் கிரிகைகளோ, மந்திரவாத கட்டுக்களோ, பெல்லி சூன்யமோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய தூய இரத்தம் அந்த மகனை தூய்மை அடை செய்வதாக. உம்முடைய திரு இரத்தத்தினால் ஆண்டவரே அந்த மகனை நீங்க ஆண்டவரே வெளப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. இத்தனை நாட்களும் ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் வேளைகளிலும் அந்த மகனுக்கு நீர் பரிபூரண சுகம் பெற்று ஆண்டவரே என் காது

0: பணிகளை செய்கின்ற ஒவ்வொரு பணியாட்கள் ஊழியர்கள் யாவரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நேரமும் நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நீங்க எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்வீர்கள் என்று விசுவாசித்து உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தையும் சங்கம வானொலியில் பணியாற்றும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ஆனந்தராஜா சுவாச்சா. அந்த மானுக்காக ஜபித்தீர்கள், தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள். அந்த மானுக்கு சுகம் கிடைக்கணும். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையெழுத்து செய்யும் ஜெபக்காரன்னு தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி.
1: இதுவரை நேரமும் இந்த மகனுக்காக ஜபித்தவர் ஆனந்தராஜா சுதாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் பாச மரியதாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட். பாச மரியதாஸ்,
2: பிரைஸ் லார்ட். பிரதர்,
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தொடருங்க, தொடருங்க பிரதர், செய்தியை தொடருங்க.
2: நேரத்தை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா தாமதங்களும் எல்லா தடைகளையும் அப்பா நீங்க உடைத்து இந்த வானொலியிலே தகப்பனே அப்பா உங்களது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஜீவாதிபதி சபை திருச்சபைக்கு நீங்க கொடுத்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேவாவியானவரே சங்கமன் வானொலிக்கும் அப்பா அவரை ஸ்தாபகராகிய சகோதரன் லெஸ்லியும் அவர் குடும்பத்தாரையும் சகோதரன் மனோ மனோஜையும் அப்பா அவங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே சகோதரிகளை தகப்பனே, சகோதரி டோலியை தகப்பனே ஒப்பு கொடுக்கிறேன், சகோதரி ரஞ்சனியை ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே இந்த ரேடியோ இந்த வானொலி கூடாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே இந்த வானொலியை உலகம் எங்கும் தகப்பனே உமது சுவிசேஷத்தை சொல்வதற்கு பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா தடைகளையும் உடைத்து தகப்பனே இந்த காற்றலையை கத்தாவை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த ஜீவாதிபதி திருச்சபைக்கு நீங்க கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தேவாவியானவரே இந்த வசனங்களை அப்பா ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா அவர்களுடைய இருதயம் தேவனுக்குள் தகப்பனை கட்டப்பட கத்தாவே உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கூடாக நாங்கள் செல்ல போகிறோம். அதாவது நாங்கள் தொடர்ந்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதிலே நாங்கள் பார்க்கிறோம், இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம், தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் தேவன் மனிதனை படைத்து மண்ணினாலே மனிதனை உருவாக்கி மண்ணிலே பிசைந்து மனிதனை உருவாக்கின தேவன் அவரோட சாயலாகவும் அவரோட ரூபத்தின்படியும் அவர் உருவாக்கி மனிதனை உருவாக்கினார். அந்த மனிதனை எதற்கென்று தேவன் மனிதனை உருவாக்கினார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது மனிதனுக்கு கொடுத்த குடும்பம், எதற்காக தேவன் ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கொள்வோம். மல்கியா 2:15 நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், அதிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒருவரை அல்லவா அவர் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னும் ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு தானே தான். அதில் முதலாவது பகுதி தேவனுடைய தேவனுக்கு பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுப்பதற்காகத்தான் தேவன் மனிதனை இவ்வாறு அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை படைத்த தேவன், வானத்தை சமுத்திரத்தை படைத்த தேவன், அது எல்லாவற்றுக்கும் மேலாக அது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக மனிதனை ஏன் படைத்தார் என்றால், அவரை துதிக்கும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக பக்தி உள்ள அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பக்தி உள்ள ஒரு சந்ததி.

0: பெற்றெடுப்பதற்காகத்தான் தேவன் மனிதனை உருவாக்கினார் என்று நாங்கள் மல்கியாவிலே பார்க்கிறோம். இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மல்கியாவிலே சொல்லப்படுகிற இந்த காரியம், தேவன் ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு ஆதாமை உருவாக்கி ஆதாமுக்கு ஊடாக ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதிக்கிறார். அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது அதிகாரத்திலே 26-28 மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் மனிதனை தேவசாயலாக தேவ ரூபத்தின்படி படைத்து அவருக்கு பூமியில உள்ள எல்லாவற்றையும் அவருக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி பூமியிலே பழுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கன்னு கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆதாமுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தின் நிமித்தம் தேவன் எதிர்பார்த்த காரியம் மற்ற எல்லா ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டிகளை பார்க்கிலும் மனிதனிடமிருந்து தேவன் விசேஷமாக எதிர்பார்த்தது அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருக்கு உகந்த காரியங்களை செய்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவனுடைய சாயலுக்கும் தேவனோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஜீவினை தன் ஜீவனாக மனிதனை படைக்கிறார். அந்த படைத்த தேவன் நாங்கள் ஆதியாகம் 2 அதிகாரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சொல்லுகிறார், முதலாவது ஆதாமை அவர் மண்ணினாலே பிசைந்து படைத்து அவருக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவரை ஜீவாத்துமாக ஆகி இப்ப மனிதன் ஆண்டவர் சகலத்தை சிருஷ்டித்திருக்கிறார். மிருகங்கள், பறவைகள், ஜீவ ஜந்துக்கள், மற்ற மரம், செடி, கொடி எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆதாமுக்கோ என்றால் ஒரு துணையை இன்னும் தரவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். 2 அதிகாரத்தில் 18-ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, பின்னும் தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, தேவன் மனிதனை முழுமையாக எல்லா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆதாமை படைத்து விட்டு ஆதாம் இப்பொழுது தனிமையாக இருக்கிறான். அந்த தனிமையாக இருக்கிற ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவன் உருவாக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். அது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் தேவன் ஆதாமுக்குள் ஒரு ஆதாமுக்கு ஏற்ற துணையை எப்படி உருவாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மற்ற ஜீவ ஜந்துகளுக்கெல்லாம் மண்ணினாலே அவர் பிசைந்து மண்ணினாலே உருவாக்கப்பட்டு வார்த்தையினாலே உருவாக்குறார். ஆனாலும் ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவன் எப்படி உருவாக்குறார் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆதியாகமம் 21:24-24 வாசித்தோம் என்றால் பிரதர் எனக்காக ஒருக்கா வாசிப்பீங்களா அந்த வசனத்தை?
1: ஆதியாகமம் 2 அதிகாரம்
0: 21-24 மட்டும்.
1: ஆதியாகமம் 2 அதிகாரம் 21-24 பக்கம் பழைய ஏற்பாடு 3. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினர். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாக இருக்கிறாள், இவள் மனுஷால் இருக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான்.
0: ஆமென். பாருங்க, மற்ற ஜீவ ஜந்துகளுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் வார்த்தையினாலே உருவாக்கின துணையை ஆதாமுக்கோ என்றால் தேவன் அவருடைய விலா எலும்பில் இருந்து, அதாவது ஆதாமுட அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவருக்கு அவருடைய விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து அந்த விலா எலும்பில் இருந்து தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குறார். அப்ப இந்த இடத்துல இந்த உலகத்திலே முதலாவது சத்திர சிகிச்சையை செய்தவர் எங்களுடைய தேவன். மனிதனுக்கு அயர்ந்த நித்திரை வரவழைத்து இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தான் மனிதனுக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்யறத்தை அந்த எனஸ்தஸ்டியாங்கிற அந்த அந்த தடு அந்த அந்த அந்த அந்த இன்ஜெக்ஷனை உருவாக்கினார்கள் விஞ்ஞானிகள். அப்ப தேவன் இந்த வேதத்தில் இருக்கிற முக்கியமான காரியங்களை இந்த மாதிரி இந்த காரியங்களை வைத்துத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. அப்ப தேவன் தான் முதலாவது இந்த உலகத்திலே சத்திர சிகிச்சையை செய்த தேவன். அந்த தேவன் எப்படி அவருக்கு உருவாக்கினார் என்று இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னார். அவரை ஆதாம் இடத்துல மனுஷியாக, அந்த எலும்பை தேவன் மனுஷியாக அவர் ஒரு ஒரு உருவத்தை, ஒரு ஒரு ஏற்ற துணையை அந்த எலும்பு கூடாக தேவன் உருவாக்குறார். அந்த உருவாக்கின அந்த எலும்பை ஆதாம் இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்த வட்டிய ஆதாம் சொல்றார், இவள் மனுஷனில் இருந்து எடுத்தபடியால் இவள் மனுஷி என்று பெயரிடப்படுவாள், அவள் எனக்கு எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சமுமாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் 25வது வசனத்தை பார்த்தால், ஆதாமும் அவன் மனைவியும் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த வெட்கப்படாதிருந்தார்கள், இந்த நிர்வாணத்தையும் வெட்கத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது மனிதன் பாவத்தின் விழுந்த அந்த விழுகை நிமித்தம் அவர்களுக்கு அந்த அந்த பயமும் அச்சமும் இந்த பூமிக்கு வந்ததென்று வேத வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் இந்த இடத்திலே அவர்கள் உருவாக்கப்படும் போது அவர்களுக்கு பயம் இருக்கவில்லை, அச்சம் இருக்கவில்லை. தேவன் அவர்களை தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படி படைத்த தேவன் இவர்களை அவருடைய காரியங்களை செய்விக்கிறதுக்காக, அவருடைய சித்தத்தின்படி எப்படி இந்த பூமியை பழுகி பெருகி சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேணுங்கிற ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதர்களாக, ஒரு ஜீவன்களாக, இந்த பூமியை ஆளக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்கிறார். அந்த உருவாக்கின தேவன் மனிதனுக்கு அந்த அந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் சொன்னால், அவருக்கு மனிதனுக்கு அவருடைய சரீரத்திலே அவருடைய பாதத்திலிருந்து ஏவாளுக்கு எலும்பை எடுக்கவில்லை, அவரோட தலையிலிருந்து எடுக்கவில்லை. அவர் எடுத்தது வந்து அவருடைய விலா எலும்பு. விலா எலும்புங்கிற இடத்துல அவருடைய இருதயத்துக்கும் அவருடைய சரீரத்திலே சரியான பாகம், சரியான இரண்டாக பிரிச்சாக ஒரு மத்திய இடத்திலே இருந்து அவர் எடுக்கிறார். அப்போ மனைவிங்கிறவள் வந்து ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த மனைவி வந்து இணையான துணையாக, அதாவது அவருக்கு ஏற்ற துணையாகத்தான் அவர் கொடுத்திருக்கார். அவளை அடிமைத்தனத்துக்குள்ளே போட்டு காலாலை மிதிக்கிறதுக்கோ, அப்படி இல்லாவிட்டால் தலையில தூக்கி வைத்து அவர்களை போட்டுகிறதுக்கோ அல்ல, ரெண்டு பேரும் இணையான துணை, மனிதனுக்கு ஆதாமுக்கு இணையான துணையாக அவர்களை உருவாக்கிறார். அப்போ ஆதாமுக்கு இந்த தேவன் ஏவாளை உருவாக்கின காரணம் வந்து எங்களுக்கு வேதத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த பெண்ணை பெற்று தேவன் முக்கிய ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கார் வேதத்தில். அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க காரணமே அந்த பெண் என்பவள் ஆண்டவருடைய அவருடைய திட்டத்தின் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிற சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த சபைக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அந்த ஜீவித்தான் மனுஷிங்கிறப்படப்பட்ட பெண். அந்த பெண்ணுக்கு தேவன் கொடுத்திருக்க முக்கியத்துவம் என்றால், மனிதர்கள் எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லை, ரெண்டு பேரும் இணையான துணையாக வாழ வேண்டும் என்று தேவன் உருவாக்கிறார். அந்த உருவாக்கின தேவன் அவரை உருவாக்கின தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கார். அவரை உருவாக்கி விட்டு அவர் சொல்றார், ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று. அந்த ஒரே மாம்சமாக இருக்கிறதுக்கென்று அவர்களை உருவாக்கின தேவன். இந்த உலகத்தில் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னால், திருமணம் எவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகத்திலே தேவன்ற திட்டத்தின்படி இந்த உலகத்திலே திருமணம் நடக்குது என்று நாங்கள் நினைத்து பார்த்தோம் என்றால், உண்மையிலே அது கவலைக்குரியதாக இருக்கிற, இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறவர்களும் சரி, சபைக்குள்ளே இருக்கிறவர்களும் சரி, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அப்படி அநேகமான குடும்பங்கள் இல்லை. இன்றைக்கு குடும்பத்திலே பிரிவினைகள், பிள்ளைகள் எப்படி தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், தேவனை தேடுறதுக்குரிய அளவில் இந்த உலகத்திலே சகல மனுக்குலத்தையும் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின் உருவாக்கி அந்த தேவனை ஆராதித்து தேவனைக்கு பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்த தேவன், ஆனாலும் அந்த திட்டம் வந்து முழுமையாக அழிந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த குடும்பங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இன்றைக்கு குடும்பத்திலே கணவனையும் மனைவியையும் ஆண்டவர் உருவாக்கி அவர்களை இருவரும் அவர்கள் இணையான துணையாக உருவாக்கப்பட்டாலும், இன்றைக்கு குடும்பங்களிலே வெவ்வேறு காரியம். மூன்றாவது நபர்கள் எப்படி ஏதேனிலே சாத்தான் வந்து அந்த குடும்பத்தை அழிக்கும்படியாக சத்துருவானவன் ஏதேனுக்குள்ளே மூன்றாவது நபராக வந்தான். அதுபோல இன்றைக்கு குடும்பங்கள்லையும் குடும்ப உறவுகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குடும்பத்திலே மாமனார், மாமியார், நாத்தனார், மைத்தினர் என்கிற இந்த நாறுகள் நிறைய இருக்குது குடும்பத்துக்குள்ளே. அந்த நாறுகள் நிமித்தம் குடும்பத்துக்குள்ளே கணக்கு பிரச்சனைகள் கணக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப தேவன் உருவாக்கினது வந்து ஆதாமையும் ஏவாளையும், அவர்கள் இருவரையும் ஒரே குடும்பமாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆனாலும் அந்த குடும்பத்தில் இருக்க தாய் தந்தையர்கள், அதாவது மாமனார் மாமியாரர்கள் வந்து குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு எத்தனைய குடும்பங்கள் அந்த பெற்றோர்கள் நிமித்தம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்க குடும்பங்களை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த அந்த காரியத்திலே தேவன்ட சித்தம் அந்த இடத்துல இல்லை. தேவன் அந்த குடும்பத்தை உருவாக்கின நோக்கமே அவர்கள் இருவரும் கொண்டு ஒரு தனி யூனிட்டாக குடும்பத்திலே நாங்கள் தனிமையாக இருக்கும் போது கல்யாணம் முடித்து முடிக்கிறதுக்கு பிறகு நாங்கள் தாய் தந்தையோட சகோதர சகோதரிகளோடு இருக்கிறோம். ஆனாலும் அந்த ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் அப்படி இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்துக்கு தனித்தன்மையை கொடுத்து அந்த ஒரு குடும்பங்கிறது தனியான ஒரு யூனிட் உண்டு. அது அந்த தனியான ஒரு காரியம். அந்த காரியத்திலே இன்னொரு நபர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் திருமணம் முடிக்கிற பிள்ளைகளோடு நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற நான் கொடுக்கிற ஒரு அறிவுரை தான். அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம், அறிவுரைகளை கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனாலும் அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு தனித்தன்மையை கொடுத்து தனி மனைவிக்கு தலைவு குடும்பத்திலே தலைவன் கணவன் தலைவி வந்து மனைவி மாமனார் மாமியார் மற்ற உறவுகள் அவர்களுக்கு உதவி செய்யலாம், ஆலோசனை கொடுக்கலாம். ஆனாலும் அவர்களோட வாழ்க்கையிலே நாங்கள் உள்பிரவேசிக்க கூடாது. அவர்களுக்கு தனிமையான வாழ்க்கையை கொடுக்கிறது நன்மை. இன்றைக்கு கூடுதலான குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருந்து நாங்கள் பார்க்குறோம். ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இல்லை. ஆனபடியாக நாங்கள் இன்றைக்கு தேவன் கொடுத்த திட்டம் வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், அவர்களுடைய காரியங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். ஆண்டவர் நாங்கள் யாத்திராகமத்தில் பார்த்தோம்னா ஆண்டவர் முதலாவது மூன்று பிரதான கட்டளை 10 கட்டளைகளில் 3 முதலாவது தேவனுடைய காரியங்களுக்கும் 4வது முதலாவது காரியத்தை நீ உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணு சொல்றாரு. தாயையும் தகப்பனையும் கனப்பண்ண வேணுங்கிறது பிள்ளைகளோட கடமை. ஆனாலும் கூட அந்த குடும்பத்திலே கனப்பண்றதுக்கு இன்று வருகிறவர்கள் அந்த குடும்பம் தனிமையாக விட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோட குடும்பத்தை தனிமையாக வாழ விடணும். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு தேவன் உருவாக்கின குடும்பங்கள் இந்த உலகத்திலே அநேக இடத்திலே இல்லாமல் இருக்குது. அதே போல இன்னொரு காரியம், இன்றைக்கு திருமணம் வந்து தேவன் உருவாக்கினது வந்து தேவனுடைய திட்டம். அது உன்னதத்திலே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது திருமணம். அந்த திருமணம் இன்றைக்கு எப்படி என்று சொன்னால் தனிமையான வாழ்க்கை குடும்பத்திலே ஆணும் பெண்ணுமாக அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்தோம்னா எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஓரினை சேர்க்கைங்கிற இந்த பாவம் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த காரியம் தேவனுடைய திட்டத்துக்கு முழுமையான விரோதமான காரியம். இன்றைக்கு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யற காரியத்தை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவன் ஆண்டவர் இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தான் கொடுக்கிறார். இன்னொரு ஏவாளை ஆண்டவர் படைக்கல, இன்னொரு ஆதாமை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் இந்த காரியங்கள் நடக்கும் பட்சத்தில் தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேலே பற்றி எறிகிற காலம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறு நாங்கள் பார்த்தோம்னா நோவாட காலத்திலே பார்த்தோம்னு சொன்னால் இதே பாவம் எப்படி ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்திலே நோவாட காலத்திலே நடந்த சம்பவங்கள் மறுபடியும் நடக்கும் என்று. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை எடுத்துக்கொண்டோம்னால் நாங்கள் இயற்கை மனிதனுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்றைக்கு. அதே போல இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இயற்கை அனர்த்தங்கள் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான மழை இன்றைக்கு சாபத்தின் மழையாக அழிக்கிறதற்காக. இன்றைக்கு சூரியனையும் எடுத்துக்கொண்டோம்னால் மழையை எடுத்துக்கொண்டோம்னால் வெயிலை எடுத்துக்கொண்டோம்னால் பனியை எடுத்துக்கொண்டோம்னால் இது எல்லாமே ஒரு தேவனுக்கு உகந்த மனிதனுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தின்படி இந்த பூமி பூமி இல்லை. இந்த பூமியில வாழுகிற, இந்த பூமியை ஆளுகை செய்ய கொடுத்த ஆதாமும் ஏவாளும் அவருடைய சந்ததிகளும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால், மனிதன் முழுமையாக இந்த பூமியை அழிக்கிற தன்மைக்கு வந்திருக்கிறான். எப்படி நோவாட காலத்திலே அந்த காரியங்கள் நடந்ததோ அதே போல ஒரு காரியம் இனிமேலும் நடக்க போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அப்படியாப்பட்ட நேரத்திலும் கூட தேவன் ஒரு ஆசீர்வாதமான குடும்பங்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம், அதில் முழுமையாக நாங்கள் பார்த்தோமென்றால் தேவன் ஆதாமை ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை, ஈசாக்குக்கு ஒரு மனைவியை கொண்டு வரும்படியாக அவருடைய வேலைக்காரனை அழைக்கிறார். அதில் இந்த வசனத்தில் 2-66 வசனங்கள் இருக்கு. அந்த 66 வசனங்களும் நாங்கள் வாசித்தோம் சொன்னால், எப்படி ஒரு திருமணத்துக்கு தேவையான ஒரு ஒரு ஒரு துணைவனுக்கு ஒரு துணையை எப்படி தேட வேண்டும் என்று முழுமையான ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் தேவன் பாருங்க 2-4 மட்டும் வாசிப்போம்.
1: 24வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் வீட்டிலுள்ளவர்கள் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகள் நீ தேசத்துக்கும் இனத்தாரத்துக்கும் போய் என் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனுக்கும் பூமிக்கும் தேவனுடைய கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை உன் தொடையின்கள் வைகின்றார்.
0: இந்த இடத்துல பாக்குறோம், இது வந்து ஆபிரகாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், அவருக்கு 100 வயதில் ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரனாகிய ஈசாக்குக்கு ஏற்ற துணையை தேடும்படியாக அவருடைய வீட்டிலே வேலைக்காரராக இருந்த எலியேசரை அனுப்புறார். ரெபேக்காலை பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாம் எப்படி பெண் பார்க்கிறார் என்றால், அவருடைய சந்ததியில், அதாவது கானான் தேசத்துல இருக்கிற இந்த குடும்பங்கள்ல எந்த குமாரனுக்கு ஒரு பெண்ணை எடுக்காமல், நீ கானான் தேசத்தில் இருக்கிற அவருடைய சொந்த ஊருக்கு போய் அவருக்கு ரெபேக்காலை ஆண்டவர் பெண் பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அந்த வசனத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் அவர் போகிற காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து அந்த காரியங்களுக்கூடாக அவருக்கு ஏற்ற துணையாகிய ரெபேக்காலை ஈசாக்குக்கு திருமணம் முடிக்கிறது கொண்டு வருகிறார். அப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் என்றால், ஆசீர்வாதமான திருமணங்களுக்கு தேவன் அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை எப்படி, அந்த இடத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் ஈசாக்குக்கு ஏற்ற துணையாக ரெபேக்காலை கொடுக்கிறார். ரெபேக்காலை எடுத்துக்கொண்டோம்னால் அது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சபைக்கு அடையாளமாக தேவன் ரெபேக்காலை அவரை ஒரு உருவகமாக காட்டுகிறார். அந்த உருவக மூடாக அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் எப்படி ஆசீர்வாதமாக, ஒருத்தன் ஆசீர்வாதமாக தேவன் தெரிந்து கொண்டவனாகவும் இன்னொருத்தர் ஆண்டவருக்கு எதிரியாகவும் இருந்தாலும் ஆண்டவோட திட்டம் நிறைவேறும்படியாக யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபின் சந்ததியிலே தேவன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அடையாளமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இயேசு கிறிஸ்து ஆகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி திருமணத்தை ஆசீர்வதித்திருக்கிறார்னு நாங்கள் பார்ப்போம். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அதில் 11வது வசனத்தை மட்டும் இருக்கிறது. நாங்கள் முதல் 2 வசனத்தை மட்டும், 2-3 வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிப்போம். யோவான்
1: 2 அதிகாரம் 1, 2, 3
0: வாசிப்போம் பாஸ்டர்.
1: யோவான் 2வது அதிகாரம்
0: ஒன்றையும் 2வது 3வது வாசிப்போம்.
1: யோவான் 2வது அதிகாரம் 2, 3. இயேசு அவருடைய சீசர் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, ஆமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் என்றால்.
0: ஆமா, இதுல பார்த்தோம்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் அவர்கள் சொல்ற பிரகாரமாக சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நடக்கிறது. வாசிப்போம் 11வது வசனத்தை.
1: பதினோராவது வசனம்,
0: இவ்விதமாய் வாசிப்போம், இவ்விதமாய் 11.
1: இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினர். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
0: ஆமென். இந்த இடத்துல பாக்குற இந்த 11 வசனங்களை நாங்கள் பார்த்தோம்னால், இயேசு முதல் முதலாக அவருடைய அற்புதங்கள்ல முதல் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் வந்து ஒரு திருமண வீட்டில். அப்ப திருமணத்துக்காக பரலோகம் கொடுத்திருக்க அங்கீகாரமும் பரலோகம் கொடுத்திருக்க ஆசீர்வாதமும் எவ்வளவு ஒன்று பார்த்தோம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் செய்த முதல் முதல் அற்புதமே ஒரு கல்யாண வீட்டிலே தான். அந்த தேவன் எவ்வளவு தூரத்துக்கு அந்த திருமணத்தையும் அந்த திருமண உறவை எவ்வளவு தூரத்துக்கு கனப்படுத்துறாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:4 வாசிப்போம்.
1: எபிரேயர்
0: 13:4 பாஸ்டர்.
1: எபிரேயர் 13:4, எபிரேயர் 13:4 சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பழியிலும் மேன்மையான பதிலுக்கு செல்லும்.
0: இல்லங்க பாஸ்டர், எபிரேயர் 13:4 வந்து
1: விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தப்படாதாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் விசாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்.
0: ஆமென். இந்த இடத்துல பாருங்க, விவாகத்துக்கு இந்த அதிகார இந்த நிருபத்தை எழுதினது கூடுதலான இது சர்ச்சைக்குரிய விவாதம் உள்ள ஒரு நிருபம் இது. ஆனாலும் இதை கூடுதலாக 100% பவுல் எழுதினதாகத்தான் இதை விசுவாசிக்கிறார்கள். இதை அவருடைய கண்ணோட்டத்திலே எப்படி சொல்ற, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும் இருப்பதாக வேசி கல்லர்களே விபச்சாரக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள். அப்ப இந்த இடத்துல விவாகத்தை குறித்து வேதம் கொடுக்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு விசேஷ தன்மை வந்து விவாகம் வந்து ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான், ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு உறவு தான் விவாகம். விவாகத்துக்குள்ளே இன்னொரு நபர், அதாவது திருமணத்திலே வேற ஒரு உறவுகள் வருவது தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரலோகத்தை வேண்டிக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் வந்து சபைகளுக்குள்ளே இருக்கிற நாங்கள் இன்றைக்கு இந்த விவாகத்தை தேவன் அவர் வச்சிருக்க திட்டத்தின்படியே அந்த குடும்பங்கள் வாழுகிறதா என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அது எவ்வளவு தூரத்துக்கு காரியங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னால், இந்த வசனத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள். வானத்துக்கு பூமி போல அநேக குடும்பங்கள்ல இன்றைக்கு பிரச்சனை, குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு, பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு, குடும்பங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி இல்லாமல் அந்த குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாத்தான் ஆனவன் முழுமையாக இந்த உலகத்திலே குடும்பத்தை, அவனுக்கு தேவை வந்து குடும்பத்தை அழித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற மக்கள் முழுமையாக ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் பிரிந்து இருக்கிற குடும்பத்துகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த பிள்ளைகளுடைய தனிமை, அவர்கள் சீர்கெட்டவர்களாக அநேக காரியங்களை செய்து இந்த சமுதாயம் கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த இந்த விவாக ரத்தம். விவாகத்தை சரியான முறையில பேணி பாதுகாக்காத படிக்கு குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் எதிர்கால சந்ததி, அடுத்த சந்ததி, தேவன் சொல்லியிருக்கிற அந்த திட்டம் வந்து அவர் சொன்னார், பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு தானே நான் குடும்பத்தை உருவாக்கினேன் என்று சொன்ன தேவன் அந்த காரியத்தில் இன்றைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அங்கலாய்ப்பா இருக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கிறோம். ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையின்படி அந்த காரியத்தை இந்த காரியத்திலே குடும்பத்திலே குடும்பத்தை கட்ட ஒருவரை ஒருவர் நேசிக்க ஒருவர் ஒரு ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க ஒருவருக்கு ஒருவர் தயவு செய்து கீழ்ப்படிந்து அவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து தேவன் எவ்வாறு குடும்பத்தை திட்டமிட்டாரோ அந்த குடும்பம் அந்த திட்டத்தின்படி வாழ்ந்தால் உண்மையிலே அந்த இவர்களுக்கு பரலோக ராஜ்யம் எங்களுடைய எதிர்நோக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகையில நாங்கள் பரலோகத்துக்கு போறது என்றால் இந்த காரியத்திலே நாங்கள் உண்மை உள்ளவராக இருக்கும். அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, வேசிக்கலரும் விபச்சாரக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதே இல்லை என்று இந்த இடத்துல இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை எடுப்போம். தேவன் எவ்வளவு தூரத்துக்கு குடும்பத்தை குறித்து தேவன் அவருடைய திட்டங்களை வைத்திருக்காரு இதில் நாங்கள் பார்ப்போம். ஒரு விசை வாசிப்போம் பாஸ்டர், 22 வாசிப்போம். எபேசியர் 5:22 31 மட்டும்.
1: எபேசியர் 2
0: இல்ல, எபேசியர் 5 பாஸ்டர் சொல்ற 5:22
1: கீழ்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும்.
0: 31 மட்டும் பாஸ்டர். புருஷர்களே
1: உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். நாம் அதை திருவசத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்தி அரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையில சபையாக அதை தமக்கும் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறவன் தன்னில் தான் அன்பு கூறான். தன் சொந்த மாமிசத்தை பயத்தவன் ஒருவன் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமசத்துக்கும் அவருடைய இன்புக்கும் உரியவராயிருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள்.
0: ஆமென். வேதத்திலே தேவன் கொடுத்திருக்கிற எபேசியரை இதயம் பவுல் எழுதின நிருபம். இது பவுல் சொல்லுகிற காரியம் வந்து எப்படி கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்து சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்து முழுமையாக அவரை பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து முழுமையாக அந்த சபைக்காக அவருடைய முழுமையும் கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தத்தை மட்டும் அவர் இந்த பூமிக்கு ஊற்றி அவர்களை கரை திரை இல்லாமல் நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அழிக்கப்பட்டு அழிந்து கொண்டு பாதாளத்துக்குரியவர்களாக இருந்த எங்களை தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தூய்மை ஆக்கி அந்த தூய்மையின் நிமித்தம் எங்களை தேவன் பரலோகத்துக்கு சேர்த்து கொண்டது போல மனைவிகளுக்கும் புருஷனுக்கும் தேவன் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கிற முக்கியமான அறிவுரை தான் இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதில் பார்க்கிறோம் எப்படி ஆதாமை தேவன் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து தேவன் ஏவாளை உருவாக்கின போது ஆதாம் சொன்னது போல இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமுமாக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி மனைவி தன் கணவனுக்கு எலும்புக்கு எலும்பும் மாம்சத்துக்கு மாம்சமாக இருக்கிறார். அதே போல இதை சொல்லுகிறார், கிறிஸ்து எப்படி இயேசுவாகிய தேவன் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறதுக்கு என்றால், ஒரு குடும்பத்தை தேவன் ஒரு உவமையாக பாவித்திருக்கார். சுவிசேஷம் நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்றால், இந்த சுவிசேஷத்தின் வல்லமை ஒரு குடும்பத்துக்கு ஊடாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த இந்த உலகத்திலே எல்லா காரியத்திலும் இருந்து அந்த பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடந்த மனிதனை மறுபடியும் ஒன்றாக இணைத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போறதுக்கு தேவையான அன்பை எவ்வாறு தேவன் உருவாக்கியிருக்கார் என்று சொன்னால், அந்த தேவன் எவ்வாறு சபைக்காக அவரை ஒப்பு கொடுத்தது போல கணவனும் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் ஒப்பு கொடுத்து வாழ்வது அவர்கள் தேவன் விரும்புகிற விருப்பம். அப்ப இன்றைக்கு இந்த காரியத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், தேவனுக்கு கெண்டு பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய கட்டளைகளை நாங்கள் காப்பாற்றி அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் போது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19வது அதிகாரத்தை எடுப்போம். 19வது அதிகாரத்திலே 6-9 மட்டும் வாசித்தோம் என்றால், தேவனுடைய திட்டம் முழுமையாக நிறைவேறுகிறதை இதிலே பார்க்கிறோம் நாங்கள்.
1: வெளிப்படுத்தல் விசேஷம் 19:6. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அலேலுயா, சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் ராஜாவும் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன், சுத்தமும் பிரகாசமில்ல மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. பின்னே அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார்.
0: இதுதான் சபைக்கு வைத்திருக்க திட்டம். இதுதான் தேவன் வைத்திருக்கிற சபையாகி அவருடைய பரிசுத்த மனவாட்டிக்கு தேவன் வைத்திருக்க திட்டம் தான் இது. அப்ப எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபைக்கும் ஒரு குடும்பத்தையும் தேவன் இணைத்துள்ள காரணமே இந்த சுவிசேஷத்தை மனிதர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்கென்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவும், கிறிஸ்து எதற்காக சபையை உருவாக்கி அவர் சபைக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது போல இந்த குடும்பத்தை தேவன் ஒப்பு கொடுத்து இந்த குடும்பம் முழுவதையும் எங்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நாங்கள் எல்லாரும் அவருடைய பரிசுத்த மனவாட்டி. அந்த பரிசுத்த மனவாட்டியாக இருக்கிற எங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசித்து அவருக்குள்ளே நித்திய நித்தியமாக வாழும்படியாக இந்த சுவிசேஷத்தை ஒரு குடும்பத்துக்குள்ளே குடும்ப அமைப்புக்குள்ளே தேவன் வைத்து இந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறார். அதற்காகத்தான் தேவன் முழுமையாக இந்த குடும்பத்தை அவருடைய திட்டத்தின்படி இந்த குடும்பத்தை உருவாக்கினார். இதுதான் இந்த குடும்பத்தை உருவாக்கினதுக்கு நோக்கமே இதுதான். அவரோடு கூட நித்திய நித்தியமாக நாங்கள் என்றென்றைக்கும் வாழும்படியாக அழைத்திருக்கார். இதுக்கு ஏத்தவாறு எங்கள் குடும்பங்களை கட்டுவோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏதேனும் ஒரு குறைவுகள் இருந்தால் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பங்கள் ஒன்று இணையும். கர்த்தருடைய நாமத்தில் அந்த குடும்பங்கள் மறுபடியும் சீரமைக்கப்படவும் சீர்திருந்தவும் சீர் பொருந்தவும் கர்த்தருடைய நாமத்திலே அந்த குடும்பங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் கட்டும்படியாக, கத்தர் வீட்டை கட்டாராக கட்டுவர்களுடைய பிரயாசம் விருதாவாக இருக்கும் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறார். கத்தர் நகரத்தை காவாராக அவருடைய காவலாளர் விழித்திருப்பது விருதாவாக இருக்கும். அப்ப தேவனே, உமது கரத்துக்கு முழுமையாக இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற இந்த குடும்பங்களை கத்தாவே உங்களோட ஆசீர்வாதம் பெருகி பழகி ஆண்டவரே உங்களோட நோக்கம் நிறைவேறும்படியாக உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பிரதர் மரியதாஸ். இன்றைய நாளே வார்த்தைகள் விளைச்ச நிகழ்ச்சியிலே மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவை மிக அழகாக பேராம ரீதியில விளக்கத்தை கொடுத்தீர்கள். அந்த காலத்துல இந்த கூட்டு குடும்பம் இருந்தது, அழகாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த கூட்டு குடும்பம் இப்ப சிதறி விட்டது. ஒன்று. இரண்டாவது, ஆண்டவரால் ஏற்பட்ட திருமணம், இந்த பிசாசானவன் இந்த குடும்பத்துக்குள் நுழைகிறான். காரணம், ஆவியில் அனல் கொண்டு இல்லாவிட்டார், அந்த மனம் சோர்ந்து போனால் அங்கே பலவித பிரச்சனை வரும். இன்றைய நாளில் இயற்கை மனிதனுக்கு எதிராக செயல்படுகிறது, இயற்கையே மனிதனுக்கு எதிராக செயல்படுது. உதாரணத்துக்கு நேபாள தேசம். அது மட்டுமில்லை, ஆபிரகாம் ஏற்று துணியை எடுக்கும் முயற்சி கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. இலங்கையில வந்து புரோக்கர் வச்சிருப்பாங்க, புரோக்கர் ஒன்று ரெண்ட சொல்லி காசு குடும்பம் கோர்ட்ஸ்லாம் நிற்கும். இன்றைய நாளிலே இந்த குடும்பங்கள் ஒரு ஒரு திருமணம் என்றால் தாயப்பன் இல்லை, மகள் சொல்லுவாள் அவனை காஃபி ஷாப்புக்கு வர சொல்லு. இப்போ காஃபி ஷாப்லாம் சந்திப்பினோம், இப்போ காஃபி ஷாப்பில் அவளுக்கு ஒற்றுமைன்னா அவ பே பண்ணுவேன். இந்த காஃபி ஷாப்பில் இரண்டுக்கும் பிரி வந்தால் தந்தன்படியே தாங்கள் குடித்த காசுக்கு அவரவரே பே பண்ணுவான். அதுதான் இப்போ நடக்குது. இப்போ காஃபி ஷாப் தான் திருமணத்தை ஒரு திருமண வீடாக கொண்டு வருது இந்த இந்த காலத்தில் நடக்கிற சம்பவம். இந்த சாத்தான் வந்து குடும்பத்துக்கு காரணம், சாத்தான் லேசானவன் இல்லை. ஒரு சிறு இடைவெளி இருந்தால் காரணம், ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவிட்டால் அல்லவனால் கனியா வீடு கெட்டு கொடுத்துட்டு போனால் சத்துரு புகுந்து விட்டுரும். அது மட்டுமல்ல, வேகத்தை தியானிக்காமல் ஆராதிக்காமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனோடு உறவாட வேண்டும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பங்களில் ஒரு ஐக்கியம் ஒற்றுமை இருக்குமானால் பிசாசு நெருங்க முடியாது. இன்று அநேக குடும்பங்கள் பிரிந்து சீரழிந்து கிடக்கின்றன. இவ்வளோ வேதனைக்குரிய விஷயம், கணவன் ஒருபுறம் மனைவரும் பிள்ளைகள் ஒருபுறம் இப்படியா நிகழும். இந்த பிரதேசத்திலே இந்த வாழ்க்கையெல்லாம் திசை மாறி போகுது. இலங்கையிலிருந்து வந்த குடும்பங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் திசை மாறி போகிறது. காரணம், சத்ரு இந்த பபுனுடைய ஆவி வந்து அநேக காரியம் செய்து அருமையான குறித்தீங்கள் மரியாதை சகல காரியங்களும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே
0: ஆமே.
1: இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே செய்தியை கொடுத்த பிரதர் மரியாதை அருமையான செய்தி, குடும்பங்களுக்குள்ள செய்தி, தேவ பிள்ளைகளுக்குள்ள செய்தி, நல்ல செய்தி, அருமையான செய்தி. இன்றைய நாளிலே எல்லாம் மிக ஒரு ஆசீர்வாதமாக நடந்தது. தேவ செய்தி எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆவியானோர் என்று வழிநடத்த இந்த ஒரு தடையிலும் வராதபடி கத்தர் பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் முடிவு சேர்த்து கருத்து சொல்ல போவோம். நேரம் 6:30 தொடர்ந்து 9:30 முடிவு சேர்த்து எடுக்க
2: Praise the Lord, Brother Mahendran. Praise the Lord, Brother Mahendran. Glory, glossing prayer, please. Amen, amen, amen. Thank you, thank you, Lord, for the way you led, Lord. You were the one, Lord, who always are present with us, Lord, because you are the very focused Lord of this very ministry that is emanating through the nations of the world, that you came through, Lord, and gave us the direction, the guidance, and the blessing that lies upon it, Lord, because we give you that first place in the name of Jesus and Jesus alone. So, Lord, you are magnified, glorified, uplifted. Now you are drawing all men unto yourself because of that, Lord. So we thank you for that promise, Lord Jesus. And even as Lord Jesus, we began the program, Lord, right from the beginning as Brother Mahendran has been coming and opening up in prayer and has been hosting it, Lord Jesus, right from the beginning to the end, guided by the power of the Holy Spirit, Lord, anointing power of the Holy Spirit, resting upon it all through, Lord Jesus. We thank you. And also, Brother Leslie, Lord Jesus, recording all the programs right from morning till evening with all his time and energy and dedication and service, Lord. Lord, it behooves very much, Lord, for your honor and for your glory's sake, Lord. And also, Lord, Sister Rita, Lord, alongside working with him, Father, Lord, all that they say and do, Lord, to manifest your glory, power, and presence, Lord, coming through, Lord Jesus. Because, Lord, oh God, you have said, Lord, when we, Lord, worship you in spirit and in truth and come and serve you in spirit and in truth, you are Lord Jesus, magnified, exalted, and you would take that rightful place, Lord, and thereby, Lord, you would do the work of Calvary that is finished upon the lives of people, O God, and that is exactly what you're doing, Lord Jesus, in touching many and bringing them, Lord Jesus, into the salvation, the power of your salvation lying in the word of God that had been coming through the servant's lips, Lord Jesus, all three of them sharing your word, Lord, this evening as well. So, Lord, right from the beginning, from Sister Karuna, Sister Grace, who have been leading in worship, Lord, with their songs and adoration and worship, and also Sister Grace sharing also, Lord, in the devotional, Lord. You have been present, Lord Jesus, blessing, and also Sister Dolly, Lord, who has been participating in it, even though she didn't participate verbally, Lord. She has been with her heart and her spirit, Lord. So we thank you for her participation as well, Father, today. And thank you for bringing her with much safe, and she's healing well and done well without any problem, Lord. Lord, you have kept her safe and sound with good health and kept her here. Now she's at home in the name of Jesus, resting. Lord, we thank you for that, Lord. Now we thank you, Lord, also for enabling us to pray for the nations of the world, but myself and also Sister Sujata, who came and prayed for that very request, Lord, for that toddler, Lord, who is 21 months old, for that little boy, Lord Jesus, for his Anthony's little body, Lord, that he would be able to speak well with this tied tongue, Lord. It's been loosened up in the name of Jesus, and we have been praying for it for Rhoda Anthony. So we thank you, Lord, for that miraculous intervention that you're already working in his very body, Lord, and causing this the very miraculous intervention upon him, Lord, to turn it out to a marvelous testimony that the parents will come out and testify to your name in the name of Jesus. And I thank you for that, Lord. I thank you, Lord, for the very first word that came from Pastor Aaron all the way from Kilinochi, Jaffna, Sri Lanka, as the very first time he came and joined, Lord, and challenged our hearts, Lord Jesus, according to your word. The focus is the very word of God. And when we line up with our lives, Lord, in obedience to your word, Lord, how your word can come and alignment with us and bless us, Lord. And everything that derives from a person's life, Lord, is in conjunction with the word of the knowledge of the living God that comes through with his wisdom and power and great glory and presence that comes alive through your word. So we thank you, Lord, for the way that the word that came through, Lord, from Pastor Aaron, challenging our hearts, Lord, for that. And what a blessing it was, Lord. According to your will, we'll have him again sometime, according to your time and your will. We thank you, Lord, for Brother Mahendran, who came from India, who came, Lord, and gave us and challenged another word, Lord, coming to us, Lord Jesus, according to using Paul as a witness, Paul as a model, Paul as a very big testimony in our very lives, Lord, to follow the model of how he, Lord Jesus, for me to live is Christ and to die is gain, he said, only because of the life that he had led, Lord, and showed us, Lord Jesus, no matter what his circumstances, Lord, even unto death, unto life, however it went through, Lord, through all the persecution, through all that he went through, Lord, despite, oh God, he focused on the Lordship of Jesus and Jesus alone for the purpose of preaching the gospel, Lord. And there was a powerful witness there, Lord, coming through, and how we, Lord, should tread through our own call, our purposes to be fulfilled, despite of our circumstances, Lord, to put and focus our eyes only on you, the author and the finisher of our way in which you have called us, Lord, our faith. So, Lord, we thank you for that wonderful word that you brought forth, Lord. That's a solid, challenging word. It was touching my heart alone, very much in challenging my heart alone. So we thank you, Lord, for his wonderful word and his call upon his life. We continue, Lord, put your hedge of protection and love and purpose in his life to be, Lord Jesus, right to the end, Lord. You will keep him, Lord, useful, powerfully, Lord. Use him, Lord, for your kingdom's purposes to fulfill in a young gentleman's life. So we thank you, Lord, and bring him back to us, Lord, and give another word through him, Lord, as you prepare him and bring him back with your blessing upon him. And I also thank you, Lord, for Brother Maria Das, who challenged our hearts, Lord, as usual, with your enlightenment and on your revelation coming to him, Lord, with the word of the living God. What a beautiful word he brought us, Lord, through the relationship we have, Lord Jesus, through the church and the body of Christ, as you are the head, connected to the church, at the bridegroom, connected to the bride as the church, that you compared it, Lord Jesus, the man and female you created from Adam and Eve, Lord, for the very purpose of showing what a church should be like, even though they failed, oh God, that your purpose was, Lord Jesus, there's no difference between a man and a female, but your, Lord Jesus, the way you bless, Lord Jesus, for a man and a female to come back as husband and wife together, was, Lord Jesus, in relation to the church, and in relation with that beautiful union that you created, oh God, to fulfill that purpose in a man and a woman's life, to be a husband and wife, and create that beautiful family for your honor and for your glory's sake, Lord. Even though the enemy is coming, Lord Jesus, against this beautiful institution that you created on earth, Lord, that you would, Lord Jesus, keep faithful to them and their families that are, Lord, keep God first, just like Joshua said, as for me and my house, we will serve the Lord. And Lord, let them come back, Lord. Let them, there are backsliders, those who have neglected worship in their homes, prayerfully coming together as a family in their homes, come together and worship you and keep that place, Lord, as the bridegroom is ready for the bride, as the church is prepared with their relationship with Jesus and the church, that the families between husband and wife keep their families together with their relationship and their love for each other and their family, Lord. In the name of Jesus, I pray. So we thank you, thank you, thank you, Jesus, for the ministry that had gone on through the power of your Holy Spirit. And we thank you for your love, your grace, your mercy, and your kindness. In Jesus' name, I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Mr. Rajan Alangaramani, for your grace of prayer. இன்றைய நாளே வார்த்தையின் வெளிச்சத்திலே மிகவும் ஆசை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

நீ கடல் கடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகள் உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீ நடுவே நீ நடந்து சென்றாலும் எரிந்து போக மாட்டாய். நெருப்பும் உன்மேல் தணலற்று நிற்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனா அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர். அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்

24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வடித்திராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராட்சியம் வருவதாக அன்பின் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மூன்று பத்தி இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840132790 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வியாதிக்கு மருந்து உண்டு, மருந்து தரும் மருத்துவரும் உண்டு. கண்ணீர் கவலைக்கு மருந்து உண்டா? மாமருந்தாம் இயேசு இருக்கையில் எனக்கு கண்ணீர் எதற்கு?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: சகோதரன். தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியிட செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக. இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சொத்துரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகராயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: பொலிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு. தொலைபேசி 9111-6349.
2: வேர்ட் ஆஃப் த லார்ட் ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும் பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட் 119 சேமாத்தம்மன் நகர் 3வது செக்டார் கோயம்பேடு சென்னை 107. தொலைபேசி எண் 0442479926. அலைபேசி எண் 9677087728.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819

1-800-875-8494. North America toll free 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். Viber and IMO 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: product from Jino Kunnumbarat Music Factory.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 2236 87.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரெண்டு ராஜாக்கள் 7 அதிகாரம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாக்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள், ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோட பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும், இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். 2 மரக்கால் வாக்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி. புலம்பல் 3 ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாயிருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கிவிட்டார். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தம்முடைய அம்புரா தூணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் பட பண்ணினார். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கின்னர பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானோருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவறுப்புமாக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகொழியும் பால்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவர் நிமித்தமும் என் கண் என் ஆத்மாவுக்கு நோவுண்டாக்குகிறது. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாயிருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ்.
1: 1 கொரிந்தியர் 16 பரிசுத்த வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழை காலம் முடியும் வரையும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தேகொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்படக் கடவது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தேவான், பொர்த்துநாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஒடுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் துன்பங்களை அனுபவிக்கும்படியும் சுதந்திரங்களை பலனை இழக்க செய்தும் சத்துரு உங்களை ஒடுக்கும்படி நினைக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் நீங்கள் கடந்து போய்க் கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை அவைகளை ஒன்றுமில்லாமல் விழும்படி செய்கிறது. ஒடுக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றி விசாலமான இடங்களிலே வாசம் பண்ணும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், விடுதலையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் பிரியம் வைத்த பிள்ளைகளை எப்படியாய் ஆசீர்வதித்தார், தப்புவித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 38:6, எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உலையிலே கயிறுகளினால் கட்டி அமிழ்த்து விட்டனர் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்கின்றார். ராஜாவும் தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதையும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துறவின் அனுபவங்களுடனே அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறதே. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கடன் பிரச்சனைகளில், பணியிடங்களில், உறவுகளில் என்று கண்ணீருடன் யாரிடம் உதவி கேட்பது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் உங்களை அமிழ்ந்து போகிற துறவின் அனுபவத்திலிருந்து தூக்கி விடுவிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகின்றார், விடுவித்து ஆசிர்வதிக்கின்றார். 2வதாக பார்க்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 39:10 நாம் வாசிக்கையில், அங்கே காவர் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைவுபட்டுள்ளதோ குறைவுகளை நிறைவாக்கும்படி நிறைவான ஆவியானவர் கடந்து வந்து உங்களில் குறைவுபட்டுள்ள சந்தோஷம், சமாதானம், உறவுகளிடையே ஐக்கியம், பிள்ளைகளில் எதிர்கால ஆசிர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள் என்று எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார். 3வதாக பார்க்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 39:17 வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றும், 40:4 இதோ நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட கடினமானதாக, கடக்க முடியாததாக காணப்படுமானால் கலங்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறவர். உங்களை எல்லா பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எரேமியாவின் புஸ்தகம் 40:4 வாசிக்கையில், அங்கே இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்று உள்ளதின்படி உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றியும், 5வது வாசிக்கின்றோம், வழி செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று. அப்படியாக இன்றைக்கு உங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்பட்டும் வெகுமதிகளை பெறும்படியும் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களின் வாழ்க்கையில் விசேஷமாய் இடைப்பட்டு விசேஷித்த மாணவிகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம் நம்முடைய விசுவாசமே. 1 யோவான் 5:4. பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது சூழ்நிலைகளை பார்ப்பது அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பி முன்னேறுவதாகும். தாவீது கோலியாத்தை ஆயுதத்தால் அல்ல விசுவாசத்தால் ஜெயித்தான். எரிகோ மதில்கள் பலத்தால் அல்ல கீழ்ப்படுதல் உள்ள விசுவாசத்தால் இடிந்தன. இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் பயப்படாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும் போது எந்த தடையும் உங்கள் ஜெயத்தை தடுக்க முடியாது. தேவனை நம்பி முன்னேறுங்கள். அவர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நடத்துவார். சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேலருக்கு முடிவாக தோன்றியது, ஆனால் விசுவாசம் மோசேயின் கைகளை உயர்த்தியது. தேவன் கடலை பிளந்தார். எரிகோ மதில்கள் ஆயுதங்களால் அல்ல விசுவாசத்தின் கீழ்ப்படுதலால் இடிந்தன. அக்கினி சூளை 3 வாலிபர்களை எரிக்கவில்லை. சிங்கக்கபியில் தானியல் விழுங்கப்படவில்லை. விசுவாசம் தேவனுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தியது. இன்று உங்கள் வாழ்க்கையில் வியாதியோ கடனோ குடும்ப பிரச்சனையோ ஊழிய தடையோ எதுதான் இருந்தாலும் அது உங்கள் முடிவு அல்ல, உங்கள் விசுவாசமே உங்கள் ஜெயம். சூழ்நிலையை பார்க்காதீர்கள், கண்ணோக்கம் இயேசுவில் இருக்கட்டும். விசுவாசம் பயத்தை வெல்லும். விசுவாசம் அற்புதத்தை காண வைக்கும். விசுவாசம் எப்போதும் ஜெயிக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 2 செப்டம்பர் 2026 புதன்கிழமை அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே வருகிறது. சங்கீதம் 138:8 வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா? இருந்தால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த தாவீது இந்த இடத்திலே இந்த சங்கீதத்தில் எழுதுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், உம்மை நான் என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பால் உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு ராஜாவை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரை துதித்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்தி கீர்த்தனம் பண்ணுகிற வேளையிலேயே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த நாட்களில் என்ன செய்வார் என்றால், எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே யாவையும் இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்பதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிப்போமா? இருந்தால் ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இந்த 2 பகுதியிலே தேவனுடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதா இந்த நாட்களில் இருக்கிறதா? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதைவிட மேலாக இருக்கிறதாம் தேவனுடைய கிருபை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைக்கு இந்த நாட்களே முடிவில்லை. அன்பு பிள்ளைகளே, அவரை நாடி அவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை நடத்தட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலே கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களே நம்மை நடத்த வல்லது மட்டுமல்ல, அவருடைய கிருபை நம்மை நிரப்பி நம்மை சூழ்ந்திருக்கோம் இந்த நாட்களே வல்லதா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களிலும், அவருடைய குடும்பங்களுக்குள்ளும் தேவனுடைய கிருபை இன்றைக்கு இறங்கும்படியாக அந்த வேளையிலே செபிக்கிறேன். ஐயா கர்த்தாவே, ஆண்டவர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை இந்த நாட்களில் நிகழ விடாதிருப்பீராக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விட மாட்டார். தாவீது ராஜா இப்படியாக அந்த நாட்களை கேட்கிறார், உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பாருங்கள், இந்த மூன்று வார்த்தைகளை இன்றைக்கு நாட்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. முதலாவதாக கர்த்தர் நமக்காக என்ன செய்வாராம் என்றால், நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவதாக அவருடைய கிருபையை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக அவருடைய கரத்தின் கிரியைகளை இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே நிகழ விடாத இந்த நாட்களே இருப்பாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை இந்த நாட்களே அப்படியாக என்றும் உள்ளபடி இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். அதனாலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் இந்த நாட்களே கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களில் அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறதை இந்த நாட்களே உணரக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே நாங்கள் சொல்லுவோமா, இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக யாவையும் இந்த நாட்களில் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் கர்த்தர், அவர்தான் ராஜாதி ராஜன், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது நாளிலே இந்த நாட்களில் இந்த வாக்கு தத்துவங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கிரிகையும் இந்த நாட்களிலே, கிருகையின் கிரிகையின் கரமும் இந்த நாட்களை கூட நடத்தும்படியாக ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்துவங்களை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருக்களையும் அதன்படியே இந்த நாட்களை நடத்துவதற்காக அவருக்கு சோத்திரம். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே கேளுங்கள். இந்த நாட்களே ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு உறுதியோடு இந்த நாட்களை கேட்கிறவர்களிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், என்ன காரியங்களாக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவருடைய கிருபை இந்த நாட்களே என்றும் உள்ளதாக இந்த நாட்களே இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: recording in progress.
1: இன்று இரண்டாம் தேதி 9 மாதம் 2 தேதி செப்டம்பர் மாதம் 2 தேதி அப்பசி மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:57. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர்தாமே இந்த நாட்களையும் வழிநடத்துவாராக. ஆமேனுடைய நாளுக்கான வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமே இந்த வசனங்களுக்கூடாக வழிநடத்து.

0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன், ஆமேன். கர்த்தரை மட்டும் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு மறு உத்தரவு தந்து ஆபத்திலே எங்களை தப்புவித்து கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். நாங்கள் கர்த்தரையே மட்டுமே நோக்கி கூப்பிடுவோம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 7 புலம்பல் 3 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொரிந்தியர் 3 அதிகாரம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலும் அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர் அபிஷேக ஆராதனை நடத்துவார். அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்கள் மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேளையிலும் நாங்கள் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு பாஸ்டர் நஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். ப்ரேஸ் லார்ட் அம்மா.
1: ப்ரேஸ் லார்ட் ஐயா. ப்ரேஸ் லார்ட்.
0: ஆமென். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு கூட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் 6 வாருங்கள், நான் உங்களுக்கு பாரத தருவேன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, நம்ம துதிக்கிறோம். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா. ஆண்டவராகிய தேவனே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நன்மையான இந்த ஈவம், பூர்ணமான இந்த வரம் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா நான் உங்களுக்கு இழப்பார்த தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. அப்பா இலக்கத்தின் பிதாவே, ஒவ்வொரு நாளும் மண்ட வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, அன்றியும் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு நீர் இரக்கம் செய்யாமல் இருப்பீரோ? ஆண்டவரே சீக்கிரமா இரக்கம் செய்வீரப்பா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் ராஜா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமப்பா. ஆண்டவரே, உண்மை ஆராதிப்பதும் துதிப்பதும் தான் எங்கள் வாழ்க்கையின் மேன்மையப்பா ராஜா. தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் துதிக்கிறோம், தகப்பனையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம், கிருபையும் துதிக்கிறோம், இரக்கமையும் துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அப்பா, இந்த துதியோடு ஆராதனையோடு கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செவிக்கிறோம் என் ஆவியானவரே. அப்பா ஒவ்வொருவருடைய ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, தடைகளை நீக்கி ஆண்டவரே தேவனே, தகப்பனே நுகங்களை முறித்து ஆண்டவராகிய தேவனே, பாரங்களை ஆண்டவரே எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே விடுதலையாக்கும்படியும் செவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். நேரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, 1000 பார்க்கிலும் 1 நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வோம் அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோமே ஆராதிக்கிறோம் ஐயா. நிறைய எங்கள் துணி அப்பா, நிறைய எங்களுக்கு விடுதலை, நிறைய எங்களுக்கு வெற்றி கொடி, நிறைய எங்களுக்கு அப்பா அப்பா அப்பா அப்பா தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஆண்டவராகிய தேவனே அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அனுப்பினான் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே எங்கள் சூழ்நிலைக்குள்ளே வாருமென்று சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. இயேசுவே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வாருமென்று சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம். இயேசுவே ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே வாருமென்று சொல்லி நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் இல்லத்திலே வாருங்கோ, ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே வாருங்கோ ஐயா ராஜா, எங்கள் தேசத்திலே வாருங்கோ அப்பா. ஆண்டவரே எங்கள் வருமானங்களுக்குள்ளே வாருங்கோ, எங்கள் பேங்க் அக்கவுண்டுகளுக்குள்ளே வாருங்கோ அப்பா. உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. உங்களுக்கு இடப்பார்த்த தருவேன் சொன்ன தேவனே, இயேசு எங்கள் அடைக்கலம், இயேசு எங்கள் அரண், இயேசு எங்கள் துருகம், இயேசு நாங்கள் நம்புகிற தேவன். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. தகப்பனாகிய தேவனே ஆண்டவரே, உம்முடைய ஆதரவு இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாதப்பா. எங்களை ரட்சிக்க கட்டளையிட்டீரே, உம்முடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்களே, உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவே இந்த வேளையிலும் வியாதியஸ்தர்கள் மேல் கரத்தை வையும், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் ஐயா. ஜவீர் சொன்னது போல ஆண்டவரே, யார் யார் வியாதி படுக்கையில இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கரத்தை வையும் ஜேசப்பா. அவர்கள் இப்பொழுதே சுஸ்தமாகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் இல்லாத இல்லாதவர்களுடைய வயிற்றிலே கரத்தை வையும் ஆண்டவரே. இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகிறதப்பா ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேங்க் அக்கவுண்டுகள்ல கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பா பேங்க் அக்கவுண்டிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் பெருக்கம் அடைகிறதப்பா, தேவைகள் சந்திக்கப்படுகிறதப்பா. ஆண்டவரே உண்மை அல்லாமல் ஆண்டவரே வேறொரு ஆண்டவர் மாறங்களுக்கு இல்லையப்பா ராஜா. என் ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்மை சொல்லி துதிப்பேன் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே தேவனே, நல்ல சாப்பாடுகளை சாப்பிட உதவி செய்திருக்கிறீரப்பா. உடுக்க நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை தரிசிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தேவனே சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனாகிய தேவனே அப்பா ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா, அவைகள் காலதோறும் புதியவைகளா இருக்கிறதப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆதரியும் ஐயா, எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் உமக்கென்று ஆண்டவரே கையெழுத்து போட்டு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள கிருபை குடும்பப்பா ராஜா. என் தகப்பினே எங்கள் சபைகளை ஆசீர்வதியும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக்கமடைய உதவி செய்யும் ஐயா. தடைகள் நீக்கிவிடும் ஆண்டவரே. ஓரபக்கரதுரு வர வர வர பக்கரமணி, ஓரபாங்கரதுரு வர வர வர பக்கரதுரு வர வர வர பக்கரமணி. தகப்பினே அப்பாமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியுமன் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போட்டும் ஐயா. சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக ஆண்டவராகிய தேவனே. சத்துருவானவருடைய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் இட்டுத்து போடப்படுவதாக. தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா நீங்க இடப்படும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே என்று கூப்பிடுகிறோம் ஐயா. வேறு தெய்வத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடவில்லை அப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுக்கவில்லை அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆண்டவரே தேவனே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்ந்து தருவேன் சொன்ன தேவனே. அப்பா ராஜா உமக்கென்று வாழ ஆண்டவரே கிருபதாரும் ஆண்டவரே. அப்பா தீரும்ப லீலி புத்தகத்தை வெளியிட கிருபதாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆபிரகாமுக்கு வேலையாட்களும் வேலைக்காரிகளும் வெள்ளியும் பொன்னும் இருந்தது போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உடைய பணிவிடி ஆட்களால் நிரப்பும் ஆண்டவரே. வெள்ளியும் பொன்னினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா புத்தகத்தை வெளியிட கிருபதாரும். அப்பா புத்தகத்தை எழுத கிருபதாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. என் தகப்பனையும் துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே எஜமானனே எங்கே சுராஜனே, எண்ணமெல்லாம் எனக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே எங்கே சுராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உம்மாலே தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகியனை மீட்டிறேன், பலியாகியனை மீட்டிறேன். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் வரட்டும் ஐயா, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில வரட்டும் ஐயா ஆண்டவராகிய தேவனே. எங்கள் திருச்சபையில வரட்டும் ஆண்டவரே. எங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்ல வரட்டும் ஐயா. எங்கள் சமூகத்திலே வரட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்திலே வரட்டும் ஐயா. நாங்கள் இருக்கின்ற இந்த பூமியில வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஹாலேலூயா. உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகியனை மீட்டிறேன், பலியாகியனை மீட்டிறேன். இந்த பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு ஐயா, அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பாவும் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். ஏசப்பாவும் சன்னதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானரே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் பேச இல்லை எங்கிலும் ஏசப்பா நிராள வேண்டும். என் பேச இல்லை எங்கிலும் ஏசப்பா நிராள வேண்டும். என் பேச இல்லை எங்கிலும் ஏசப்பா நிராள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே, எங்களை நீங்கள் ஆளுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா ஆண்டவரே, வேறு ஆண்டவ மார்களங்களை ஆண்டார்கள் அப்பா, நீரங்களை ஆளுங்கும் ஆண்டவரே. அப்பா நீரங்களை ஆளுங்கோ ராஜா தேவனே. சகல துரத்திரங்கள் அதிகாரங்கள் உம்முடைய பாதங்களுக்கு கீழே அடங்கி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆளுங்கோ, எங்கள் பிள்ளைகளை ஆளுங்கோ ஐயா, எங்கள் குடும்பங்களை ஆளுங்கோ, எங்கள் சபைகளை ஆளுங்கோ ஐயா, எங்கள் ஊழியங்களை ஆளுங்கோ ஐயா ராஜா, எங்கள் சிந்தன மண்டலங்களை ஆளுங்கோ ஐயா, எங்கள் நினைவுகளை ஆளுங்கோ, எங்கள் வாய்களை ஆளுங்கோ ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே காதுகள், எங்கள் அவயவங்கள் ஆண்டவரே அப்பா, எங்கள் கண்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களை இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நம்ம துதிக்கிறேன் ஐயா. என் தேச இல்லை எங்கிலும் ஏசப்பா நிராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானரே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா. சூத்திர பலியிடுகிறவன் உண்மை மகிமைப்படுத்துகிறானப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா தகப்பனே. அப்பா உழைக்கிற போல கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் ராஜா. இரக்கமுள்ள பிதாவே ஆண்டவரே, முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராய கர்த்தாவே இந்த நாளின் ஆண்டவரே அப்பா ராஜா, காலை வேளையில் உண்மை வந்திருக்கிறோம் மட்டும் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே ராஜா, உம்மிடத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளினது இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்திலே அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே திராட்சை ரசம் குறைவுபட்ட வேளையில் ஆண்டவரே தேவனே மரியாளும் ஆண்டவரே மற்றவர்களும் உம்மிடத்தான் முதலாவது தேடி வந்தார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தண்ணீரை, அவரும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்த தேவனப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஐயா, ஆண்டவராகிய தேவனே ஒரு சமாரிய ஸ்திரீ அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே தீயிலும் தண்ணீரிலும் ஆண்டவரே தேவனே தள்ளி போட்டு அந்த மகனை கொண்டு வந்த அந்த தகப்பன் அப்பா ராஜா, உண்மை தேடினார்கள் அப்பா. தேடினவர்கள் ஆண்டவரே அப்பா ராஜா, நீர் ஒரு நாளும் அவர்களை கைவிட்டது இல்லையப்பா ராஜா. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமை சோத்திரிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைவுகள், எங்கள் வாயிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சிந்தன மண்டலத்திலே ஆண்டவர் சத்ரு வருகின்ற கீடான சிந்தனைகளப்பா, சத்ரு கொண்டு வருகிற கீடான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டும்தான் எங்கள் சிந்தனையிலே பேச விடும் ஐயா. என் நாடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீர் ஐயா. எங்கள் சிந்தன மண்டலத்திலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் சிந்தன மண்டலங்களிலே நீர் மட்டும்தான் பேச வேணும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை சுற்றி ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை சுற்றி உடைய ரத்தத்தினால் வேலி போடுகிறோம். அந்த ரத்தத்தை கடந்து சத்துருவானவன் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவுக்குள் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பேசும் ஐயா, உம்முடைய ஆடுகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களோடு பேச வேணும் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஐயா ராஜா. எங்கள் நினைவுல நீங்க பேசுங்க, எங்கள் சிந்தனையிலே நீங்க பேசுங்க ஐயா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. தகப்பினையும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும் போது எங்கள் கர்த்தர் நம்மை தேற்றுகிறீர். இது குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் முன்னே இயேசு அப்பா உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. வலப்புவக்கம் இருப்பதனால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இயேசு வலப்புறம் இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஐயா வலப்பக்கத்தில் இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவன் வலப்பக்கத்தில் இருப்பதினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்பா வலப்பக்கத்தில் இருப்பதினால் எங்கள் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதினால் சபைகள் அசைக்கப்படுவதில்லை. குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. என் சமூகம் முன் செல்லும் இழைப்பார்கள் தருவேன் என்றீர். என் சமூகம் முன் செல்லும் இழைப்பார்கள் தருவேன் என்றீர். இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எனக்கா யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர். எனக்கா யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர். எனக்கா யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர். எனக்கா யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர். இது குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேல் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் மன்றாடுவேன், இதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே அப்பா பிதாவே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. பிரதர் கேக்குதா?
0: சரியா இருக்கம்மா, நீங்க தொடருங்க.
1: என்ன என்னடா நித்திய வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. சூத்திரம் ஐயா, சாரி ஐயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே சத்ரு ஒரு வழியாய் வந்தால் நிறேடு வழியாய் அவனை ஓட பண்ணுகிறது மனப்பா ராஜா. சத்ரு ஆண்டவர் ஒரு வழியாய் வந்தாலும் ஆண்டவரே தேவன் அவன் ஏழு வழியா ஓடுகிறான் ஐயா. தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகிறதையா. சாத்தானுடைய அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறதையா. தரித்திரங்கள், வறுமைகள், கஷ்டங்கள், பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலைகள், மோட்கேஜ்கள் கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஐயா, இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஓடி போகிறதையா ராஜா. ஆண்டவரே தேவனே உறவுகளிலே இருக்கிற சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறதையா. ஆண்டவராகிய தேவனே வியாதிகள், ஆண்டவரே தேவனே தகப்பனே நூக்கள் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஓடி போகிறது தகப்பனே உமக்கு சூத்திரம். பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வறுமைகள் வியாதிகள் ஆண்டவர், வேலை இல்லா பிரச்சனைகள் ஐயா ராஜா, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் ஓடி போகிறது ஐயா ராஜா. தேவனே அப்பா சத்துடைய வல்லமகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறதப்பா ராஜா. உரபக்காரது வர வர பக்கரவனி தகப்பனே, நீர் மட்டும் எங்களை காத்து கொண்டு வருகிறீங்கள ஐயா ராஜா. சத்ருவானவன் ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் எங்களை வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட தேவரீரங்களோடு கூட இருந்து எங்களை வாழி நடத்துகிறீங்கள, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆதரித்து எங்கள் பிள்ளைகளை காத்து கொண்டு எங்களை அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராகி தேவனே நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிறது மனம் பாராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாராஜா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களை நீர் தள்ளாட விடவில்லை அப்பாராஜா. ஆண்டவரே தேவனே அப்பாராஜா, எங்களை நீங்கள் காத்து கொண்டீங்களா ஐயா ராஜா. தடைகள் எல்லாம் எடுத்து போட்டீங்களா அப்பாராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பாராஜா. உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா ராஜா. நீர் ஒருவரே அதிசயமானவர்களை செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா ராஜா. நீர் எப்பொழுதுமே நல்லவரப்பா, நல்லவரப்பா ராஜா. தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே மத்துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. உடைய வல்லக்காரன் கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடியா சூத்திரம் ஐயா. நீங்களே எங்களுக்கு ஆதாரம் அப்பா ராஜா, நீங்களே எங்களுக்கு ஆதாரம் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அண்டர் ஒரு நாள் நீர் உம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லையப்பா ராஜா. அதிலால் உம்முடைய ஜனங்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் அப்பா ராஜா. நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையப்பா. நீர் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிறது இல்லையப்பா ராஜா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே கைவிடுகிறது இல்லை. அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை ஆண்டவரே தேவனே தாவில் சொல்லுகிறார், நான் காணவில்லை என்று ஐயா ராஜா. நீதிமான் விழுந்தாலும் ஆண்டவரே எழுந்திருப்பான் ஐயா ராஜா. ஆண்டவரே உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆதாரமாய் ஆறுதலாய் ஆதரவாய் ஆண்டவரே இருக்கிறேன். என்னுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆண்டவரே சகல ஆறுதலின் தேவன் என்று தகப்பனே அப்பா நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன்.
1: ஒரு நிமிஷம் அந்த சாட்சி எனக்கு ஞாபகத்துல வந்தது, உங்களுக்கு தெரிந்த சாட்சி தான், ஆனாலும் மற்ற ஜனங்களுக்கும் இதை அறிவிக்க வேணும் என்று நான் யோசிக்கிறேன். என்னுடைய மகனை குறித்து, அப்போ அந்த மகன் வயிற்றுல இருக்கின்ற வழியில எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது வயிற்றுல இருக்கின்ற வழியில. அப்பதான் ஊழிய தொடக்கம் ஸ்பிரிச்சுவலாயும் காரியங்கள் பிரச்சனையா இருந்தது, சபையாலே பிரச்சனையா இருந்தது, ஊழியக்கம் என்னுடைய சரீரத்திலும் பிரச்சனையா இருந்தது. அதை விட நான் சரீரத்துல சரியான களைப்பாயும் இருந்த ஒரு சில காரியங்கள் எனக்கு இருந்தாலும் எனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கும் ஒருவரும் இல்லை. அதை பற்றி அதை பெருசா அந்த பிரச்சனைகளை குறித்து என்னுடைய சரீரத்துல இருந்த பிரச்சனைகளை குறித்து நான் அதை பெருசா யோசிக்கவும் இல்லை. ஆனப்படியா என்னுடைய பிள்ளை அதிகமான ஜனங்களுக்கு தெரியுமோ தெரியாதுரியா பிள்ளை பிறக்கின்றவளே டவுன் சின்ரமா அவன் பிறந்தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பெரிதான கிருபை, ஹல்லேலூயா, ஹார்ட்ல ஹோல் இன் த ஹார்ட். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் சுகம் கொடுத்தார். கால்கள் நடக்க முடியாமல் இருந்தான், கால்களிலே தேவன் பலன் கொடுத்து அவனை நடக்க வைத்தார். அது மட்டுமல்ல, அப்ப எங்கட திருச்சபையில் அவன் ட்ரம்ப் வாசிக்கிறான், இப்பொழுதும் என்னோட சேர்ந்து சிலவள பாட்டுகளுக்கு வாசிப்பான். அது மட்டுமல்ல, என்ன சாப்பிட்டாய என்று கேட்பான். ஒரு ஏஞ்சல் தான் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய வெளிப்பவர் அங்க கூப்பி தானே போட்டு கொண்டு வந்து, தானே இப்பதான் எழும்பி வந்தவர், கூப்பி தானே போட்டு தானே குடிக்கிறார். சைக்கிளை போவார், வேறு வேறு சாப்பாடு விடுவாங்க. அன்படியா பாருங்கள், ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை. இதே நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், சத்துரு எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், ஆனாலும் கூட தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார், எங்களை விட்டு விட மாட்டார். இதை நான் சும்மா ஏதோ இது சாட்டுக்கு சொல்றேன் நினைக்காதீங்க. என் பிள்ளையை தேவன் ஆதரித்து காத்து வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது என்னுடைய மகளுடைய பிசினஸ்ல அவர் போய் உதவி செய்கிறார். எல்லா காரியங்களும் தேவன் கூட இருக்கிறார். ஆண்டவருக்கே சூத்திரம் உண்டாவதாக. நன்றி நன்றி ஐயா.
0: ஆமீன் ஆமீன். உங்களுடைய சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இணைந்திருக்கிற நீங்களும் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரனுடைய பிள்ளை 7 வயது 8 வயது, அவரை இந்தியாவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அவர் பேச ஒரு சில வார்த்தை மட்டும்தான் பேசுவார். அடிக்கடி அவர்கள் இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் தரப்பி கொடுக்கிறார்கள். அதே வேளையிலே இன்னும் ஒரு பிள்ளை இங்கே கனடாவில் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 18 மாதம் இன்னும் பிறந்ததிலிருந்து பேசவில்லை. அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். இப்படியாக பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அருமையான சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இமானுவேலுடைய காரியங்கள் எங்களுக்கு நல்லாக தெரியும். அவர் சைக்கிள் எடுத்து சுத்தி கண்டு தெரிகிறார், ஐஸ்கிரீம் வாங்குறாரோ தெரியவில்லை.
1: ஐஸ்கிரீம் வாங்குவார், பீட்சா போய் வாங்கி சாப்பிடுவேன்.
0: பக்கத்துல ஐஸ்கிரீம் கடை இருக்கா, அப்படியா கட்டாயம் அங்கே போவார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஏஞ்சல்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். மாமேன் உங்களுடைய பிள்ளைக்கு நேற்றைய நாளில் பர்த்டே கொண்டாடினீர்கள். அருமையாக மேர்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்தடி கரத்தில் எடுக்கிறோம். அவையும் ஒரு பிஸ்னஸ் லேடியாக வழி நடத்துகிறார். நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஊழியங்களிலும் கத்தர் தாமையும் பெருக்கத்தை கட்டளையிடுவார். பலர் வந்து ரட்சிப்பை பெறத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து பில்லுகளை போய் பண்ணத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: அந்த ரெண்டு பேருக்காகவும் ஒரு தடவை ஜெபிப்போம். ஆண்டவராகி தேவனே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வேத வசனத்தின் படி ஐயா ராஜா, ஆண்டவரே இந்த சௌரி செல்வி ராமச்சந்திரனுடைய பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளையினுடைய நாவிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கிறோம். சத்ருவானவனுக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. தகப்பினையும் முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அதே போல ஆண்டவரே இந்த 18 மாதம் உள்ள அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இரக்கத்தின் பிதாவே ராஜா, அந்த பிள்ளைக்கும் ஆண்டவரே சரியாய் பேச அந்த நாவை ஆண்டவரே பக்கமாய் திருப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்கனவே நீர் ஆண்டவரே சாபமாகி விட்டீரப்பா ராஜா. உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை ஆண்டவரே அறிந்து கொண்ட பிள்ளைகள், உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, சத்துரு துன்பங்களை கொண்டு வந்தாலும் அது நிலைநிற்க முடியாது என்பதை என்னுடைய வாழ்நாளிலே நான் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவராகி தேவனே, அந்த பிள்ளை கேம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே அப்பா, கதைக்க நீங்க உதவி செய்யும்படி செவிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து தளர்ந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள எங்கள் மேல் அன்புள்ள நாமத்தினார். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றிகளின் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் கத்திர தாமே. உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக கத்திரிச்சித்தமான நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாசனமா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைந்து அபிஷேக ஆராதனை நடத்தினார். எல்லா இடங்களிலும் உள்ள குறைகளை கத்தர் நிறைவாக்குவார். ஆமேன். கத்துடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். அந்த குறைவுகளுக்கூடாக தைரியம் தந்து ஓட கத்தர் உதவி செய்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்துடைய கரத்திலே எல்லா பிள்ளைகளையும் உபயோகிப்போம். ஆமேன். வேலையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேலையில் நாங்கள் ஜெப வேலைக்காக ஊழியர்கள் இணைந்து அதில் இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்துடைய கரத்திலே உபயோகிப்போம். இன்று 2ஆம் தேதி 9ஆம் மாதம் 2ஆம் தேதி அப்பேசி மாதம் 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே சங்கமம் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். கத்தர் இன்றைய நாளில் எங்களுக்கு தருகிற வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். கத்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் மறு உத்தரவு தந்து ஆபத்திலே எங்களோடு கூட இருந்து, அது மட்டுமல்ல அவரை கனப்படுத்துகிறோடியால் அவர் எங்களையும் கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவித்து கொண்டு இன்றைய நாளுக்காக வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 7 புலம்பல் 3 பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் 1 கொரிந்தியர் 16 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு இன்றைய நாளிலே இப்போதை அனுப்பி தந்திருக்கிறோம். அதே போல் ஜீவமென்னா நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, அத்தோடு வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் இந்த கால வேளையிலே அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களும் இல்லை வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையில் இணைந்தார்கள். அவர் கடந்த 3 நாட்களாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார், வீடு வந்துவிட்டார். ஆனாலும் கால வேளையில் இணைந்தார், வேலைக்கு சென்று விட்டார் விசுவாசிக்கிறேன். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். அதிகால வணக்கங்களை, கால வணக்கங்களை கூறி பாஸ்டர் ஆண்ட்ரூ டாசனே அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு மாலை வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரின் கொழும்பு இலங்கையிலிருந்தும் சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். அதே வேளையில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு கத்தர் தந்த புதிய நாளுக்காக, புதிய ஆசீர்வாதங்களுக்காக, புதிய சந்தோஷம் சமாதானத்துக்காக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. அவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானத்தை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோடமா,
1: பிரைசலோடனா.
0: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் எங்களுடைய சகோதரனின் 12வது நினைவு நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. கோல்பிடுச்சு.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் கூட இருந்து வழி நடத்துவாராக. மேலே எங்களுடைய சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறார்கள். எங்கள் சகோதரன் இல்லாதபடியினால் அவர்கள் உண்மையிலே பின்வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தராமே அவர்களை தொட வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் நற்கிரியை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பிலிப்பியர் 1:5 உங்கள் நற்கிரிகளை தொடக்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நாங்கள் நம்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நற்கிரியே எங்களை தொடங்குறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே எங்களால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் எங்கள்ல இருந்தாதான் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா நற்கிரியை எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் தேவனுடைய கிருப வேண்டும். அந்த கிருப இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பிதா எங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற அந்த கிருபியை அனுப்பினபடியா தான் எங்கள் பாவங்களுக்கும் எங்கள் அக்கிரமங்களுக்கும் மன்னிப்பு உருவானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய கிருபை இருந்தால்தான் தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களிலே அங்கு ஆளுகை செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் பெறவில்லை என்றால் தேவனால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபைக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் முழு இருக்க முடியாது. நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த கிருபியை, அந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயங்கள்ல எங்கள் சிந்தைகள்ல நாங்கள் தரித்து கொண்டிருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எதனால் என்றால் அவரிடத்தில் இருக்கிற அந்த உருக்கமான அன்பு நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க உதவும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே அந்த நிறைவான அன்பை அங்கு பெற வேண்டும். தேவனை அறிகிற அறிவு வேண்டும், நல்ல உணர்வுள்ள இருதயம் வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைநிற்க முடியும். ஒன்று குறைந்தாலும் நாங்கள் குறைந்தவர்கள் என்று தான் நாங்கள் கணக்கிட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் தேவனை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய நீதியாகிய அந்த நீதியின் கனியை நாங்கள் நிறையவும் ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய நீதி எங்கள்ல நிலைத்திருக்கும் போதுதான் எங்கள் உதட்டின் கனியாகி அந்த ஸ்தோத்திர பலி செலுத்த அங்கு பொருத்தமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஏனென்றால் தேவனுடைய நீதியின் கனி நம்முடைய உதட்டிலே செலுத்தப்படாததினால்தான் இன்றைக்கு அன்பு குறைந்து போகிறது, தேவ வார்த்தைக்குரிய அறிவு அங்கு மங்கி போகிறது, உணர்வில்லாத ஜனங்களாய் நாங்கள் மாறி போகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு இதனாலே என்ன நடக்கிறது என்றால் நல்ல மன நற்குணம் இல்லாமல் போகிறது. மனிதனுக்குள்ளே தூய்மை இல்லை, இன்றைய நாட்களில் துப்புரவாய் இருக்க முடியலை என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். ஏனென்றால் அதனாலே இடறி விழுகிறார்கள், இரடுகிறார்கள், அங்கு தவறான போதனைகள், கள்ள போதனைகள், இந்த இதன் நிமித்தம் இன்றைக்கு இடறிக்கொண்டே இருக்கிறார்களே. நன்றா ஆதாயத்தை, பண ஆதாயத்தை தான் முதலிடமாய் வைத்து அங்கு காரியங்களை செய்கிறபடியால் அங்கு நம்பிக்கையற்றோராய் இருந்து அங்கு சிற்றின்ப பிரியராய் இருந்து இன்றைக்கு சில காரியங்களில் சகிப்புத்தன்மை இல்லாமல் அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கைக்கு அது சரியானது அல்ல. ஏனென்றால் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அங்கு விசுவாசத்தோடு நாங்கள் அவரை அண்டி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதென்றால் அது முழுமையாய் பயனுள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:21 அங்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம் அங்கு மரிப்பது கூட அவனுக்கு ஆதாயம் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியானால் அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்வு மிக மிக அருமையானது. அதிலே கிறிஸ்தவர்கள் அடைய வேண்டிய இலக்கும் வாழ்க்கை வாழ்விலே அந்த கிறிஸ்து மகிமைப்பட வேண்டிய காரியமும் சாவில கூட அவர் மகிமைப்படுவார் எங்கள் தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கிறிஸ்து மகிமை எங்களில் மகிமைப்பட்டால் நாங்கள் அவருக்குள்ளாக பயனுள்ள வாழ்வு வாழ்வோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பயனுள்ள வாழ்வு வாழ்வதற்கு எது எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு சொன்னால், தேவனை துதிப்பதிலும் மகிமைப்படுத்துவதிலும் அவருடைய நீதியின் கனியில செலுத்துவதிலும் நாங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் திருச்சபையில இன்றைக்கு குருட்டு தன்மைகள் வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் கேட்க கேட்க சில வேளைகளில் எங்களுக்கு அதிர்ச்சியை ஊட்டுகிறது. பாருங்கள், வேதத்தை வாசிக்கிறார்களா என்று கூட நாங்கள் சிந்திக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு போதகர் ஒருவர், அவர் அங்கு இன்றைக்கு அவர் அநேக பொய்களை சொல்லி அவை ஏட்ட வேண்டி தந்தனான் இவையட்ட வேண்டி தந்தனான் என்று பொய்களை சொல்லி அங்கு அவர் வட்டிக்கு காசை கொடுக்கிறார். பாருங்கள், எப்படியாய் இருக்கிறது இந்திய நாளில் தேவ சமூகத்திலே திருச்சபையிலே நாங்கள் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமா? அந்த அசட்ட தன்மைகளை எல்லாம் இன்றைக்கு எடுபட வேண்டும், அகற்றிப்பட வேண்டும். இல்லாட்டிக்கு நாங்கள் அழிவை நோக்கி கொண்டு போகிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த அழிவுக்கு நாங்கள் தப்பிவிக்க வேண்டும். ஆகவே இந்திய நாட்களிலே நாங்கள் அந்த நீதியின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய எங்களுடைய உதடுகளால நாங்கள் செய்யும் போது எவ்வளவு தூய்மையும் பரிசுத்தமோடு கூட இருந்து செய்ய வேணும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் திருச்சபை மக்களுக்குள்ளே அங்கு தேவனுடைய நிறைவான அன்பு, அவரை அறிகிற அறிவு, உணர்வுள்ள இறுதியம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்லே காயமுற்ற உணர்வுகளோடு திருச்சபையிலே இருக்கிறார்கள், தேவையற்ற விவாதங்களோடு இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் அங்கு பிரிக்கப்பட வேண்டும். இது இப்படி இந்த அன்புக்குள்ளே வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வரும்போது அவருக்கு விரியமில்லாத காரியங்கள் பிரிக்கப்பட வேணும். அதனால் அப்படி இருந்தா தான் எங்களது எழுப்புதலை, எங்கள் முழங்கால் முடக்கிற ஒரு அந்த மகிமையை வல்லமையை நாங்கள் காண முடியும். அதுக்காக நீங்கள் பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வசனத்தின்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பிறரை உண்மையோடும் உத்தமத்தோடும் என்னை நாங்கள் நேசிக்குமா போல பிறரை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த அன்பில குறைவில பல மக்கள் வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த உம்முடைய அன்பை நாங்கள் கடைபிடிக்க, உம்முடைய நீதியின் கனிகளை கடைபிடிக்க இன்றைக்கு சபைக்கு போகிறவர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, விசுவாசினால வஞ்சிக்கப்படாதபடிக்கு உம்முடைய அன்பில சபைகளை கட்ட, உம்முடைய நீதியின் கனிகளை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, மற்றவர்களை நாங்கள் மற்றவர்கள் மேல குற்றம் சாட்டாதபடி எங்களை நாங்களே திரித்து கொள்ள, நாங்கள் அத்தேவனுடைய கனிகளை வரங்களை பெற்றவர்களாக அந்த கனிகளோடு வரங்களோடு வாழ்ந்து எங்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடத்தில் இவர்களில் இயேசு இருக்கிறார், நற்கிரியைகளை செய்கிறவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு எங்களை பார்க்க, இந்த காலத்தில இந்த எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற இந்த காரியங்கள் இயேசு நாமத்தில ஒவ்வொரு சபைகளிலே மூலியத்திலே அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகள் சபை கூடாக செய்கிற காரியங்களை கட்டி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன், ஒரு எழுப்புதலை கட்டவிழ்கிறேன். ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக சபைகள் வளர்ச்சிக்கு விரோதமாக ஊழிய காரியங்களுக்கு விரோதமாக நடக்கிற ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளும் கட்டப்பட்டு போவதாக, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, இந்த காலத்துல ஒவ்வொரு தேசங்களிலே சபைகள் மேலும் உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அனுப்பி அந்த தேசங்களில் இருக்கிற சபைகளை பாதுகாக்கும்படியாக, குழப்பங்கள் ஆகியவர்கள் அந்த சபைகளில் வராதபடிக்கு, ஆகிய பண்ணி நேரத்தை காலத்தை வீணாக்காதபடி அந்த மெய்யான தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள, பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள, அந்த நேரத்தை இந்த கடைசி காலங்களில கவனமாக பாவிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ஒவ்வொரு சபை மக்களுக்கும் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட, துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான, அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பண ஆசையினுடாக வெள்ள பெருக்குகள், புயல்கள், இப்படியான போர்கள், சண்டைகளுக்கு ஊடாக அத்தனை பொருட்களும் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சேகரித்த அத்தனை பொருட்களும் அழிந்து போகிறது. உங்களுடைய வசனம் எவ்வளவு 100% சரியாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி பரலோக பொக்கிஷங்களை சேருங்கள், அங்கு துருப்பு பிடிக்காது, திருடர் இல்லை, இப்படியான பொக்கிஷனங்களை நாங்கள் இந்த காலங்களில தேட, நாங்கள் இதுவரையும் தவறாக வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவரே இந்த காலங்களில உம்முடைய பொக்கிஷங்களை தேடி உம்முடைய எழுப்புதலை நோக்கி உம்முடைய ராஜ்யம் வர, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இனியொரு எங்களுக்கு என்று வாழாமல் உமக்கென்று வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய எழுப்புதல் எல்லா தேசங்களிலேயும் ஆரம்பித்து விட்டது, ஆனாலும் அது தடை ஏற்படாதபடிக்கு தொடர்ந்து உம்முடைய இரத்தத்தினால ஒவ்வொரு மக்களையும் விசுவாசிகளையும் பாதுகாத்து தேசங்களில சிரமத்தை கொடுத்து இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து இயேசுவை நோக்கிய அந்த கடைசி கால ஓட்டத்துல இணைந்து ஓட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. இந்த இந்திய வழி ஜனசங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு கூட இருந்து உங்களுடைய வார்த்தைகள் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட தொடர்ந்து உடைய வருகை வரைக்கும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். பிரதருக்காக ஜபிக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்காக, வைஃபுக்காக, பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சத்துரு கொண்டு வார பின்மாற்றங்கள் எல்லாம் இந்த காலத்தில் எடுத்து போடும்படியாக, இயேசுவை அறிகிற அறிவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, மதம் நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்பதையும், இயேசுதான் பரலோகத்துக்கான ஜட்ஜ் என்பதையும், நற்கிரிகைகளை செய்து நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரிலேயும், இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொருவரும் எங்களில இயேசுவை பார்க்க எங்களை மாற்றும், எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் இந்த கடைசி காலத்துல மாற்றி உமக்கு மக்கேற்ற பாத்திரங்களாக, நாங்கள் நற்கிரிகை செய்து வாழுகிற பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாயும் மக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜனர் குடும்பத்தை, கணவர், பிள்ளை, மகன், மகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் உம்மை போல உம்முடைய நற்கிரிகளை செய்கிறவர்களாக எங்களை இன்னும் மாற்றம் தொடர்ந்து கூடும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்களுடைய ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமே, ஆமே. நாங்க அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோ டைரின், நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு முக்கியமான இனமாய் இருக்கிறபடியால், அது தேவனுடைய இனமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்காக எருசலேம் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சுயித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஜனங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள்.
3: ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த இரவு நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே கத்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கத்தாவே அப்பா கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய இருக்கிறது கர்த்தாவே, எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க நல்ல யோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா அவர்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்னுமாய் கர்த்தாவே, அப்பா உண்மை அறிந்து கொள்ள முடியாத படிக்கு கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வர முடியாத படிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீங்க நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இருக்கிறதான அப்பா ஒவ்வொரு யூதர்களும் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அந்த ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியாய்.

கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உறவுகளை இழந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆட்சி தேட்டும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் உடல் உறுப்புகளை இழந்த நிலையிலே கர்த்தாவை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் இந்த நேரத்திலே உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்திற்கும் எல்லா ஜனங்களை பார்க்கலும் கர்த்தாவே, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தேசம் விழுந்து போயிருக்கிறதை கர்த்தாவே, அந்த தேசத்தை தேவன் இன் தூக்கி நிறுத்தும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, விவசாயங்கள் கர்த்தாவே, தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா, அநேகர் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய, அநேக சுயசேச ஊழியர்களை எழுப்புங்க தகப்படை. அந்த தேசத்துக்கு கர்த்தாவே அநேக சுயசேச ஊழியர்கள் மிஷனரிகளை தேவன் நீங்க அனுப்புறதுக்கான வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாச்சு வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாச்சு வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தேசத்தையும் அந்த ஜனங்களையும் நேசிக்கிற தேவனையா நீங்க தகப்பனே, அந்த ஜனங்களை கைவிடாத படிக்கு தேவன் உம்முடைய கரத்திலே ஏந்தி கொள்ளும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் உண்மை மறுதளித்தாலும் கர்த்தாவே தேவன் நீங்க அவங்களே கைவிடாதபடி இருக்கிறீங்க ராஜாவே. அதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே அப்பா, பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாச்சு வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே ஒரு நல்ல தேவ சமாதானத்தை தேவன் நீங்க கட்டளையிடும்படியாச்சு வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களுக்கிடையும் தலைவர்களுக்கிடையும் எந்த பிரச்சனைகளும் வராத படிக்கு தேவன் நீங்க அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அந்த யுத்தத்தினாலே கர்த்தாவே அநேக காரியங்களை இழந்து போன நிலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அதெல்லாம் இரட்டத்தினையாய் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே, வீடு வாசல்களை இழந்தவர்களுக்கு தகப்பனை வீடு வாசல்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, தலைவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. சாலமோனு கொடுத்த அந்த ஞானத்தை அந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன். ஆண்டவரே, அந்நிய தேசத்தின் தலைவர்கள் கர்த்தாவே அவர்களுக்கு தவறான போதனைகள் கொடுக்காத படிக்க, தவறான காரியங்களை செய்ய வைக்காத படிக்க, ஆயுதங்களை கொடுத்து கர்த்தாவை உதவி செய்யாத படிக்க கர்த்தாவே தேவன் நீங்க அந்த ஜனங்களுக்கு வேண்டிய அந்த தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வழியிலே உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்க தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாச்சு வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நீங்க தொடும்படியாச்சு வைக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு யூதர்களும் கர்த்தாவே அப்பா உம்முடைய அந்த கர்த்தாவே அந்த மகத்தான அந்த ரட்சிப்பை கண்டடே தேவன் உதவி செய்ய தகப்பனை, உணர்வு நல்ல உணர்வு சிந்தனைகளை கொடுங்க தகப்பனை. ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே அப்பா தேவ அன்பு நிலைத்திருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி, அந்த தேசத்துக்கு எதிராக எந்த ஒரு தேசமோ எந்த ஒரு ஜனங்களோ எழும்பாத படிக்கு தேவன் நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களையும் தேசத்தையும் முதுகரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாய், நீங்க வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களுக்கு வேண்டிய அந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியங்களிலே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லெஸ்லியா, ரீட்டா சகோதரி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை முன்னெடுக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறேன். ஜன சகோதரிக்காய் சுபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, அவங்களுக்கு நம்மள மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அவங்களுடைய திருச்சபைக்கு கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை தேவன் நீங்க

0: ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஒருவர் போனால் நான்கு பேரை அழைத்து வருவீங்க தகப்பனை. நாங்கள் விசுவாசத்தோடு கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த திருச்சபையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரி, கணவர், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இன்னை வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களிலும் தேவன் நீங்க கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: மீனங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஐரின் கத்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். அப்படியே உங்களோடும் கூட இருப்பாரா?
1: ஆமேன். நாங்க சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசம் ரட்சிப்பை அடைய வேண்டும். இந்திய நாக்களே அந்த வியாதியின் ஆதிக்கத்தினாலே அநேக மரணத்தை சந்திக்கிறார்கள். அங்கு இனவரி ஆதிக்கத்தினாலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றப்படவும் எங்கள் தேசத்திலே ஒரு பெரிதான சமாதானம், மக்களுக்குள்ளே பெரிதான ஒரு மாற்றம் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை பொழுது, மதிய வேளை, மாலை வேளையாக ஆண்டவரே ஒருமித்து இந்த நேரத்திலும் சுவாமி உங்களை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி சங்கம வானொலியூடாக தகப்பனே அன்பான சகோதரர்களோடு ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பம் ஆண்டவரே, இலங்கை பிரதேசத்தை உங்கள் கரத்திலே வைக்கின்றேன். இதை ஆளுமை செய்கின்ற ஆளுமை ஆளரை தலைவரை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பிதாவே, இந்த தலைமைத்துவம் சரியாக நடாத்த விட்டால் சுவாமி எல்லாம் ஆண்டவரே சீரழிந்து போய்விடும் தகப்பனே. இந்த தலைமையாக தேர்ந்தெடுத்த அந்த தலைவனை உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இந்த நாட்டை ஆளுமை செய்ய அவருக்கு நல்ல தகுதியையும் பக்குவத்தையும் தேர்ந்து கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த இலங்கையிலே சுவாமி எவ்வளவோ கொடூரங்கள், எவ்வளவோ அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. போதை வஸ்துக்கள் ஆண்டவரே, மது மாது என்று சொல்லி அநேகம் ராஜா குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, சாபக்கேடுகள் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் வழிதப்பி செல்கின்றார்கள், பெற்றோர்களுக்கு கீழ்படியாத பிள்ளைகள் அநேகம் ராஜா இந்த இலங்கை பிரதேசத்துக்கு ஆண்டவரே சுவாமி. சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நீர் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிற தகப்பன் ஆண்டவரே. பிதாவே, எங்கள் சாப பாவங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, மதுவு கடுமையாக இருக்கும் இளைஞர்கள் யுவதிகளை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். போதை வஸ்திகளினாலே ஆண்டவரே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், தங்கள் சுய நினைவை இழந்து சுவாமி பாவத்துக்குள்ளே மறித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாவத்தின் பிடியில இருந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் மீட்டு கொள்ளுங்க தகப்பனே. குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே பொருளாதார கஷ்டத்தினாலும் ஆண்டவரே எவ்வளவோ துயரம் துன்பங்கள் மத்தியிலும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பங்கள் மத்தியில் நிம்மதி இல்லாமல் வாழ்கின்ற ஒவ்வொரு அப்பாவி குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சத்ருவானவன் ஆண்டவரே எந்த வகையிலேயும் ஆண்டவரே உம்முடைய அன்பில இருந்து பிரிப்பதற்காக அவன் போடுகின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனைக்கு உட்படுத்தாதபடி தகப்பனே, இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஆறுதல் படுத்துங்க. சமாதானப்படுத்துங்க தகப்பனே. எல்லா துன்பமும் நீங்கி ஆண்டவரே உம்முடைய தூய திரு ரத்தமே எங்களுக்கு விடுதலை என்ற ரட்சிப்பை இந்த இலங்கைக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய உம்மால் அன்றி ஆண்டவரே தேவனின் ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியாது என்பதை எல்லாரும் எல்லா ஜனங்களும் விசுவாசிக்க வேண்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வழியால் தான் சுவாமி நாங்கள் உம்முடைய தந்தையிடம் நாங்கள் செல்ல உம்மாலே தான் முடியும் ராஜா. ஆண்டவரே இந்த இலங்கையை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க. சத்ருவானவன் வைத்திருக்கும் எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்க வேண்டும் என்று. இயேசப்பா பெள்ளி சூனியங்கள் மந்திரவாத கட்டுக்கள் அநேகம் அப்பா, அநேகம் விக்கிரக ஆராதனைகள் அநேகம் ராஜா. மக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ளே மூழ்கி கிடக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் கண்களை திறந்தரலும், அவர்கள் இருதயங்களை திறந்தரலும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே நோயினாலும் துன்பங்களினால் அவஸ்தைப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கண்டுபிடிக்கப்படியா முடியாத வியாதிகள், கண்டுபிடித்த வியாதிகள் என்ற அநேகம் அநேகன் ராஜா. பாவத்தினாலே வந்த வியாதிகள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருத்தர் மீதும் மீட்டப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை பெற்று சமாதானம் பெற்று ஆண்டவரே உடல் சுகத்துடன் ஆண்டவரே இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் இந்த பூமியில் ஒரு பயனாளிகள் என்பதை மறந்து விட்டோம் சுவாமி. பல தடவை மறந்து வாழ்கின்றோம். எங்கள் தவறுகள் தப்பிதங்களை இயேசுவின் நாமத்தினாலே மீட்பு உண்டு என்பதை மற்றவர்கள் அறிய வேணும், காண வேணும் தகப்பனே. அந்த பக்குவத்தை நீங்க கொடுத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுதலை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த இலங்கை பிரதேசத்தை ஆளுகின்ற ஆளுமை தலைவரை ஆண்டவரை நிறைவாக அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சரியான பாதையிலே நடாத்தி செல்ல தேவ கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க தந்தையே. இந்த நேரத்திலும் சங்கம வானொலியை நடாத்துகின்ற சகோதரர்களையும் சகோதரிகளையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனியும் இந்த நாட்களிலும் எங்களோடு கூடவாக இருந்து இன்னும் இன்னும் காலங்களிலும் எந்த தீமைகளும் எங்களை அணுகிவிடாமல் தூயாவியானவரே நீங்கள் தலைவனாக இருந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசப்பா உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
1: ஆமேன். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்காக அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு நல்ல தீர்மானங்களா எடுக்க, அந்த இடத்திலே இருக்கிற அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட, யுத்தத்தினாலே அங்கு உணவு இல்லை, உடை இல்லை, சமாதானம் இல்லை, அங்கு தண்ணீர் கூட இல்லாமல் அங்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவ வீரர்கள் காயப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து இந்த யுத்த நாடுகளே அந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறேன் நல்ல தகப்பனே. நர்மையான ஜப வேலை காய மக்கள் நன்றிகள் எடுக்கிறோங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற பெரியவராக இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நீ கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காயும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராஜ தேவன். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஒரு விடுதலையை தந்து ஒரு நல்ல விடைகளை தந்து வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாட்களிலேயே ஆண்டவரே யுத்த நாடுகளே விடும் நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாட்டையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே. அந்த நாடுகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல சமாதானத்தை தந்து இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நாட்டின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொன்றை விட்டு கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து நாட்டின் மக்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழத்தக்கதான ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஒரு நல்ல முடிவை இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் எடுத்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். வீம்புக்காக ஆண்டவரே நான் பெரியவனா நீர் பெரியவனா என்று ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே உன்னை காட்டிலும் நான் பலம் உள்ளவன் என்று அந்த பலத்தை நிரூபிக்கிறவர்களா இருக்கார்கள். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே என் தேவனாக கர்த்தர் உம்முடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். அப்பா உக்ரைன் ஆண்டவரே ரஷ்யா மத்தியில் நடக்கிறதான அந்த சண்டைகளை என் தேவனாக கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்களோடு கூட இருந்து பேசி ஆண்டவரே இந்த இரு நாட்டுக்கு இருக்கிறதான ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் மாற்றி அதன் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த நாடுகள் இழக்கிற பணங்கள் பல கோடியா இருக்கிறபடியா அந்த கோடியா அந்த அத்தனை பணங்கள் நாட்டினுடைய ஆண்டவரே நிர்வாகத்திற்கும் நாட்டு மக்களுக்காக செலவு செய்தால் அந்த நாடு செழிப்போடு இருக்கும்பா. அப்படியா இதை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இந்த வீம்புக்காக ஆண்டவரே இந்த தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த சண்டையை மும்முரமாய் கொண்டு செல்கிறபடியா ஏறத்தாழ ஆண்டவரே 4 வருட காலமாக இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். ஆனாலும் கூட கர்த்தாவே இதில் தீர்ந்த பாடுகளே ஆண்டவரே உக்ரைனுக்கு ஆண்டவரே பின்னமாக ஆண்டவரே அநேக ஐரோப்பிய நாடுகள் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே சண்டை நிற்க வைக்காதபடிக்கு இதை தொடர்ந்து செயல்பட இந்த உக்ரைனுக்கு அவர்கள் சொல்லி ஆண்டவரே இந்த சண்டையை இன்னுமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இந்த இரு நாட்டு தலைவர்களையும் சந்திங்கப்பா. இந்த சண்டைகள் எல்லாம் ஆண்டவரே நீ ஓலைய ஓய செய்து இந்த தேசத்திற்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள் கர்த்தாவே. அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இந்த உக்ரைன் முழுவதுமாய் ஆண்டவரே என் இயேசுக்கு சொந்தமாகப்பட்ட தேசம் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே இனி ரஷ்யா தேசத்தில் கூட கர்த்தாவே அநேக ஜனங்கள் கிறிஸ்துவர்களா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த இரு நாட்டுக்கும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து நாடுகளுக்கும் ஆண்டவரே ஏற்படுக்கிறதான இந்த நிந்தையான காரியங்களை எல்லாம் அடுத்து போட்டு இந்த இரு நாடுக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஆயிச்சிருக்கிறோம். அப்படி ஆய்கூட இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா ஈரானையும் அமெரிக்கா தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த தேசமா தேசத்திலையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்பொழுது அதிக நாள் ஆண்டவரே நிறுத்தப்பட்டிருந்த அந்த சண்டை மறுபடியுமா இப்பொழுது 3-4 நாட்களாக மறுபடியும் துவங்கி இருக்கிறபடியா அதன் மூலமாக ஆண்டவரே அநேக நாடுகள் ஆண்டவரே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கர்த்தாவே. மத்திய ஆசியாவில் இருக்கிற அநேக ஆண்டவரே தேசங்கள் ஆண்டவரே சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் ஆண்டவரே இன்னும் யுஏ ஆண்டவரே இன்னும் எத்தனையோ நாடுகள் ஆண்டவரே அதன் மூலமாய் பாதிக்கப்படுகிறார்கள் கர்த்தாவே. அந்த தேசத்தில் கூட ஆண்டவரே பொருளாதார அந்த நிலை என்பது நாளுக்கு நாள் ஆண்டவரே அழிக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறபடியால் இந்த நாட்டு மக்களுக்கும் ஆண்டவரே இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கும் என் தேவனாகிய கர்த்த நீர் நல்ல ஞானத்தை தந்து என் பேச்சுவார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்த இரு நாடுகளிலும் ஆண்டவரே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு அதன் மூலமாய் அநேக நாடுகளை ஆண்டவரே அநேக நாடுகளும் ஆண்டவரே சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஈரானுக்கும் ஆண்டவரே அமெரிக்காவுக்கும் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறதான இந்த சண்டையின் நிமித்தமாக அநேக இடங்களிலே ஆண்டவரே பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அதே நேரத்துல சமையல் எரிவாயு ஆண்டவரே அதுவும் பற்றாக்குறையாய் ஆண்டவரே இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி அநேக ஜனங்கள் ஆண்டவரே அதனால் அவதைப்படுகிறவர்களா இருக்கிறார்கள் அவையெல்லாம் மாற்றி ஆண்டவரை வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த தேசங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொண்டு வர முதலில் இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க. என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே விரைவிலே இதற்கு ஒரு தீர்வு காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். அப்படி ஆய்கூட கட்டாவே இந்த நேரத்திலே ஜெலன்ஸ்கி ஆண்டவரே அந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே புத்தின் அதே நேரத்திலான டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் மத்தியிலே இருக்கிறது தான் ஆண்டவரே அந்த ஆண்டவர் வேறுபாடுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே இஸ்ரவேலிலும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து அதையும் ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவர் சண்டை போர்கள் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே எந்த தேசங்களில் உள்நாட்டு குழப்பங்களோ ஆண்டவரே உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதான பல சூழ்நிலை காரணமாக ஆண்டவரை புண்ணி எழுகிறதான மக்கள் மத்தியிலே ஏற்படுகிற ஒரு காரியத்தை கூட கட்டணும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் தீர்த்து ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரை நீ தந்து உம்முடைய சமாதானம் அந்த இடத்திலே நிறைவாயிருந்து இந்த சந்தைகளை எல்லாம் ஓய செய்து கர்த்தர் இந்த தேசத்திற்கு நலத்தையும் வளத்தையும் தந்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வரும் பிள்ளைகளை ஆசிரியங்க வழி நடத்துங்க. குடும்பத்தை சுற்றிலுமாய் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அதே வேளையில ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய பொற்கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவன் தாம் ஆண்டவர இவர்கள் ஏற்கனவே ஏறவிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நர்மையான ஜெப வேலையை தொகுத்து ஆண்டவரே நடத்துகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே நீ துணையாக இருங்கப்பா. இந்த குடும்பத்திற்கு நீர் ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து இந்த பிள்ளைகள் செய்கிறதான கையெழுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே அவர்களை உயர்த்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இவர்களை உயர்த்தி வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரியும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் இனஜன பந்துகள் அங்கு வாழ்கிறதான ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தீராக. இவ்வழியில் கொட்கத்தாவே நன்மையான செப வேலையை தொகுத்து வழிகிறதான ஜெர்மன் தேசத்தில் இருந்து ஆண்டவரை நடத்துகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்த ஆண்டவரே நீங்க ஆண்டவரை வழி நடத்துகிறபடியா இவர்கள் மூலமாக அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவருமாய் அறிந்து கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார்கள். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். கேட்டதும் எனக்கு சூத்திர நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டிடுவாராக. நாங்கள் நிர்மலா வரவேற்று கொண்டு இந்த பூமியிலே தேவனுடைய கோபம் வராதபடி மக்கள் மனம் திரும்ப தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் நிரம்ப ரட்சிக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திரப்பா சூத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்க வெவ்வேறு தேசங்களிலும் நேரங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதப்படிக்கு வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே எல்லா தேசங்களுக்காக இலங்கைக்காக இஸ்ரேவேலுக்காக இந்தியாக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களில் எல்லாம் ஒரு ஆசிர்வாதத்தை வருகிற நாட்களிலே காண கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த பூமியிலே தேவனுடைய கர்த்தாவே கோபாக்கினை அதிகமாயிருக்கிறதே தகப்பனே. அப்பா கடந்த நாட்களிலே கூட இந்த நேபாள் தேசத்திலே ஆண்டவரே ஏற்பட்ட இந்த அழிவின் நிமித்தமாய் முது பாதப்படியை பற்றி நிற்கிறோம். மனம் திரும்பாத பட்சத்தில் இருக்கிற மக்களை எல்லோரையுமா ஆண்டவரே நீங்க சந்திங்கப்பா. நீங்க சந்தித்து அவர்கள் மேலும் அது கோபாக்கினை வராதபடிக்கே அவர்கள் ரட்சிப்பு என்னும் போர்வையிலே வந்து சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த விக்கிரக ஆராதனையினாலும் பூஜைகள் புனஸ்காரங்கள் யாகங்கள் மூலியமா ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்துகிறதான அந்த கோபங்கள் எல்லாம் தடியும்படியாய் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அநேக மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாயிருக்காங்க ராஜா. அவர்கள் உண்மை அறிந்தும் ஆண்டவரே பின்மாறி போயிருக்காங்க அப்பா. அப்படி ஆகின பிள்ளைகள் எல்லோரும் மண்டையிலே கிட்டி சேர தேவரே நீர் உதவி செய்யுங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு அப்பா விசேஷித்தமான ஞானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. பூமியும் அதன் நிறைவும் உம்முடையதா இருக்கிறதப்பா. அப்படியாக இருக்கின்ற வேலையிலே அவைகளை விக்கிரகங்களுக்கும் சத்ருகளுக்கும் அப்பா வேண்டாத தீய அனிமல்ஸ்க்கும் கொடுத்து அவர்கள் இன்னும் அதிகமான கோபங்களை வர வைக்கிற காரியத்திலே தேவனுடைய கர்த்தாவே உமது கிருபை இறங்கும்படியா. உமை அறிந்த பிள்ளைகளாக நாங்கள் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம்ப்பா. நீர்த்தாமே அப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி மனம் திரும்பி ஜபம் பண்ணி அப்பா உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது தேவரே நீர் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியாக தேசங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே ஒரு சேமத்தை நீர் கட்டளிடும்படியாய் ஜபிக்கிறோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தேசம் முழுவதுமா மக்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் உமது கோபாக்கு நீ எல்லாவற்றையும் நீர் விலக்கி போட்டு நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதித்து பூமியில் இருக்கிற எல்லா கோபாக்கினையும் உமது கோபாக்கினை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு மக்கள் மேல ஆண்டவரே இருள் நீங்கும்படியாக ஒரு வெளிச்சை தந்து நீர் அனுப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். நாம மட்டும் மகிமைப்படட்டும். இம்மட்டுமாய் அந்த தேய பூமியை நீர் பாதுகாத்தீர். உமக்கு சோத்திரம். இனிமால் கூட வருகிறதான எல்லா இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. அப்படியாக தேவன் தாமே எல்லா மக்கள் மீதும் அவங்க ஆசீர்வாத கரம் அமர்ந்து சமாதானத்தோடு மக்கள் வாழ்ந்திருக்க இந்த பூமியிலே உமது கோபாக்கினை எல்லாவற்றையும் வராமல் தடுத்து நிறுத்தி கர்த்தர் நீர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் சேர்த்து தாய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டு மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசிர்வதிங்க. அப்படியே நீர் செய்யறதுக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வரை ஜபித்த எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவன் நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதிங்க ராஜா. நீ ஜபிக்க வருகிற பிள்ளைகளை கூட ஆண்டவராகி தேவன் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிற கிருபைக்கா அன்புக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். குடும்பத்தோடு கூட இருந்து வழி ஆமேன்.
5: அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்களிலே தேசங்கள் அங்கு சீரழிந்து போகிறது, பொருளாதாரத்திலே குறைந்து கொண்டு போகிறது. அங்கு சமாதானமற்ற தேசங்களாய் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேவனை அண்டி கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆகவே இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
6: ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். சுவாமி, நீரே ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, சகல சிருஷ்டிக்கு முதற் பேருமானவராய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தூத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு மகளுக்கூடாக நீர் கொடுத்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நற்கிரியில் செய்யும்படி ஆண்டவரே சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்பா. ஆண்டவரே, சகல நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து ஆண்டவரே தேவனை அருகில் அறிவிலே நாங்கள் விருத்தி அடைந்து கெத்தாவே கத்தருக்கு பிரியமாகவும் அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. உடைய ஜீவ வசனத்தை அனுப்பி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துறபடியால் நன்றி கெத்தாவே. இந்த வேளையிலும் விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காய் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நாங்கள் அமைதல ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. எங்களுடைய கனடா தேசத்தை கண்ணோக்கி பாரும் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்துக்கு தடையாய் காணப்படுகிற துறைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளின் சக்திகள் வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த சேனைகளின் கூட்டங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் துரத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாரி இரத்தத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேசமங்கம் பாதுகாப்பு உண்டாவதாக உண்மை அறிகிற அறிவிலே ஜனங்கள் விருத்தி அடையும். ஆண்டவரே உண்மை கண்டுகொள்ளவும் முழங்கால்கள் முடங்கவும் நாவுகள் அறிக்கையிடும் காலம் என்று சொன்னபடி இந்த கடைசி காலத்திலே உம்முடைய அன்பு பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கிரமங்கள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவை விசேஷமாய் தேவ சமாதானம் தேசத்திலே சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பினாலே நிருடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு தேவனுக்கு பயப்படும் பயம் தேசத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது உம்முடைய சித்தம் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே காலம் ஆண்டவரே சமீபமாய் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே ஜனங்களாகிய கர்த்தரை அறிந்த நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபிக்கும்படியான ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரத்தையும் தாகத்தையும் தாருங்க சுவாமி. சபைகளிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஐயா. சபைகளின் கூடாக உம்முடைய சத்தியம் தேசத்துக்கு சென்று உம்முடைய வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை காணும்படியாக அப்பா அவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு அதன் நிமித்தமாய் குடும்பத்திலே எவ்வளவு அழிவுகளும் வேதனைகளும் கெட்டாவே இந்த வேளையில் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் உம்மிடத்திலே வரட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவர்களாக இந்த சந்ததி ஆண்டவரே ஆலயத்தை நிரப்ப வேண்டும். உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் ஆண்டவரே. சத்தியத்தை எங்கும் எடுத்து செல்லுகிற மிஷனரிகளாக அப்போஸ்தலராக மேய்ப்பர்களாக ஊழியக்காரராக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகள் இருந்து ஆண்டவரே வயதிவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவினால் தேசம் நிரம்பி இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே துஷ்டர்கள் மனம் திரும்பட்டும். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வரும்போது ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகும் ஐயா. சபைகளுக்காய் மன்றாடி துதிக்கிறோம். சபைகள் கர்த்தாவே தேவ சித்தம் செய்கிறவர்களாக நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுங்க ஐயா. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதாரங்கள் இந்த தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும் ஐயா. எல்லாவற்றிலும் நீரே ஆலோசனை கர்த்தராயிருந்து இந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் சபைகளிலே நிறைவாய் இறங்கி ஜனங்கள் ஆண்டவரே உடைய சத்தியத்தை தேசமங்கம் எடுத்து செல்லத்தக்கதாக ஒரு ஆத்ம பாரத்தையும் தாகத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அவனமா உமக்கு பயப்படும் பயம் தேசம் எங்கும் நிறைந்திருக்கட்டும் அப்பா. சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்கும் பிரகாசித்து இருளில் இருக்கிற மக்களுமை காணும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அங்குடைய தேசத்தை வாழ்த்தி உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்று சொன்னபடி இந்த கனடா தேசம் முழுவதும் ஆண்டவரே மகாண மாகாணமாய் பட்டணம் பட்டணமாய் தாண்டவரே ஒவ்வொரு கரங்களிலும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்த கரமும் ஓங்கும் புயமும் வழி நடத்தும்படி தகப்பனையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த ஊழியத்தை செய்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த வானொலி ஊழியம் ஆண்டவரே சகல ஜாதிகளுக்கும் உடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த ஊழியத்துக்கூடாக ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் உடைய ஆத்துமாக்கள் சேரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டிய எல்லா சகல ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவாகி உம்மிடத்திலிருந்து தரத்திலிருந்து இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஜெனட் சகோதரிக்காய் துதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட நீ கொடுத்த பலனுக்காய் கிருபைக்காய் ஞானத்துக்காய் பரிசுத்த ஆவியின் அறிவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. இந்த விசேஷமாய் சகோதரனுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் ஆண்டவரே உண்மை கிட்டி சேரத்தக்கதாக உடைய ஜீவ வசனத்தை அனுப்புங்க சுவாமி. ஆண்டவரே ஆத்மாக்கள் பின்பாற்றத்துக்கு போவது தேவ சித்தம் அல்ல ஆண்டவரே. அவர்களை உடைய ஜீவ வசனத்தினாலே குணப்படுத்தும்படியாய், ஆரோக்கியப்படுத்தும்படியாய், உடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாய், மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே உடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் மீட்பும் நிறைந்த எங்கள் தேவனே, உடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து சகல ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் உடைய நாமத்திலே செலுத்தி எங்களுக்காய் மறித்து மீண்டும் பெறப்போற இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமுள்ள நாமத்தில் ஜபித்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
1: எங்களுக்கு மங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்போம். ஆமென்
6: ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம், தேங்க்யூ.
1: ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், எங்களுக்கு ஒருவரும் இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க வேணும், அவர்களை தொட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, தந்தையப்பா, பலவீனமாக இருந்தாலும் அப்பா பலன் தந்து, மனிதர்கள் இல்லையென்று சொன்னாலும் அப்பா நீங்கள் கூட இருந்து எழுப்பி அப்பா உங்கள் அப்பாவின் ஊழியத்தை செய்யறதுக்கு அழைத்து வந்ததற்காக நன்றி தந்தையப்பா. தகப்பனே அப்பா, அப்பா பக்கத்துல இருக்கும் போது புது பலன் உண்டு அப்பா, நீங்கள் தந்திருக்கிறீங்களப்பா. அந்த யோகத்துக்கு போயிலேண்டு அப்பா வேதனையோடு இருந்தேன் அப்பா, நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. ஒரு விசை சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா தந்தையப்பா. அநாத பிள்ளைகள், விதவைகள், திக்கற்றவர்கள் என்று சொல்லி அப்பா இருக்கிற ஒவ்வொருத்தரே நீங்கள் பொறுப்படுங்க அப்பா, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. அநாதைகளாக இருக்கிறவர்களே அப்பா யாருமே ஏற்றுக்கொள்வா கொள்வார் இல்லையப்பா அப்பா. ஏற்கனவே அப்பா அநாத பிள்ளைகள் என்று சொன்னாலப்பா புறமாக தள்ளி வைப்பார்கள் அப்பா ஆண்டவரே அப்பா. விதவைகள் என்று சொன்னாலும் சரி, அநாதை என்று சொன்னாலும் சரி அப்பா, அவர்களை ஒவ்வொரு வார்த்தைகளாலே அப்பா சொல்லி சொல்லி நோகடித்து கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள் அப்பா. ஆனாலும் அப்பா இப்படியான மனிதர்களை நீங்கள் நேசிக்கிறீங்களப்பா அப்பா, அவர்களைத்தான் அப்பா நேசிக்கிறீங்களப்பா. நீங்கள் அப்பா தாயாக, தகப்பனாக, நண்பராய், பரிகாரியாக எல்லாமாக நீங்கள் இருந்து நேசிக்கிறீங்களப்பா. இப்படி இருக்கிறவங்க யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய என்று என்னை போல உலகம் முழுவதிலும் வாழுகின்ற அனைவரையும் அப்பா என்ற பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா பக்கத்துல இருக்கும் போது யாருமே வேணாமப்பா. தகப்பனே அப்பா வெளனப்பா, தகப்பனே மகளே நான் இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடன்னு சொல்லி என் தந்தை சொல்லுறது போல எல்லாரும் அப்பாவே தனிமையாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பாவின் பாதத்துக்கு வரணும் அப்பா. அவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க என் தந்தையப்பா. அப்பா இயேசப்பா ஒருவர் இருக்கின்றார், தாயாக, தகப்பனாய், நண்பனாய், பரிகாரியாக இருக்கிறார் என்று ஒவ்வொருத்தரும் அப்பாவிடம் வர அப்பா ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாய் சொபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அநாத பிள்ளைகள், விதவைகள் அப்பா, கைவிடப்பட்ட அநாதையாக இருக்கிற தாய்மார்கள் இல்லங்கள் அப்பா, அந்த வரை அந்த இல்லங்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அங்க இருந்தப்பா அவர்களை பராமரிக்கிறவர்கள் அன்போடு பராமரிக்கவும் ஆண்டவரே அப்பா. அவர்களின் கண்கள்ல தயவு கொடுங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவர் கூட அப்பா கண்ணீரோடு இல்லாமல் நீங்கள் கண்ணீரை துடைக்கிறேன் தந்தையாய் இருக்கிறீங்களப்பா. அப்பாவிடம் அப்பாவோடு இருக்கும் போது எதுக்குமே இல்லை, ஒரு நொடி, ஒரு நாள் புள்ளாக உணவு உண்ணாமல் இருந்தாலும் அப்பா ரெண்டு ரெட்டிப்பான பலம் தருகிற என் தந்தைக்கு உள்ளாக அனைவரும் அப்பாவோடு இருக்க கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா அப்பா பலன், புது பலன் கொடுக்கிற என் தந்தை நீங்கள் அப்பா. அப்பா புது பலத்தில் எழுப்புற தகப்பன் நீங்கள் அப்பா. பிதாவே யாவையும் என் தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிந்த சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் சகல ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. ஆமேன்
7: ஆமேன்
1: ஆமேன். ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்றைய நாளிலும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி நீரப்பா. ஆண்டவரே இந்த சங்கம வானொலிக்காய், நேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஊழியத்தை கத்தாவே செய்கிறோம், உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவரே கர்த்தாவை பரிபூர்ணம் அடைய செய்கிற தேவன் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் கர்த்தாவை. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் வீடுகளும் அவர்கள் செய்கிற கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தப்பட கர்த்தாவே உபதரிச்சு ஆண்டவரே ஜெபாவினாலும் துதியாவினாலும் நிரப்பப்பட எந்தவனே ஆவிக்குரிய ஆண்டவரே வல்லமையினால் நிரப்பப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிள்ளைகளின் குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து கர்த்தாவே சகல காரியத்திலும் ஜெயமாய் மாற்றி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீர் அங்கீகாரம் கொடுத்து கர்த்தாவே சமாதானத்தை கல்லிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
8: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரி அருந்ததி, சௌரி தயா அவர்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சிஸ்டர் சுபாஷினி அவர்கள் இணைகிறார், ஆமா. சிஸ்டர் ஜனத்,
1: இன்னைக்கு அண்ணா என்ன நாள் அண்ணா? புதனா?
8: ஆமா, புதன்கிழமை.
1: நான் மறந்துட்டேன் அண்ணா கேக்குறதுக்கு.
8: ஓகே, நன்றி அம்மா. நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே சந்திப்போம். ஓகே, நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக விசேடம் அஸ்ரவிகளுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். மக்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்கும் இந்த யுத்த பூமிகளுக்காகவும் விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இஸ்ரவேலுக்காகவும் ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தாவே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் காலை நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர்
9: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
8: தேவ ஊழியர் சவரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாடலோடு ஜெபங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
10: பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.
8: ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். காட் பிளஸ் டூ
10: பிரதர். கத்தராமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்கள். அப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே எமது சங்கமம் மாணவி நடத்துகின்ற எமது அன்பான சகோதரர்களுடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் மாணவியை கேட்டுக்கொண்டு கௌரவர்கள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபவிண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளால் ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன். தகப்பனே, தகப்பனே இந்தந்த நாடுகளில் ராஜா போர் முகங்கள் நடக்கும் ராஜா, அந்த நாடுகளின் போர் முகங்களை நிறுத்தி ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடு நீங்கள் பேசும் ராஜா. நீங்கள் பேசும் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் மற்றும் தகப்பனே இதுவரை அனைத்தினால் மறித்த அப்பா தண்டேபால் தேசம் உட்பட அனைத்தினால் மறித்த மற்றும் வியாதியினால் மற்றும் சகல வியாதியின் மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் ராஜா நித்திய இழைப்பாடலை கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாடலை கொடுத்து அவருக்கு ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க தகப்பனே. ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா, சாந்தியை கொடுங்க. தகப்பனே அந்த குடும்பங்களை இழந்து தவிக்கிற அப்போ அவர்களுடைய ஆட்டி தேட்டி அரவணைங்க ராஜா. ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. அந்த குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா, சந்திங்க. மற்றும் தகப்பனே அப்போ நேபாள் விபத்தினால தகப்பனே நோய்பட்டிருப்ப நோய்களை ஒரு தலைமுறை தொட்டு சோப்படுத்துங்க ராஜா, சோப்படுத்துங்க ராஜா. மறுபடியும் நோய்பால் தேசத்தை கட்டி எழுப்ப சகல வழிவுகளையும் உண்டு பண்ணி கொடுங்க ராஜா, வழிவுகளையும் உண்டு கொடுக்குங்க. அதுக்கான தேவைகளை சந்திங்க தகப்பனே, சந்திங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேசங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

காணும் உம்மைத்தான் காணவே கூடும் எண்ணிலே என்னை தேடி நானும் உம்மைத்தான் காணவே கூடும் எண்ணிலே என்னை தேடி நானும் உம்மைத்தான் காணவே கூடும் உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே என்னுள் கரைந்த இயேசுவே நீரின்றி ஒரு நொடியும் நான் வாழ்ந்திடக் கூடுமோ நீரின்றி ஒரு

உமக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்தீர்.

போய் விட்டு நெஞ்சையே ஏங்க வைத்தீர், வருவே நன்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்தீர், எப்போது நீர் வருவீரோ எப்போது உம்மை காண்பே.

0: மீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக உயிரோடு உயிராக கலந்த கத்தர் ஆமீன். எங்களுடன் இணைந்து பரிசுத்தாவியானவராக வழிநடத்துகிற கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு கத்தர் வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையான உலகிறேன் நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்து யுவங்களோடு பாடல்களோடு வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நன்றி ஐயா. கோட் பிளஸ்.
0: ஆமேன். உங்கள் குடும்பத்தை உங்களின் குடும்பங்கள் மற்றும் எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கோட் பிளஸ்.
1: ஆமேன் ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
2: Recording in progress.
1: நாங்கள் இந்த வேளையிலும் தேவனிடம் ஒரு நிமிடம் சரியாக சிந்திக்கும் மனம், a mind that thinks right. ஆமீன். கேட்போமா? தேவ ஊழிய சௌரி சசிகலா ருபேக்கா அவர்கள் எடுத்து வருகிறார். கேட்போமா?
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சரியாக சிந்திக்கும் மனம். ஆரம்ப வசனமாக பிலிப்பியர் 4:8 பார்ப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த மனம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 2:16 வேதாகமம் சொல்கிறது. இதன் அர்த்தம், நீங்கள் தூய்மையான, உண்மையான, சரியான காரியங்களை சிந்திக்க முடியும் என்பதாகும். ஒரு சிறந்த மனம் மற்றவர்களை பற்றிய வீண் பேச்சுகளையோ அல்லது எதிர்மறையான பேச்சுகளையோ விரும்பாது. அதற்கு பதிலாக உண்மையானதும் அன்பானதுமான வார்த்தைகளை பேச தெரிந்து கொள்ளும். உங்கள் மனதை தூய்மையாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள உங்கள் இருதயத்தை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையால் நிரப்புங்கள். அவருடைய வார்த்தை நீங்கள் சரியான விதத்தில் சிந்திக்க உதவுகிறது. மேலும் ஒரு சிறந்த மனம் எல்லாவற்றிலும் தன்னால் முடிந்த மிகச் சிறந்ததை செய்யும். பள்ளியிலும் வீட்டிலும் வேலை தளத்திலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதும் சிறப்பாக செயல்படும். இது முக்கியமில்லை என்று சொல்லாதீர்கள், இது முக்கியமானது. நீங்கள் சரியாக சிந்தித்து எல்லாவற்றிலும் உங்கள் சிறந்ததை செய்யும் போது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்களிடம் ஒப்படைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு நாளும் சிறந்த எண்ணங்களை சிந்திக்க தேர்ந்தெடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து ஜெபிப்போம். அப்பொழுது இந்த தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். ராஜா அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, எனக்கு ஒரு சிறந்த மனதை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை தியானிக்கிறபடியால் என் எண்ணங்கள் தூய்மையானவைகளாகவும் உண்மையானவைகளாகவும் சரியானவைகளாகவும் இருக்கின்றன. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 2nd of September 2026. And the topic for today is a mind that thinks right. Opening scripture is taken from Philippians 4:8. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report. Meditate on these things. Did you know that you have an excellent mind? The Bible says we have the mind of Christ in 1 Corinthians 2:16. This means you can think pure, true and right thoughts. An excellent mind doesn't enjoy gossip or negative talk. Instead, it chooses words that are true and kind. To keep your mind pure and strong, keep filling your heart with God's word. His word helps you think the right way. Also, an excellent mind gives its best in everything, at school, at home, at work, and when helping others. Don't say it doesn't matter. It does. When you think right and give your best, the Lord can trust you with greater things. So choose excellent thoughts every day. Hallelujah. Let's read another scripture from Daniel 6 verse 3. Then this Daniel was preferred above the presidents and princes because an excellent spirit was in him, and the king thought to set him over the whole realm. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Heavenly Father, thank you for giving me an excellent mind. My thoughts are pure, true, and right as I meditate on your word every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.

0: இல்லாத பிள்ளை ஒன்று பேச முடியாமல் இருக்கிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 7 வயது உள்ள பிள்ளை ஒன்று பேச முடியாமல் இருக்கிறார், அவரை இந்தியாவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக. இவர்களுக்காக ஜெபித்துக்கொண்டு நீங்கள் ஒரு 5 நிமிடம் முன்னதாக முடியுங்களம்மா. கத்தர்தாமே உங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துவாரா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உட பிரசன்னத்துக்கா கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த காலை வேலைக்கா, இந்த இவ வேலைக்கா நாங்கம்மா சுவாமி, நாங்கம்மா தங்களை பாதப்படி இருக்கிறோம் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. எங்களை அழைத்தவரே நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்தி சுவாதி எங்களை தந்தவரே நன்றி என்று சொல்றோம். கவியற்ற எங்களுக்கு உங்களோட கிருவையினால் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஐயா கிருவை, அப்பா எல்லாம் கிருவை கிருவை கிருவை. நயவேளை எல்லாம் கூட கிருவைக்குள்ளாகட்டும், கிருவைக்குள்ளாகட்டும், கிருவைக்குள்ளாகட்டும், இரக்கத்துக்குள்ளாகட்டும், உங்களோட தயவுக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணக்கூடாதோடு சேரக்கூடாதோடு கோடி நாவுகள் போதாதப்பா. ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹாலேலூயா ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம். அப்போ அந்த வேலையில் இந்த காலங்களுக்கா சூழ்நிலைகளுக்கா அவஜானங்களுக்கா உங்களிடத்தில் வந்து எவிக்கிறோம் சுவாமி. எவிக்க ஒரு மனமாக எங்களை பாதப்படி வந்து எவிக்கிறோம். கண்ணீரோடு எவிக்கிறோம் சுவாமி, தகத்தோடு எவிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா, கிருவை செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த காலத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் தகப்பனு பெருகிக்கொண்டே போகிறது. கொடிய காலங்களில் இப்படியான துன்பங்கள் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர், இந்த வழிகளில் ஆண்டவரே இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க சுவாமி. ஒரு விடுதலை செய்யுங்க சுவாமி. விடுதலை சிறையிருப்பு மாற வேணும் சுவாமி. இவருடைய சிறையிருப்பு எல்லாம் மாற வேணும் சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். தங்களை தாழ்த்துவார்களாக, கீழ்ப்படிவார்களாக ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா கீழ்ப்படிவார்களாக, கீழ்ப்படிவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தங்களை தாழ்த்துவார்களாக சுவாமி. நன்றி சொல்லுறோம். யுத்தமாண்ட ஒரு யுத்தங்களில் எல்லாம் பொருளையா நாங்கள் கண்ணீர் அப்பா, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். தகப்பனே யுத்தத்தில் எல்லாம் பொருளையா நாங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பெரியப்பா உயிரிழப்புலப்பா, ரத்தம் சிந்துலப்பா, தவிக்கிற மக்களப்பா, யுத்தத்தை எல்லாம் பண்ணுறதவனே நீங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாத்தி உடைய முகத்தை தேடுவார்கள், ஆனால் கத்தாவே நீங்க சுவாமத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களா? கீழ்ப்படிவர்களுக்கு வரட்டும், உங்களை நேசிக்கிற இறுதியவர்களுக்கு வரட்டும், கூப்பிடுற கூக்குரல் இவர்களுக்கு வரட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொடுங்கெல்லாம் அல்லப்படுகிறார்கள் சுவாமி. எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் சுவாமி. இறக்கம் செய்யப்பா, மன்னிங்கப்பா. அப்பா அவர்கள் மீதும் கூட கிருவை கிருவை தாங்குவதாக தாங்குவதாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்றோம். அப்பா வியாதி, அப்பா வியாதியின் கொடுமை அதிகமாண்டவரே, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதியின் கொடுமை ஆண்டவர். வியாதியில் அல்லப்படுற ஜனங்கள் ஆண்டவரே, இவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்க பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மறுத்து சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன் ஆண்டவரே. இவர்கள் உணர்வடைவார்களா? உணர்வடைவார். சாபத்தை போக்குற கத்தர் நீங்க, சுகத்தை தருகிற கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களை பல்லாத வழிகளை, தங்களுடைய சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு சுவாமி தேவனே நீங்க தான் பரிகாரியாயி கத்த சுகம் அளிக்கிற கத்தர் என்று சொல்லி சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சத்தத்தை கேட்கிறவளாய் இவர்கள் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களால் படுகிறார்கள், உங்கெல்லாம் தவிக்கிறார்களோ தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரை மன்னி போல இறக்கங்களுக்கு இவர்களுக்கு உண்டாவதாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாம் கூட கிருபைதானப்பா தாங்க வேணும்.

0: விதான் அப்பா தாங்கவன். இந்த மக்களுக்காக வேண்டி, ஆரி படி கேட்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. அப்பா இந்த மாண்டவர் முதியோர்கள், ஆண்டவரை அனாதரவற்றவர்களாய் கிடக்கிறவர்கள், வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி. தகப்பனே ஆறுதலின் தேவன் அப்பா, நீங்க தானப்பா தாங்குற தேவன், நீங்க தானப்பா சுமக்குற தேவன், நீங்க தானப்பா. முதியோர்களுக்கு உங்களுடைய இரக்கத்தின் கண்கள் நோக்குவதா, இவர்களையும் ஆண்டவரே அப்பா எல்லாவித உத்தரவங்களையும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுடைய ஆத்மா வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாக்களும் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலை மரண தருவாயில் இருக்கிற ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. ஒப்பு கொடுப்பவர்களுக்கு மன்னி போல இருக்கங்களும் உங்களுக்கு உண்டு சுவாமி. ஐயா நீங்க மன்னிக்கிற தாய பெருத்த தேவன் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. அவர்கள் தேவைகள் தாசிலை காட்டி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அப்பனே தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வண்டி கொடு. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் காண்கிறது. எங்கும் குழப்பம் ஆண்டவர், உண்மை இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே தப்பனே நீங்க பார்க்கறீங்க சுவாமி. உண்மை இல்லை ஆண்டவரே தகப்பனே. இந்த தலைவர் மத்தியில் ஒரு தேவ பாயம், ஒரு தேவ நீதி உண்டாகட்டும். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டா, நீங்க கொடுத்த அந்த அதிகாரங்களெல்லாம் உங்களுக்கு பயந்து பயந்து தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடக்கட்டு சுவாமி. எங்கு போனாலும் கத்தாவை தேவ ஞானம் இவர்களை நிரப்பட்டு சுவாமி, நிரப்பட்டு சுவாமி, நிரப்பட்டு. இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த தேசங்களில் ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரங்களை நீங்க நன்மைக்காகவே கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டவ, நன்மைக்கு எதுவா இருக்கட்டும் ஆண்டவ. தேசங்களே ஆண்டவரே, நீதி இல்லாமல் ஒடுக்கப்படுகிற மக்கள் ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற மக்கள் ஆண்டவ, கண்ணீரோடு தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, அங்கமெங்க அழகிற மக்கள் ஆண்டவரே, ஒடுக்கப்படுற மக்களுக்கு நீ உதவி செய்யற தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நீதி நியாயம் அந்த தேசங்களில் உண்டாகட்டும், இவருடைய ஆளுகையில உண்டாகட்டும் சுவாமி. இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி. தேசத்தை காத்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களை, ராணுவர்களை எல்லாம் ஆண்டவர் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆண்டவரே, தேசத்தை காக்கிறவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய், நீதிக்கு உட்பட்டவர்களாய் இந்த ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரும் நிக்கட்டும் சுவாமி. கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடு உற்சாகத்தோடு செய்கிறவர்களாய் இவர்கள் இருக்கட்டும். இவர்கள் எல்லாம் நீங்க வைத்த ஆண்டவர், தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர். இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இல்லாமல் தேசத்தின் தலைவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களில் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக குடும்பங்களுக்கு அந்த நாட்களில் ஆண்டவரே இந்த குடும்பங்கள் சாட்சியுள்ள குடும்பங்களாக ஆண்டவரே, மன்மாதிரியான குடும்பங்களாக ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ரசிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் ஐயா. தேசங்களில் வறட்சி ஐயா, கூக்குரல் ஐயா, வேலையே இல்லை ஐயா, பஞ்சங்கள் ஐயா, ஜனங்களுடைய போராட்டங்கள் ஐயா, தகப்பனே சமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க, செட்டியை கொடுக்கிற தேவன் நீங்க, செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்க. இவர்கள் உணர்ந்தவர்களை ஆண்டவரே, தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரே இவர்கள் செயல்படட்டும் சுவாமி, செயல்படட்டும் சுவாமி, செயல்படட்டும். இந்த கூக்குரல் எல்லாம் உங்களை நோக்கி போ கூப்பிடட்டும் சுவாமி. தங்களோட மாமிச பிரகாரம் அல்ல போராடக்கூடாது சுவாமி. தேவனை நோக்கி போராடி ஆசீர்வாதத்தை பெற்றோராய் ஆக வேண்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்றோராய் மாற வேண்டும் சுவாமி. ஆண்டவரே ஒரு நேர் உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, இவர்களுடைய பஞ்சத்துக்கு காரணமாயிருக்க சாபங்கள் முறிக்கப்படட்டும் சுவாமி, முறிக்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, செழிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தகப்பனே வேண்டிக் கொள்வோம். தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரு நிற்கிற ஆண்டவர் ஊழியர்காரர்களுக்கான ஊழியர்கார மத்தியில் ஆண்டவரு ஐயா ஐயா அந்த நாட்களில் ஒரு தாகம் உண்டாகட்டும், ஜனங்களை ஆண்டவரே திருப்பி கொண்டா உங்களுடைய வழிகளில் நடத்துற ஒரு தாகம் உண்டாகட்டும், உண்டாகண்டு ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, எங்கெல்லாம் நிற்கிறோ வெலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா போராட்டங்களில் இருந்து ஆண்டவரே அவர் ஏம்பரத்தக்கதாய் அதிகாரத்தை இவர்களை கொடுங்கப்பா. சாபனே ஊழியக்காரர்கள் முக்கியமானவரே, இந்த பொல்லாங்கான காலத்தில், இந்த கொடுமையான காலத்தில், இந்த பிசாசானவனின் போராட்டமான காலத்தில் ஊழியர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சுவாமி, வேணும் சுவாமி. ஆண்டவர் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, எந்த இடங்களிலெல்லாம் நிற்கிறார்களோ, தங்களை மறந்தவர்களாய், தங்களுடைய காரியங்களை மறந்தவர்களாய், தகப்பனே உங்களோட வழி ஒன்றே எப்பொழுதும் நோக்கமுள்ளவர்களாய், ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா வழிகளை காண்பிக்கிறவர்களாய், இவர்கள் வாழ வேண்டும் அறிவிக்கிறோம், இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அறிவிக்கிறோம் ஐயா. அவர்களோட குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் தகப்பனே மாதிரியான சாட்சி உள்ளவர்களாக ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும், ஒவ்வொரு குடும்பமும் உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக வந்து ஊழியக்காரர்களுக்காக வண்டிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக வந்து தகப்பனே விழுந்து போன ஊழியர்களாண்டோம். ஆண்டவரே திரும்பமாய் ஆண்டவரே உங்களை காலெங்கில் மிதிக்காதபடி ஆண்டவரே, ஐயானு விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே உணர்வு பெறட்டும் சுவாமி, உணர்வு பெறட்டும் சுவாமி. மகிமையின் தேவன் மகத்துவத்தின் ஐயா நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே, ஆண்டவரே உணர்வுள்ளவர்களா இந்த ஊழியக்காரர்கள் திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் சுவாமி. இன்னும் இன்னும் ஆண்டவரே ஐயா அவர் போய்கொண்டிராதபடி மனம் திரும்பட்டும் சுவாமி. ஒரு குடும்பங்கள் எல்லாம் பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை ஆகட்டும் சுவாமி. ஒடியாக ரசிக்கப்பட்டவர் விசுவாசிகள் ஐயா தங்களுடைய சச்சிப்பை எல்லாம் ஆண்டவரே உதாசீனமாக்கி ஆண்டவரே பின்வாங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு அவருக்கா வேண்டிக் கொள்வாப்பா. ரட்சிப்பின் மகிமை சிவனே, உங்களுடைய ரட்சிப்பின் மகிமை திரும்பமாய் இவர்கள் பெற்றுக்கொண்டு மூலமாய் சேரட்டும் ஆண்டவர். மன்னிப்புகளுக்காக இருக்கங்களுக்கா இருக்கங்களுக்கா கூடத்தில் வந்து சேரட்டும் சுவாமி. நீங்க மன்னிக்கிற தேவன் சுவாமி, மன்னிக்கிற யாரையும் தள்ளி விடுற தேவன் இல்லை சுவாமி. எல்லாரையும் உங்களுக்கு சேர்த்து கொள்ளுற தேவன் சுவாமி. ஆறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி, நீங்க மாறுவதில்லை, நீங்க மாறுவதில்லை, எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க மாறாதவராய் இருக்கிறீங்க. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுற, இவர்களுக்காக ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம். இந்த நாட்கள் சபைகள் பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும், ஒரு மனமன்புள்ளவராய் சபைகள் ஆராதிக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே சபைகள் ஒவ்வொன்றும் இருக்கட்டும் சுவாமி. பூமியின் கலியாந்திரங்களில் கூட சபைகள் ஒவ்வொன்றும் உடத்தினால் கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சபைகள் ஒவ்வொன்றும் ஆயத்தப்படட்டும் சுவாமி. கூட வருகையில் எடுத்து கொள்ளப்படுவோர் சபைகளாக அனுபவ சபையை நிற்கட்டும். இவைகள் தான் அப்ப உங்களுடைய சம்பத்து என்று சொல்லியிருக்கிறீங்க, சம்பத்து என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய சம்பத்தை சேர்க்கிற காலத்தில் நீங்க வரும்போது இவர்களெல்லாம் கரைதுறை அற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர் சேர்க்கப்படுவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும், ஒவ்வொரு சபைகளுக்காக நீ குடும்பம் குடும்பமாய் நிற்கட்டும் சுவாமி, குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுவாய் நிற்கட்டும் சுவாமி. ஒருவா வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, சபையில் உள்ள போதர்வ உதவி குளிர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபையை மேய்க்கத்தக்க ஞானத்தை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே எப்படியா ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக்கிறோம், சபைகளுக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் அப்பா. அந்த நாட்களில் நீங்கள் ஐயா பேச முடியாதவரை பேச வைத்த தேவன், காது கேளாதவர்களை கேட்க வைத்த தேவன், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தது அதிசயமானவர், அதிசயமானவர், அதிசயமாலே தேவன் அதிசயம் செய்கிறவராய் இந்த நேரத்திலும் இருக்கிறீங்க சுவாமி. இந்த அதிசயம் ஆண்டவரே இந்த ரெண்டு பிள்ளைகளோட வெள்ளிப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த ரெண்டு பிள்ளைகளோட வெள்ளிப்படும்படியாய் இந்த காலத்திலும் தகப்பன் நீங்க இருக்கிறீர்கள் என்று கண்டுகொள்ளத்தக்கதாய், நீங்க சுவாமளிக்கிற தேவன் என்று கண்டுகொள்ளத்தக்கதாய், நீங்க மகிமையுள்ள தேவன் என்று கண்டுகொள்ளத்தக்கதாய், யாவரும் அதிசயப்படத்தக்கதாய், யாவரும் அதிசயிக்கப்படும். விசேஷமாக அவர்களுடைய குடும்பங்கள் மத்தியில் இருக்கிறவர் காணத்தக்கதாய், காணத்தக்க தகப்பனி ரெண்டு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, சுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆகுமப்பா, ஆகுமப்பா, ஆகுமப்பா, ஆகாத சிறு சிட்ட கத்தர் நீங்க, இந்த பூமிக்கு கொண்டு வந்த கத்தர் நீங்க. ஆண்டவரே இந்த வலிமையான காரியத்தை உங்களால் செய்ய முடியும், முடியும் ஆண்டவர், முடியும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி. இவர்களுக்காக அப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலஜாதிகளுக்கு அறிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னது. அந்த முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வருகையின் காலம் சமீபம் ஆண்டவர், உங்களுடைய வருகை பிதா ஒரு வருஷம் யாரும் அறிய முடியாது சொல்லிருக்கிறீங்க சுவாமி. அதே போல ஆண்டவர் யாரும் அறிய முடியாத நேரத்தில் நீங்கள் வருவீர்கள் சுவாமி, வருவீங்க சுவாமி. காலங்களை நேரங்களை நாங்கள் சொல்ல முடியாது சுவாமி. தகப்பனே வருகையின் காலத்தில் சகல யாக்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சித்தமாக இருக்கிற சுவாமி. எவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவர். எவ்வளவு அன்புள்ளவராய் கரசனவுள்ளவராய் இருக்கிறீங்க, அதற்கான காலத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறீங்க. எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற சுவாமி, எங்கும் அதுக்குரிய காலங்கள் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து சுவாமி, எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தை சேர்ந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோசனப்படும் ஜனங்கள் கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவராய் மறட்டும். ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் வீணாய் விருதாய் போகாதபடி பயன் செய்கிறவை ஒன்று முப்பது நூறு மாய் ஆண்டவர் பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக மாறட்டும் சுவாமி. ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடையத்தை சேர ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஊழியம் ஆண்டவர் டெலிவிஷன் ஊழியம் இன்னமா மிசுங்க மீடியாக்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் எங்களுக்கு அழுத்தார்கள். ஒவ்வொரும் இந்த நாட்களில் அவர்களை செயலாற்றட்டும் சுவாமி. தங்களுக்கு என்றெல்லாம் சுவாமி அப்பா, உங்களுடைய நாம மகிமைக்கா, உங்களோட ஊழியத்தின் மகிமைக்கா, உங்களோட காலங்களுக்கா ஊழியர்களாய் பிரயாசப்படட்டும் சுவாமி. உண்மையோடும் ஆண்டவரே தகத்தோடும் செயலாய் மாறட்டும் சுவாமி. இவருடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி, குடும்பங்களெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே நன்றி. என்னவா இருந்த தேசங்கள் அழைக்கப்பட்ட பட்டணங்கள் உண்டு சுவாமி, தகப்பனே இன்னும் ஊழியர்கள் வேணும், ஆண்டவர ஊழியர்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் வச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரராய் மாறட்டும் சுவாமி, ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. காண்கிற மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்றாவது ஒரு வார்த்தை பாடசாலையிலாவது வேலைத்தலங்களா சொல்லுறாய் மாட்டோம். இவருடைய தாழ்வு மனப்பான்மை பயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு அந்தத்தோடு உற்சாகத்தோடு தாவத்தோடு சொல்லுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. அப்பா அந்த நாட்களில் சீசர்களுக்கு சொன்னீங்கப்பா, அறுவடையோ மிகுதி ஆட்களையோ குறையோ அந்த காலம் ஆண்டவர், அந்த நாட்களா இருக்கிற சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஊழியர்களாய் மாறட்டும். சின்னமாயிருந்த பட்டணங்கள் அடைக்க பட்டணங்கள் உண்டு சுவாமி. தகப்பனே இந்த இடங்கள் எனக்கு ஊழியர் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்கி கொள்ளுங்கப்பா, தாங்கி எவ்வளவு ஒத்துறமாப்பா, கண்ணீரப்பா, வேதனையாப்பா. அந்தவரே தாங்க இருக்கத்த நீங்க அந்த இடத்து மக்களும் கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இரண்டு தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண்கிற காலமா இருக்கிற சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுக்கும். இந்த மக்களுடைய இருதயத்தில் ஆண்டவர்கள் உணர்வு வரட்டும். இந்த காலத்தை நிதானிக்கிறவர்களை யோசிக்கிற ஒன்றும் இல்லை ஆண்டவர். இந்த காலங்களில் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எல்லாம் அழிவுக்காக நடந்து கொண்டிருக்கிற சுவாமி. எல்லாம் அழிந்து போற காலமாக இருக்கிற சுவாமி. ஒன்றுமே இல்லையாப்பா, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எனங்கள் அந்த உணர்வோடு ஆண்ட பூமிக்குரியவர்களாய் தங்களுக்கு என்று சேர்த்து வைக்கிறவர்களாயிராதபடி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர். எத்தனையோ ஊழியக்கார தேவையோடு இருக்கிறார் சுவாமி, எத்தனையோ ஊழியக்கார வறுமையில் இருக்கிறார் சுவாமி. அவர்களை கண்டுகொள்ள, அவர்களுக்கு உதவி செய்ய, அவருடைய இதயங்களை நிரப்பும் சுவாமி, நிரப்ப. அப்படியான மக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அந்த ஆவியை உற்றுங்கப்பா, அந்த ஆவியினால் அவர்களே இப்படியான மக்களை நிரப்பும் சுவாமி. மக்கள் உதவி ரசாக்க தேவையப்பா, தேவையப்பா. ஊழியத்துக்கு பொருளாதாரம் தேவை. பூமியின் செல்வம் எல்லாம் உங்களுடைய மகாத்மாக்களுக்கும் உங்களுடைய பரிசுத்தமாக்கும் ஆண்களுக்கும் வேணும் என்று சொல்லப்பட்டபடி அவர்களுக்கு சேரட்டும் ஆண்டவரே. இந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்பா இந்த நாட்களில் ஆளுகளும் ஐயா அந்த கடைசி நாட்கள் வேறு ஜனங்களுக்காக அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. இங்கும் அன்பில்லாதவனா கொடுமையான காரியங்கள், பிரிவுகள், பாடுகள், போட்டிகள், பொறாண்மைகள், சஞ்சலங்கள், தகப்பனே அன்பில்லையப்பா. அன்பில்லை கூட அன்புதானப்பா வேணும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உங்களுடைய அன்புதான் அப்பா வேணும். இந்த கடைசி காலத்து ஒரு விஷயம், ஒரு விஷயம் மன்னித்து ஜனங்களுக்கு உங்களுடைய அன்பின் படியாக வந்திக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் அநேகம் ஆண்டவர், பிரிந்து போய் கொண்டு போகிற குடும்பங்களுமாய் போகிற குடும்பங்கள் ஆண்டவர். இவர்களுடைய உங்களோட அன்பு ஊற்றப்படவும் அன்பு நிரப்பினால் ஒவ்வொருவரு தாங்கி ஒருவரே மன்னித்து அன்பு செய்து ஒன்றுபடுவார்கள் ஆண்டவர். ஆண்டவரே பின்னாரியாக இந்த காலத்தில் ஒரு விஷயம் அப்பா மன்னித்து மன்னி அப்பா இறக்கம் செய்து இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் மேலும் உடைய அன்பினாவை ஊற்றும் கூட வருகைக்கு முன்பாக தகப்பனே இவர்கள் அன்பினால் ஒருவரப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை அன்பு செய்து கத்தாவை வாழக்கூடியவர்களாய் மாறட்டும். விசேஷமாக பாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வாலிய பிள்ளைகளை தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. அந்த வாலிய வயதில் ஆண்டவரே முரட்டாட்டம் உள்ளவர்களை தங்களுடைய மனம் போன போக்கு ஆண்டவரே வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே பாவங்களுக்கு அடிமைப்பட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கின்றபடி ஆண்டவரே கீழ்ப்படியாமலும் தேவனுக்கு பயப்படாமலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத வாழ்கிற பிள்ளைகள் ஆண்ட தாங்களும் ஆண்டவரை அழிந்து கட்டு கண்ணீரோடு படிப்பில்லை வேலையில்லை தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. பொல்லாங்கன் கையில் இருந்து மீட்டு கொண்டு வாங்க சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோர். இவர்கள் பெற்றோர்கள் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. தங்களுடைய சம்பிரதங்கள் அல்ல, தங்களுடைய வழிகள் அல்ல, தங்களுடைய வழிபாடுகள் அல்ல. தேவனே விடுதலை செய்யற தேவன் நீங்க, பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுற தேவன் நீங்க. அந்த சொல்லி ஆண்டவரை தாங்களை தாழ்த்தி உங்களிடமாய் திரும்பி இந்த பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறவாய் மனம் திரும்புகிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய கண்ணீர் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் வரும். இவருடைய கண்ணீர் எங்களுடைய சமூகத்தில் வரும் சுவாமி. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார். இந்த பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த பெற்றோருக்கும் அப்படியா இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி ஆண்டவரே. இந்த கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி சொல்லுறோம் சுவாமி. இந்த தேசத்தை உறவுகளுக்காக நன்றி சொல்லுறோம். தகப்பனே இந்த தேசத்தை நன்மைகளுக்காக நன்றி சொல்லுறோம். எங்களுடைய உறவுகள் நினைக்கட்டும் சுவாமி, நன்றி உறவுகளாய் மாறட்டும். கர்த்தாவே இது உங்களுடைய தேசம், பரிசுத்தமாய் ஒரு காலத்தில் ஆண்டவரே இருந்த தேசம். ஆண்டவரே சொன்னார்கள், ஊழியர்கள் இந்த தேசத்து கண்ணீரிட்ட தேசம் மறுபடியும் திருப்பி கொண்டு வரட்டும் சாமி. திரும்பமாய் உங்களோட ஆளுகை இந்த தேசத்துக்கு வரட்டும். எங்களோட விக்கிரகாராதனைகள் பெருகிக்கொண்டு போற நிலங்களிலெல்லாம் என் தகப்பனே எல்லா விக்கிரகங்களும் எல்லா விக்கிரகாராதனை ஒழிந்து போகும்படி வேண்டிக்கொள். பிசாசின் கீழெல்லாம் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக்கொள்ளும். அதிகாரங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்ததாய் மாறும்படியா வேண்டும். இப்படியாக இந்த கனடா தேசத்தின் நம்பிக்காவது எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்தில் வாழ் எல்லா மக்களும் உடைய பிள்ளைகளாக மாறும். அப்பனே உங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். இலங்கை எங்களுடைய தேசம் ஆண்டவர் தாகத்தோடு கேட்கிறோம் சுவாமி. மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. மனம் அதுதானப்பா தேசத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். எங்களுடைய வழிகளில் வந்த எல்லாவித அக்கிரமங்களும் பாவங்களும் முதலாளர் வழி வந்து தேசத்தை விட்டு நீங்கி தேசம் ஒரு பரிசுத்தமான தேசமா மாற வேணும் சுவாமி. அப்பொழுது தேசம் ஆசீர்வாதமாயிருக்கு, ஆசீர்வாதமாயிருக்கு. தங்களோட ஊழியர்களையும் தாங்குங்கப்பா. அவர்களும் தேசத்துக்கு திறப்பின் வாசலில் நிற்கிறவளாய் மாறட்டு, மாறட்டு, மாறட்டு சுவாமி. ஜனாதிபதியாய மந்திரம் பாதுகாத்து வளர்ந்து இப்படியாங்க இலங்கை தேசம் இப்படியா ஒரு இரண்டு தேசங்கள் அனைத்துக்காக வேண்டிக்கொள்ளும். எல்லா தேசங்களிலும் உங்களுடைய வெளிச்சம் உண்டாகட்டும், உங்களுடைய விடுதலை உண்டாகட்டும், உங்களுடைய சமாதானம் உண்டாகட்டும். அதற்குரிய காலங்களை வைத்திருக்கிறீங்க சுவாமி. நீங்க நீதியின் நியாயம் உள்ள சிங்காசனத்தில் இருக்கிறீங்க சுவாமி. நீதியின்படி நியாயத்தின்படி தகப்பனே நடத்தி கொண்டு வருகிறதுவன் சுவாமி. அந்தந்த காலத்தில் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்தேன். மாறுவதில்லை ஆண்டவர், மாறுவதில்லை ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய இறக்கங்களுக்காகவும் உங்களுடைய மன்னிப்புகளுக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆனாலும் நீங்கள் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து வருகிற தேவன் சுவாமி. இரண்ட தேசங்கள் அநேகம் எல்லாம் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் நன்றி, வெளிச்சம் ஒதுக்கிறபடியினால் நன்றி ஆண்டவர். எல்லாம் கிருபையாப்பா, நீங்க கிருபை இல்லை, உங்களோட கிருபைக்கு அல்லவில்லை சுவாமி. எல்லாம் தயவாண்டவர் சகோப்பனே. இப்படியா தேசங்கள் எல்லாத்தையும் கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் ஆசீர்வதிக்க அப்பா சகோப்பனே. சங்கடியுக்கா வேண்டிக் கொள்கிறோம். அறியோ இல்லை ஆண்டவரை இருக்கிற குறைகள் ஒவ்வொன்றை நீக்கி ஆண்ட எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க. ஆவியானவரே ஒவ்வொரு காரியத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். கரம் கூட இன்னும் இன்னும் ஆண்டவர் எந்தெந்த வழிகள் ஆண்டவரே தேவை அந்த வழிகளை நடத்தி செல்லுங்க. மனுஷ சிந்தனை வேணாம் சுவாமி, மனுஷ சிந்தனை வேணாங்க. ஆவியின் சிந்தையின்படி ஆவியின் வழி நடத்தி நடக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குங்க. அவர் குடும்பங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள், எந்த இடங்கள்லாம் நிற்கிறவங்க, உங்களுக்கு தயவுள்ள காரவர்களை மூடி பாதுகாக்கிறபடினால் நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்ட இந்த காலத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே உங்களோட கருத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி, ஒப்புவிக்கிறோம் சுவாமி, ஒப்புவிக்கிறோம். நீங்க தானப்பா கோட்டை, நீங்க தான மாதிரி ஆண்டவரே, நீங்க தான் பாதுகாப்பு. பிள்ளைகளோடு கூட இருங்க சுவாமி. ஐயா அந்த வேளையிலும் ஒவ்வொரு எவத்துக்காக நன்றி சொல்கிறோம். தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை நேசிக்கிறவர் சுகித்திருப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நேசிக்கிறோம் ஆண்டவர், தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஷ்டவேல் மக்கள் கூடிய சீக்கிரத்தை, கூடிய சீக்கிரத்தை தேசத்துல வந்து சமாதான கத்த நீங்க என்று சொல்லி நீங்க தேசத்தை ஆளுகை செய்வார்களா, ஆளுகை செய்வோ. அந்த காலங்கள் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் சுவாமி, நெருங்கி கொண்டு காலங்களும் உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. ஐயா உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரம் வருடம் போலும், ஆயிரம் வருடம் ஒரு நாள் போலும் உள்ள காலம் ஆண்டவர். ஆண்டவரே அந்த காலங்களை நாங்க காண்கிறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்கா, ஒவ்வொரு காரியங்களுக்கா, ஒவ்வொரு யபங்களுக்கா, ஒவ்வொரு நன்மைகளுக்கா அவங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். ஐயா நன்றி தானப்பா சொல்ல முடியும், நன்றி தானப்பா சொல்ல முடியும், ஜெபிக்கத்தானப்பா முடியும். ஆகுவது உங்களால் தானப்பா, ஆகுவதெல்லாம் உங்களால். நீங்கள் தேவன், சகலத்தையும் படைத்து ஆளு செய்யறது நீங்க அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சார், எல்லா கிராமம் மகிமையும் தொகுதி உங்களுக்கே தான். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுறோம் பிதாவி, கேட்டுக்கொள்ளுறோம் நன்றி. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். ஜபங்களை கூடாக வழி நடத்தி உங்களையும் கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே இந்த ஜபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே அவற்றை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். ஊழியர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தினீர்கள். கர்த்தர்தாமே தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதித்திருக்கிறீர்கள். சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு வாழ ஒவ்வொருவரையும் அதே வழியிலே யுத்தங்கள் ஓய பண்ணுகிற கர்த்தர் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தார் நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி, நன்றி. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் அக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவரிடம் விடைபெற்று கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் இணைகிறார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். நாங்கள் இணைய இருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வருகின்ற 45 நிமிடங்களுக்கு துதியுடனும் பாடல்களுடனும் ஜபங்களுடனும் சாட்சிகளுடனும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வானொலி அலங்கரிக்க வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க சகோதரி மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்களை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம். ப்ளீஸ் போட்டம்மா. ஆமே. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவராம் தோன்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்தான் என்னை பலப்படுத்துகிறவர்.

ஆராதன் என்றால் தனியாக தனிமேலே அல்லது பகிரங்கமாக சபையிலே துதியோடும் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் தேவனை தொழுது கொள்ளுதல் தான் ஆராதனை. இது ஒரு இட்ஸ் லைக் எ செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். இதனால் தேவனுடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகிறது. இன்னும் எங்களுக்கு தெரியும், தேவன் மாத்திரம் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆராதனையை பற்றி பேசுறதுக்கும் அதிகம் உண்டு, ஆனா நான் ஒரு சில காரியங்கள் இந்த பாட்டோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த நாள் அந்த ஆராதனை, இந்த வர்ஷிப்புக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டு, இந்த லிட்ரலி இட் மீன்ஸ் வர்ஷிப், அது போட்டோம். இப்போ ஆராதனைக்கு பாத்திரான கர்த்தர். 1 க்ரானிக்கல்ஸ் 16:25 கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 48:1 நாங்கள் ஆச்சரியத்திலே பாடுவோம், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். 96:4-5 கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். சகல ஜனங்கள் தேவன் வந்து போய் விக்கிரகத்தை தான் வணங்குறார், அதை பாலை ஊட்டி இவ்வளவெல்லாம் செய்கிறார்கள். ஆனா நாங்கள் ஆராதிக்கும் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த மகத்துவம் உள்ள தேவன், கர்த்தருக்கே மகிமை. 145:3 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்று. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் யாத்திராகம 34:14 திட்டம் தெளிவா, இன்னும் அநேக இடங்களிலே அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்று திட்டம் தெளிவா சொல்லப்படுகிறது. Worship of other gods is forbidden. நான் ஆராதனைக்குரிய காரணங்களை நாங்கள் சம் ரீசன்ஸ் ஆஃப் வர்ஷிப் ஒரு சிலதை வற்றை பார்த்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் உயிர் வாழ்வதற்கு ஒரு காரணம் என்னென்றால், தேவன் எங்களுக்கு பாராட்டின அன்பு, அவர் பெரியவராயிருந்து அவர் எம்மை பாதுகாக்கிறார் என்பதற்காக நாம் அவரை ஆராய்ந்து அவருக்கு ஆராத்தி செலுத்த வேணும், ஆராதனை செலுத்த வேணும் என்ப அந்த ஒரே நோக்கத்துக்கு தான் இன்றைக்கும் நானும் நீங்கள் உயிர் வாழ்கின்றோம். இன்னும் ஆராதனை வந்து ஒரு தெய்வீக கட்டளை. நாங்கள் அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 4 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவர் ஞான ஞானம் பெற்று வெளியில கரியேறி வந்த உடனே சாத்தானதான் சோதிக்கப்படுவதற்காக, ஆனா பரிசுத்த ஆவியானவர் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போறார். இரவும் பகலும் அவர் 40 உபவாசத்து ஜபித்த வேளையிலே சாத்தான் வந்து அங்கே 3 கேட்கிறான். அந்த 3வது கேள்வி அவன் சொல்றான் என்னென்றால், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். பாருங்க, எல்லாவற்றையும் காட்டுறான், என்ன மாதிரி டெம்டேஷன் கொடுக்குறான். ஆனால் அடித்தாரே இயேசு கொடுத்தாரே வார்த்தை என்ன, அப்பொழுது இயேசு சொல்லுறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரை நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று சொல்லி இருக்கிறேன்னு சொன்னார். இது நாங்கள் லூக்காவிலும் லூக்கா சுவிசேஷத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இதேதான், இப்பொழுது இதே கேள்விதான், சாத்தான் எங்களுக்கும் தான் கொண்டு வாரான் என்ன, பெரிய உயர்வான உத்தியோகம், பெரிய வீடு, இப்படி அந்த செல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களை மயக்கி விட பார்க்கிறான். ஆனால் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் எங்களை உருவாக்கின எங்களை ஜீவனிலோ தொழில் வைத்திருக்க அதே ஆண்டவருக்கு, அவருக்கு தான் நாங்கள் பணிவிட செய்ய வேணும். மொழிய இந்த உலகத்து காரியம் ஒன்றுக்கும் தலை வணங்க கூடாது. நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் யார் என்று எங்கும் காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இது ஒரு கட்டளை, இட்ஸ் அ டிவைன்
கமாண்ட், நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு தெய்வீக கட்டடி ஒன்று புறப்படுது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். இன்னும் 148 சங்கீதம், 148 சங்கீதம் 11-13 வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியர்களே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். எப்படி? அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவரை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளைகளுக்கு பிறப்பிக்கப்படுகிறது. 150 சங்கீதத்தின் 6 வசனம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 1 நாளாகமும் குரானிக்கல்ஸ் 16:29 தாவீது சொல்லுறான், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தலின் 14:7 அங்கே ஒரு தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னான் கேட்கிறதாக அங்கே வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் வந்து அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், God's people are to be worshiping people. நாங்கள் வந்து தேவ ஜனம் வந்து ஆராதிக்கிற ஜனமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏன்? அவர் ஆராதனைக்குரியவராயிருக்கிறபடியினாலே நாங்கள் ஆராதிக்கிற அவருடைய ஜனம் ஆராதிக்குள்ளாக இருக்க வேண்டும். அங்கே 100 சங்கீதம் எங்களுக்கு தெரியும், பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.

பாருங்கோ, கர்த்தருடைய அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் உள்ளதா இருக்கிறது. அப்ப நாங்கள் அவருடைய ஜனம், ஆராதிக்கும் ஜனமாக இருக்க வேணும். இன்னும் 105 சங்கீதத்தின் முதல் 6 வசனங்களும், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செயல்களை செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். பாருங்கள், இவ்வளவாக எங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் செய்திருக்கிறார். இவ் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லி சொல்லி அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் எங்களுக்கு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43:21, அவர் தாமே சொல்லுறார், தேவன் தாமே சொல்லுறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, we should not disappoint him. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நாங்கள் அவரை துதித்து அவரை ஆராதிப்போம் என்று. அவர் எங்களை ஏற்படுத்தினதே தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று. நான் இப்பொழுதும் ஒரு கற்பனையில வெற்பன், பிதாகுமாரன் பரிசுத்தாவி மூன்று பேரும் இருந்த ஒரு கான்பரன்ஸ் வச்சு, நாங்கள் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து வானம் எங்களுக்கு, பூமியை மனுஷனுக்கு கொடுப்போம், இந்த மனுஷனோடு ஒப்புற அவரோடு அவரோடு ஐக்கியம் வைக்கணும் என்றுதான் பிதாவுடைய ஒரே நோக்கம். ஆனபடியினால்தான் எங்களை நாங்கள் அவரை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டாங்க. பரலோகத்திலும் எப்பொழுதும் ஆராதனை, அவர் எல்லாரும் அதே போல நாங்களும் எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் தேவன் எங்களுக்கு செய்த எல்லாவிதமான காரியங்களுக்கும் நாங்கள் என்ன அவருக்கு மறுமதி கொடுக்கிறோம். வர்ஷிப் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள். அவர் செய்த எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்தால் அதற்கு என்ன நாங்கள் பிரதிபலி என்ன, நாங்கள் என்ன அவருக்கு மறுமொழி கொடுப்போம்? ஆராதனை தான். அதைத்தான் அவரும் விரும்புகிறார். அவர் எங்களுக்கு இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிற நாங்கள் எல்லாத்துக்கும் அவரை அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டியவளாக இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய அன்பு. அவர் எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறாருன்னு நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவருடைய அன்பு. இந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது அங்கே ரோமர் 5:8 எனக்கு ஒரு அருமையான ஒரு பாட்டு

பாடுவேன் பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேனேன். எவ்வளவோ அக்கிரமத்தின பாவத்தில் மறைத்திருந்தேன், பாவியான என்ன தேடி வந்த இந்த அன்புக்கு ஈடா ஏதாவது இருக்குதா? கத்தருக்கே சோத்திரம். இதை நினைத்து என்ன செய்வோம் நாங்கள்? அவருக்கு கண்ணீராலத்தான் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த முடியும். அங்கே உபாகமம் டியூட்ரானமி 6:5 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அவர் அதைத்தான் he expects that நாங்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு. அதைத்தான் அங்கே உபாகமத்திலே மோசி அங்கு எழுதுகிறார். இன்னும் 95 சங்கீதம் 6:7 வசனங்கள்ல, நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து

நம்முடைய ராஜ்யத்தை கண்மலையை சங்கீதனம் பண்ண காடுவோம் வாருங்கள். இனி 117 சங்கீதம் 1 வசனம், ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். 138 சங்கீதம் 2 வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். இன்னும் ஆண்டவர் வந்து அவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு தன்னுடைய சமூகத்தை தருகிறார், அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அங்கு வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 3 2 பேர் இருந்தாலே போதும், ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்து விடுவார். இதை நாங்கள் வந்து யாத்திராகமும் 30 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மோசே அவர்கள் வந்து ஆசரிப்பு கூடாரத்துல இப்ப அவர்கள் வந்து அவர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அவரை வந்து எப்போதும் வந்து வணங்கி தே வர்ஷிப் தி லார்ட். அந்த நேரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே 33 அதிகாரத்தின் 10-11 வசனங்களிலே, ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். இவர்கள் வந்து ஆராதிக்கிற வரும் நேரத்திலே ஆண்டவருடைய அந்த மேக ஸ்தம்பம் அவருடைய சமூகம் பிரசன்னம் அங்கிடத்திலே அங்க வருகிறது. அப்ப எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான், ஆனால் ஜோஷுவா மட்டும் அங்கே நின்றான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் வந்து அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் நாங்கள் அவருடைய நாமத்திலே கூடும் போல அவருடைய சமூகத்தை எங்களுக்கு தருகிறார். நாங்கள் ஆராதிக்கிற வேளைகளிலே இன்னும் நாங்கள் அங்கே சங்கீதம் 99:5 சொல்லுகிறது, நம்முடைய தேவினை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். 29 சங்கீதம் 2 வசனம், கத்தருடைய நாமத்துக்குரிய மகிமையையும் வல்லமையையும் அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷம், விசேஷத்தின் அங்கே யோவானுக்கு கிடைத்த தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். 4 ரெவலேஷன் 4:8 4 ஜீவன்கள் எப்படி சொல்லுகிறார்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமலே சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இன்னும் 91:4 க்ரானிக்கல்ஸ் 16:29 சங்கீதம் 96:8-9 எல்லாம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் விரும்புவது நாங்கள் அவரை ஆதாரித்து அவரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரே வாஞ்சல். ஆனபடியினாலேயே அவர் சொல்லுகிறார், என் சமூகம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் சமூகம் முன்னோடி இருக்கும்னு சொல்றேன். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அநேக கிரியைகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.

பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார். அவர் எவ்வளவு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கார். தங்கி சங்கீதத்தில் எத்தனையோ இடங்கள்ல சாவிதுன்னு சொல்லுறான், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எண்ணி முடியாத எண்ணிக்கையாயிருக்கிறது என்பதாகவும். இன்னும் நான் பாடுகிறேன், அகிலத்தையும் படைத்த ஆண்டவரே உமக்கு ஆராதனை. அங்கே ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நான் பாடும் தெய்வம் ஒரேமை தெய்வம், அவரல்லால் வேறு தெய்வம் இல்லை. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர் நாமம் யெகோவா. பாருங்க, ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் என்று நான் பாடுகிறேன். இன்னும் முதலாம் சரணத்திலே, வானத்திலும் பூமியிலும்

அங்கே ரெண்டு நாளாகமம் செகண்ட் குரானிக்கல்ஸ் 6:14 தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியும் உமக்கு ஒப்பானவன் இல்லையே. 2 சாமுவேல், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லையே. 2 சாமுவேல் 7:22 நாங்கள் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவரும் தேவரீருக்கும் நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. இன்னும் 1:17 சொல்கிறது, கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகள் கேட்ட எல்லாவற்றின் படியும் தேவரீருக்கும் நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று தாவீது சொல்லுகிறான். தாவீது எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதித்து, ஏனென்றால் அவன் கர்த்தர் அவனை அவ்வளவு மன்னித்து அவன் அவ்வளவான அன்பு கூறினபடினாலும் தேவன் சொல்லுகிறார், இவன் என்னோட உள்ளத்துக்கு உகந்தவன் அவனுக்கு விசேஷமா அவனை வைத்துக் கொண்ட அவனும் எப்பொழுதும் ஆண்டவனை ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறான். எனக்கும் ஒரு பாட்டு, 1983 ஜூலையிலே அங்கே கொழும்பிலே எங்கட தமிழர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொலை செய்த எல்லோரும் நடந்தது. நான் ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்ல படிப்பிச்சு கொண்டிருக்க பொழுது ஒரு டீச்சர் சொன்னா, உண்மையான ஒரு தெய்வம் இருந்தால் ஏன் இப்படி எங்கள் தமிழருக்கு நடக்குது? அந்த உண்மையான தெய்வம்னு சொன்னோன்னு எனக்கு நெஞ்சுக்குள்ளே இன்னும் செய்துச்சு. நான் வீட்டை போனேன், முழங்கால நண்டேன், கத்தர் ஒரு பாட்டு கொடுத்தார்,

இன்னும் யாத்ராகமம் எக்ஸடஸ் 15:11, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. உபாகமம் டியூட்ரோனமி 3:24 பி பகுதி, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் யார்? ஒருவரும் ஆண்டவருக்கு ஒப்பாக வர மாட்டார்கள். அவர் கிரியையிலும் பெரியவர், பரிசுத்தத்திலும் மகத்துவம் மாட்சிமை உடைய தேவன். 1 சாமுவேல் 2:2, அன்னால் உடைந்து போய் அவளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து அவள் சொல்றார், கத்தலை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, உண்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி அவருடைய உள்ளான மனத்தில இருந்து அவள் சொல்லுகிறார். அடுத்தது வந்து 2 சரணம் வந்து, சீரக்கூடாத ஓளியில் வாசம் செய்பவரே உமக்கே ஆராதனை.

நாங்கள் அங்கே வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாமே உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். இதை வந்து ஆங்கில வேதாகமம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. ஹீ அலோன் கேன் நெவர் டை, சாவாமே உள்ளவர் அவர். ஹீ லிவ்ஸ் இன் லைட், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். சோ பிரில்லியன்ட், அந்த ஒளி வந்து அவ்வளவு சோ பிரில்லியன்ட் தட் நோ ஹியூமன் கேன் அப்ரோச், அதுக்குள்ளே ஒரு தரம் போக முடியாது. அவ்வளவு சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். நோ மேன் ஹேஸ் எவர் சீன் நோ எவர் வில், ஒரு தரம் அவரை கண்டு கொண்டது இல்லை. இன்னும் இயேசு தாமே தானே சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 இயேசு சொல்றார், ஐ அம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன்னு சொல்றார். ஆகவே இருள் என்னை மூடிக்கொள்ள முடியாது. நேசர், எனக்கும் ஒரு பாட்டிலே அங்கே எனக்கு என்ன இந்த பாட்டு என்னென்றால், இந்த இருளிலேதான் நானும் இருந்தேன், நான் இருளிலே இருந்த பொழுது இந்த நீதியின் சூரியன் என்னிலே உதித்தார். அதான் இயேசு சொல்றேன், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், இயேசுதான் ஒளி. ஆகவே இந்த பாவ இருளை, எனக்குள் இருந்த பாவ இருளை நீக்க அந்த நீதியின் சூரியன் அங்க மல்கியா 4:2 பாக்குறோம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆனபணியினாலே ஆண்டவர் நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த ஒளியிலே நடக்க பின் என்ன பின்பற்றுறவன் இருளே நடவாமல் ஒளி அடைந்திருப்பான். ஆனபடியினால்தான் என்னிலும் அந்த நீதியின் சூரியன் வந்ததினாலே என்னிலே இந்த இருள் அகன்றது. நீதி

ஒளியே ஆமேன். உண்மையா இயேசுதான் ஒளி. இயேசு ஒளியா இருக்கிறபடியா இருள் தேவனுடைய ஒளியை மேற்கொள்ள முடியாது. ஜீசஸ் இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் லைஃப். இயேசு கிறிஸ்தான் ஜீவன் தருகிறவர். அவருடைய ஜீவன் மனிதனுக்கு ஒளியா இருக்கிறது. இந்த ஒளியிலே தான் நாங்கள் எங்களுடைய நிலைமை, நாங்கள் இருக்கிற நிலைமையை நாங்கள் கண்டுகொள்கிறோம். எங்களுக்கு இரட்சகர் தேவையாக இருக்கிறது. இயேசு வந்து எங்களுடைய இருளை அகற்றி எங்களுக்கு, நாங்கள் வெளிச்சத்திலே இருள் இல்லை, நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறோம். அவருடைய வசனமும் எங்களுக்கு வெளிச்சமா இருந்து ஆண்டவருக்கு வட்ட பிரிவிலேஜ். அப்படியாக அந்த இருளில் இருந்தங்களை ஒளிக்குள் கொண்டு வந்து நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம். ஒரு முறை எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியும், ஏன்னா இந்தியாவில இருக்க அந்த மகன் அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அவனை காணவில்லை என்று சொல்லி நானும் அப்பாவும் போறோம் தேடிக்கொண்டு போக, ஒரு பிள்ளை சொல்ற அந்த ரொனேஷனாவே கொண்டு வருகிறார்கள். எங்க பார்த்தாலும் ஒரு காஃபின்ல உடனடியாக திடுக்கிட்டே நானா சொன்னேன், இயேசுவின் நாமத்திலே எழுந்திருந்தேன், எழுந்துட்டான். ஆனா முகம் எல்லாம் கருப்பு பூசி இருந்தது. அப்பொழுது நான் அறிந்தேன், அவனோட டெலிபோன் பூத் வச்சிருந்தான். யாரோ ஒருவன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிங்கப்பூருக்கு கால்ஸ் எடுத்து போட்டு காசு கொடுக்கல, சேலஞ்ச் பண்றானா. ஆகவே எனக்கு தெரியவன் இருளிலே கஷ்டத்திலே ஏதோடு இருக்கிறான்னு சொல்லு. ஆண்டவர் பாட்டு தருகிறார், ஆரிரோள் நேரம் சோதனை வேளையில் நான் உம்மை கிட்டே சேர்வேன். ஒரு பாட்டு தாரார். அதன்பின் அந்த நாளிலே நான் அவனுக்கு ஜோம் பண்றேன். அந்த கனாவிலேயே நான் அவனுக்கு எழும்பிட்டான். கனாவிலே ஜோம் பண்ணி நான் அடுத்த நாள் அடிக்க அவன் சொன்னான், அம்மா இப்படி இப்படி நடந்தது, ஏன்னா அவன் சேலஞ்ச் பண்ணிட்டான். நான் உடனே அவனுக்கு ப்ரே பண்ணி எல்லாம் அவனை விட்டு ரத்தத்துக்குள்ள மூடி வச்சாச்சு. ஒரு மாதத்தின் மாண்டவர் என்ன வெறும் வேதனைப்பட விடையில் எனக்கு பாட்டு தார, ஏரோளகன்றது ஒளி வந்தது என் நேசரின் முகம் காண்கிறேன். பாருங்க ஆண்டவர், நான் இந்தியாவுக்கு அடித்த பொழுது சிஸ்டர் நிர்வா ஜெபரா சொல்றேன், அக்கா லாங் லைன் ஆஃப் டாக்டர்ஸ் ஹஸ் கான் அவுட் ஆஃப் ரோனேஷஸ் லைஃப். அவனும் இருளான் இருந்திருக்கிறான், ஆனால் ஆண்டவர் இருளை அகற்றி ஒளிக்குள்ள கொண்டு வந்தார். அவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாருங்கோ. சங்கீதம் 22:3 தாவீது சொல்றான், இஸ்ரவேலின் துதியலுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், நானும் பாடுறேன் துதியலின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கே ஆராதனை என்று. இன்னும் சங்கீதம் 28:7 தாவீது சொல்றான், என் பாட்டினால் அவரை துதிப்பேன், நானும் தான் தூதியைப்பேன்.

வெளிப்படுத்த விசேஷத்தின் ஐந்தாம் அதிகாரத்தின் 13-14 வசனங்களே நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அங்கே என்ன விதமாக ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், 5 அதிகாரத்தின் 13 and 14. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் மீது இருக்கிற சிருஷ்டிய யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவனும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறவை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவரை வந்து அங்கே கண்டினியூஸா நடக்குது ஆராதனை. பரலோகத்திலே இவ்வளவு சந்தோஷமா ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். 3 சங்கி 3 வசனம் நான் பாடுறேன். சிங்காசனத்தில் வீற்றேறு

இங்க யோவான் பார்க்கிறான். நம்ம யோவானுக்கு எழுதின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே 4:2-9 அவன் யோவான் வந்து சொல்லுறார், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 9 மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் சோத்திரத்தை செலுத்துகிறார்களாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை வைத்து அவர்கள் வந்து விழுந்து வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் மேல் வைத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அங்கேயும் எனக்கும் பாட்டு தார, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஆராதனை, நான் அவரை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் அங்கே வெளிப்படுத்தின 5 நாங்கள் பார்க்கிறோம். இப்பதான் நான் இப்பொழுது வாசித்த 13. இன்னும் ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறார். ஏசாயா ஐசாயா 6 ஏசாயா சொல்லுறார், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டேன். ஆண்டவர் வந்து எப்பொழுதும் சிங்காசனத்துல தான் இருக்கிறார். அதோடு அவர் சாவாமை உள்ளவர், அவர் சிங்காசனத்தில் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாரத்தான் அவரை காண்கிறோம். ஏசாயா 66:1 சொல்லுகிறது, கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். ஆண்டவர் சொல்றார், வானம் தனக்கு சிங்காசனம் என்று சொல்லுகிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அந்த பாதவடியில இருந்துதான் நாங்கள் அவரை வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம். சங்கீதம் 47:8 சொல்றது, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அங்கே இன்னும் 1 Kings 22:19 2 Chronicles 2:18-18 கத்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனைகள் எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் என்று சொல்லி மிகாயா என்று ஒருவன் வந்து அங்க யோசபாத்துக்கு சொல்றதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது நாங்களுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து இப்பொழுது சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். எனக்கும் ஒரு பாட்டிலே, எனக்காக மறித்து எனக்காக ஓய்த்த தூதே கணம் மகிமைக்கு பாத்திரராகிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவ ஆட்டு கூட்டி

சிறகூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கே ஆராதனை.

சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் உயிரோடிருப்பவரே உமக்கே ஆராதனை. மகத்துவம் மாட்சிமை வல்லமையுடையவரே.

தருக்கு. இன்னும் இந்த நாள்ல நான் ஆராதனைய பற்றி சொன்னபடியினாலே ஒரு மூன்று பாட்டுக்களை அவரை ஆராதிக்க போறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து ஆராதியுங்கள். அவர் ஆராதனைக்கு பாத்திரானவர் படியினாலே நான் மெடலியாக நான் அந்த பாடுவேன். கத்திருக்கே சூத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், சூத்திரம் ஆண்டவரே.

ஆமேன். உம்மை ஆராதித்து நான் மகிழ்ந்திடுவேன் ஆண்டவரே. இந்த நாளும் நீர் எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நான் கலங்கி கொண்டுதான் வந்தேன், ஆனால் என்ற தேவன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். நீங்கள் ஒருவரே ஆராதனைக்கு பார்த்திரான கத்தர். கத்தாவே நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுக்கு போதாது. ஆயிரன்னா இருந்தாலும் உண்மை பாடி போல நாவு போதாது ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நீ நல்லவரும் சர்வ வல்லவருமாயிருக்கிறீர். உமக்கே ஆராதனை எல்லாத்துக்கென மகிமை. மென் இயேசு ராஜாவுக்கே ஆண்டவரே உண்மை ஆராதிக்கங்களுக்கு இந்த கிருபை இந்த தருணம் தந்ததுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு நாமத்திலே வாழ்த்தி வணங்கி நிற்கிறேன். ஆமேன் ஆமேன்.

0: ஆம் சுவாமி, இந்த சங்கமத்துக்காக நான் ஜெபிக்க மறந்துட்டேன். எனக்கு உதவி செய்த இந்த சகோதரனுக்காகவும், இந்த எனக்காக ஜெபிக்கிற இந்த சங்கம குடும்பங்களுக்காகவும், இந்த ஆண்டவரே இந்த ஒளி இந்த நேரத்திலும் எனக்கு தந்த இந்த நேரத்துக்காக நன்றியோடு நான் உமை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க் யூ ஜீசஸ்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே இந்த வெற்றியை ஒப்புவிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், மறுவரப்பிலே யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சி கூடாக வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் என்ன தலைப்பு கொடுக்கறீங்கம்மா? நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா? கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத குறுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்திலும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen.
0: Thank you brother. Thank you for giving me this time.
1: Amen.
0: நான் 45 கிலோ முடிச்சிட்டேனல்ல.
1: Amen. Amen. Amen.
0: Thank you.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். Amen.
2: Recording stopped.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
1: தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் இணைந்து சேவை செய்ய எடுத்தவர் ஆயத்தமாக வந்திருக்க அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் பாஸ்டர் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் 45 நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12 மணிக்கு, அதாவது எங்கடித்தாயும் 12, உங்களது 9 அரைக்கு முடித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். God bless.
3: ஆமேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான பாடல்களை ஊழியர் அம்மா அவர்கள் பாடினார்கள். நம்முடைய உள்ளங்களை தட்டி எழுப்பினது அந்த பாடல்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆராதனையின் கர்த்தர், ஆராதனையில் மகிமைப்படுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரமாக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு 2வது நாள் இந்த மாதத்தினுடைய, செப்டம்பர் மாதத்தினுடைய 2வது நாள். இந்த 2ஆம் தேதி உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் துணையாய் நின்றார் என்பதை திங்கக்கிழமை மாலையில நாம் பார்த்தோம். துதியும் சூத்திரமும் என்ற தலைப்பிலே ஜெபிக்கிறவன் தோற்று போவதில்லை, துதிக்கிறவனும் ஜெபிக்கிறவனும் தோற்று போவதில்லை என்ற சப்ஜெக்ட் உங்கள் மதியிலே தலைப்பை கொண்டு வந்து உங்கள் மதியிலே பேசினேன். இந்த முதிய மாதத்துக்குரியதான இந்த வாக்குத்தத்தமான இந்த செய்தி என்னவென்றால், நம்மை விசாரிக்கும் கர்த்தர், ஒன்று பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் பேதுரு இந்த நிருபத்தில் எழுதும் போது இந்த 5:7 அவர் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. அதாவது இது நம்மை தேற்றுகிறது. நமக்கென்று ஒருவர் இருக்கிறார், நம்முடைய கவலைகளை நீக்குவதற்கும் தன் மீது சுமப்பதற்கும் தன் மீது ஏற்றுக்கொள்வதற்கும் கவலையை நம்மிலிருந்து பிரிப்பதற்கு காரண கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய கவலைகளை சுமந்தபடி கர்த்தர் நம்மை விட்டு விடுவதில்லை. எப்பொழுது நாம் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விட்டு விடுவதில்லை. நமக்கு போதிக்கிறார், வசனத்தை வைத்து தேற்றுகிறார், வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நான் இருக்கும் போது உனக்கு கவலை வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசாரிக்கிறார் என்றால் நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிறார், தெரிந்தவர்கள் தான், நம்மை அறிந்தவர்கள் தான் விசாரிக்க முடியும் எந்த கவலையில் இருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், எதற்காக கவலை வந்தது, ஏன் இந்த கவலை உனக்கு தொடர்கிறது, ஏன் இந்த கவலையும் பாரமும் உன்னை ஆட்டி படைக்கிறது என்று கூட நெருங்கியவர்கள், பாசம் வைத்தவர்கள், அன்பு வைத்தவர்கள் நம்மோடு இடைப்படுகிறார்கள், நம்மோடு பேசுகிறார்கள், விசாரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய நிலைமையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய தேவையை உணர்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாரத்தை சுமக்கவும் தயார், நம்முடைய தேவையை உணர்கிறவராய், இது என்னுடைய பிள்ளைக்கு தேவை என்று உணர்கிற கர்த்தராய், நாம் கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போது நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய், நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். அந்த தேவத்தை நம்புகிற நம்முடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் அவர். ஒன்றாவதாக இந்த வசனத்தினுடைய பகுதியில் ஒன்றாவதாக பார்ப்போம், அவர் நம்மை விசாரிக்கிறபடி விசாரிக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் ஒன் ஆஃப் தி பாயிண்ட். அவர் நம்மை விசாரிக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். கூட இருந்தா தான் விசாரிக்க முடியும். தூரம் இருந்தா கூட செல்போன்ல விசாரிக்கலாம், அது வேற. அருகாமையிலிருந்து விசாரிக்க வேண்டும். அருகாமையிலிருந்து விசாரிக்க, உள்ளத்திலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து, உன்னை தேற்றுவதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னை ஆற்றுவதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு, உனக்கு பக்கபலமாய் இருப்பதற்கு அவர் விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். விசாரிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர். என்ன கவலைகள், என்ன பாரங்கள், என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள் நாம் கடந்து செல்லும் போது நாம் ஒன்று மாத்திரம் மறக்க கூடாது. விசுவாசத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவர், என்னை காண்கிற கர்த்தர், என்னை விசாரிக்கிறவர், என் கவலையை விசாரிக்கிறவர், என் பாரத்தை விசாரிக்கிறவர், என் கண்ணீரை விசாரிக்கிறவர், என் வாழ்க்கையை விசாரிக்கிறவர், என் வாழ்க்கையின் வருகின்ற எல்லா பகுதிகளையும் என்னை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வில் யாரும் நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளாத நேரம் இருக்கலாம். அநேகர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்முடைய கவலையின் நேரம், பாரத்தின் நேரம், எந்த பாரம் சுமக்கிறோமோ அது நம்மோடு நெருங்கியவர்களுக்கு கூட புரிந்து கொள்ளாமல் போய்விடும். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மை புரிந்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருந்து தேற்றுகிறவராய், பலப்படுத்துகிறவராய், உதவி செய்கிறவராய், பேசுகிறவராய், வழிநடத்துகிறவராய், கரத்தை பிடித்து வழிநடத்துகிற கர்த்தராய். மாதமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருப்பார், இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்முடைய நிலைமை முழியும் முழுமையாக அறிந்திருக்கிறார். ஆமா, அதான். நான் எழுந்தாலும், படுத்தாலும், நடந்தாலும், எதை செய்தாலும் என்னை அறிகிற கர்த்தராயிருக்கிறார். சங்கீதம் 23:4 இந்த 23 சங்கீதத்தை எழுதின தாவீது அரசன் ஒரு மேய்ப்பனாயிருந்தான். அந்த மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும், அவன் ஆடுகளோடு கூட இருந்தவன், ஆடுகளை மேய்த்தவன், ஆடுகளுக்கு எந்த சேதம் அணுகாதபடி அவன் அதை பாதுகாப்பாய் விட்டவன். ஒரு பால சிங்கம் எதிர்த்து வந்து அவனுடைய ஆடுகளை கவ்வும் போது அவன் அந்த பால சிங்கத்தையே எதிர்த்து ஆடுக்காக போராடி அதை இரண்டாக கிழித்து போட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவ்விதமான மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆடை மேய்த்து கொண்டிருக்கும் போது அநேக பொல்லாத மிருகங்கள் அவனை தாக்கியிருக்கலாம். அவன் ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்தவன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவன், அதிகமாக துதித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினவன், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவன், கர்த்தருடைய கட்டளை வைத்து வாழ்ந்தவன், இவ்விதமாய் வாழ்ந்த ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பதற்கு தயங்காமல் எப்பேற்பட்ட பொல்லாப்பு மிருகங்கள் வந்தாலும் அவைகளை முறியடித்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுகிற ஒருவனாக இருந்தான் என்றால் அவன் சொல்லுகின்ற வார்த்தையிலே பார்ப்போம், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறபடினாலே என்ன மரண இருள் அவனை சூழ்ந்து கொண்டாலும், எந்த வேதனையான பள்ளத்தாக்கில் அவன் நடந்தாலும், பொல்லாப்புக்கு அவன் பயப்படாதபடி, இருளும் ஒரு பக்கம், இருளின் மரணம் ஒரு பக்கம், பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது அந்த பள்ளத்தாக்குகளில் வீடுகள் இருக்காது, மரங்கள் இருக்கும், மிருகங்கள் இருக்கும், இவைகளில் நடந்து சென்றாலும் தன் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு மரண பாதையில் செல்கிறது தான். ஆடுகளை சேதப்படுத்த பொல்லாங்கு உள்ள மிருகங்கள் எதிர்த்து வரும்போது அதை எதிர்க்க கூடிய ஒரு வல்லவனாய் இருந்தான் தான் தாவீது அரசன். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும் மேற்கொண்டான். தா யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவானவரே சொல்லுகிறார் 10வது அதிகாரத்திலே, நானே நல்ல மேய்ப்பன் என்று, அவரே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று. அப்போ இந்த கிறிஸ்து என்னும் நல்ல மேய்ப்பன் யார் என்றால், நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர். நாம் தனியாக நடப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில், இருளான பாதையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளலாம், இருளின் பாதைகள் வரலாம், இருளின் பாதையில் நாம் அகப்பட்டு காணப்படலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் புதிய மாதத்தில் துவங்கி இருக்கிற நமக்கு வாக்குத்தத்தமாய், கர்த்தர் மீது உன் பாரத்தையும் கர்த்தர் மீது உன் கவலையும் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏசையா 41:10 இவ்விதமாக சொல்லுகிறது, அருமையான வாக்குத்தத்தத்தின் வசனம். இந்த வாக்குத்தத்தத்தின் வசனம் நம்மை தேற்றுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த வசனம் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நீ பயப்படாதே என்று யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், பயப்பட்டு கொண்டிருக்கிறவனை பார்த்து தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இது இஸ்ரேல் ஜனத்திற்காக ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே, ஏன் நீ பயப்படக்கூடாது என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன். அதாவது உன் பயத்தை நீக்க வல்லவராயிருக்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் பயத்தை நீக்குவேன், உன் கவலையை நீக்குவேன், உன் பாரத்தை நீக்குவேன். இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாயிரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனிதனாயிரு, கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற மனிதனாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார் என்றால், திகையாதே. திகைத்து போகிற உள்ளம் இருக்கிறது, திகைத்து போகிற வாழ்க்கை இருக்கிறது, சில நேரங்களில் நீ திகைத்து நிற்கின்றார், அது தேவையில்லை, திகையாதே. நான் உன் தேவன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்னவர் என்னவென்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். எனக்கு துவக்கமும் இல்லை, முதியவும் இல்லை, ஆதியும் அந்தமானவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், முழுவில்லாத ராஜ்யத்தை ஆளுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. நான் உன்னை பலப்படுத்தி. அப்போ பயப்படுகிற நேரத்தில் நம்முடைய பயத்தையெல்லாம் நீக்குகிற கர்த்தரவர், நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வரலு கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்போ நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பலவீனங்கள் தாக்கும் பொழுது, கவலையினால பலவீனம் அடையும் போது, நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தராய் கடந்து வருகிறார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய நன்மை கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வது. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அதான் அவனுடைய வலது கரு நம்மை தாங்குகிறது. ஆகவே பயப்படக்கூடாது, ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவர், நானும் தேவன் என்று சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தர் அவர், அவரே ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, நீதி உள்ள தேவன். எபிரேயர் 13:5 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், உன்னோடு பயணம் செய்கிறேன், உன்னோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவருடைய அன்பு தான் நமக்கு முதலில் வந்தது. கொல்கதாவினுடைய அந்த அன்பை தவிர இந்த உலகத்தில் விலையேற பெற்ற அன்பு ஒன்றுமே கிடையாது. அவருடைய அன்பு தான் மிக பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். அவர் என்ன சொல்றார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்போ விசாரிக்கிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் பாரத்தை சுமக்கக்கூடிய கர்த்தர் நான், விலகுவதும் இல்லை, உண்மை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் நம்மை ஒரு காலமும் கைவிடாதபடி வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் அருமையாக டைரக்டாக பேசுகிறது என்னவென்றால், கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு,

கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விட்டு. ஆண்டவர் தேற்றுகின்ற வசனத்தோடு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து மனிதர் விலகலாம், கூட இருக்கிற அன்புக்குரியவர்கள் விலகலாம், நம்மை நேசித்தவர்கள் விலகலாம், நமக்கு உதவி கரத்தை நீட்டினவர்கள் நம்முடைய கவலையின் நேரத்தில், நம்முடைய பாரத்தின் நேரத்தில், நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் நம்மை விட்டு விலகி செல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் மாறுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுதல் நம்மை விசாரிக்கும் கர்த்தர் தொலைவில் இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அவர் நம்மோடு கூட, நம்மை விசாரிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்னு என்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாதான். வல்லவர், நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். நம்மை விசாரிக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்கிறது என்னவென்றால், நாம் அழுகும் போது அவர் காண்கிறார், நாம் தவிக்கும் போது அவர் அறிகிறார், நாம் பலவீனப்படும் போது அவர் நம்மை தாங்குகிறார். இதுதான் தேவ வசனத்தின் மூலமாக தேற்றப்படுகிறோம். ஜபத்தின் மூலமாக நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். ஆகவே நம்மை விசாரிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், நம்முடைய கவலைகளை அவர் சுமப்பார். நாம் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுமக்க வேண்டியதில்லை, நம்முடைய கவலைகளை அவர் சுமப்பார். இதுதான் நம் தைரியத்தோடு அவர் சன்னதியில் நிற்க வேண்டும், ஜெபத்தோடு அவருடைய சன்னதியில் நிற்க வேண்டும், அவருடைய நாமத்தை நம்பினவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், அவரோடு போராடி ஜெபிக்கிறவர்களாய் தியானத்தில் நிற்கிறவர்களாய் கர்த்தாவே என்னோடு பேசும் என்று ஆண்டவரோடு பேசுகிற ஒரு ஜெப ஜீவியம் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும். நம்முடைய கவலையை ஒருவர் சுமக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சுமப்பார். ஆகையால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்துவிடுங்கள் என்றால், நான் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், அந்த கவலை என்னை விட்டு பிரிய வேண்டும், பிரிய வேண்டும் என்றால் அவருடைய உதவி கொடுக்கிறார், அவர் அற்புதத்தை செய்கிறார், நம்முடைய ஆத்துமாவில் பாரமாய் இருக்கிற அந்த கவலையை நீக்க வல்லவராயிருக்கிறார். கவலை என்பது மனதை அழுத்தும் ஒரு பாரம். கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் போது ஆகாரம் உண்ண முடியாது, இரவு நேரத்தில் நல்ல நித்திரை வராது, மற்றவர்களோடு நன்றாக பேச முடியாது, எப்போதும் வருத்தத்திலும் எப்போதும் துக்கத்திலும் எப்போதும் வேதனையிலும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் போது அந்த கவலையை நினைத்து நினைத்து யார் உனக்கு கவலையை கொண்டு வந்தார்களோ, அல்லது பிசாசின் மூலமாய் கவலை உனக்கு மோத வரலாம் பிசாசு. எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கவலைகளை சுமக்கிற கர்த்தர். அழுது பாரத்தோடு கண்ணீர் விடுகிறோம், நம்முடைய கவலையும் பாரத்தையும் சுமக்க கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். சில நேரத்தில் நமக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. அந்த சுமக்கிற கர்த்தரிடத்தில் நம்முடைய கவலையும் பாரத்தையும் கொடுத்து விட வேண்டும் என்று
சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனையை விட அதை நினைத்து கொண்டிருப்பதே நம்மை அதிகமாக சோர்வடைய செய்கிறது. இதுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனையை விட அதை நினைத்து கொண்டே இருப்பதே நம்மை அதிகமாக சோர்வு சோர்வு தோர்ந்து போகிறோம், பலவீனம் அடைகிறோம், கவலையோடு படுக்கிறோம், கவலையோடு ஏந்துக்கிறோம், கவலையோடு நடக்கிறோம், கவலையோடு சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதனால ஆவி ஆத்மா சரீரம் பலவீனம் அடைகிறது. சரீரத்தில் பல நியோ மன கவலையின் நிமித்தமாக வியாதிகள் தொடர்கிறது. அந்த அதிகமான சோர்வை நீக்கப்பட வேண்டும் என்றால் சுமக்கிறவர்கள் சுமக்கிறவர் கர்த்தரிடத்தில் நம்முடைய கவலை ஒப்படைக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் வாக்குத்தத்தை என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 55:3, உன் பாரத்தை என்னிடம் கொடு, என்னிடம் கொடு. ஆண்டவர் கேட்பது இதுதான், உன் பாரத்தை என்னிடம் கொடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் பாரத்தை என்னிடம் கொடு. நாம் நம்முடைய பாரத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 55:2 இவ்விதமாக நம்மை உணர்த்துகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கர்த்தர் சுமக்கிறார் என்றால் அவர் மேல், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ என்ன பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த பாரத்தினாலே தாக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த பாரம் உனக்கு கண்ணீராய் மாறுகிறதோ, எந்த பாரம் இரவு நேரத்தில் நித்திரை இல்லாதபடி கண் கலங்கி இருக்கிறாயோ, அவைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்துவிடு, கர்த்தர் மீது வைத்துவிடு. அப்ப வைக்க வேண்டிய கடமை நம்முடையது. நாம் அவர் மீது வைக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவளே, கேள்வி என்னவென்றால், கேள்வி என்னவென்றால், நம்முடைய பாரத்தை நாம் அவர் மீது வைக்கிறோமா? நம்முடைய பாரத்தை சுமக்கும் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை ஒப்படைக்கிறோமா? ஒப்படைக்கவிட்டால் கர்த்தர் உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்கு உன்னை அழைக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தொள்ளாடு ஒட்டார். நீதிமானோடு கூட இருக்கிற கர்த்தர் நீதிமானுக்கு அவர் செய்கிற காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தியாகம், செய்திருக்கிற தியாகத்தை நினைத்து நினைத்து நாம் கர்த்தரில் களி கூறுகிற மக்களாயிருக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த மாதமெல்லாம் உனக்கு எந்த பாரம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும் கர்த்தர் மீது வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சுமக்க தேவையில்லை. சுமப்பதற்கு, உன்னுடைய கவலையும் உன் பாரத்தையும் உன் கண்ணீரையும் சுமப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். ஒரு அருமையான நேர்த்தியான வாக்குத்தத்தம் இது. நம் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தார், அவர் நம்மை ஆதரிப்பார். அவர் மேல வைத்த பிறகுதான் நம்மை ஆதரிக்கிறார்.
அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 68:19 விதமாய் சொல்லுகிறது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமா, சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் வருகிற வாழ்க்கையின் பாதைகளில் வருகிற கவலைகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுமப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இதயத்தோடு தன் ஆத்மாவை தட்டி எழுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இதுதான் தேவ வசனம், நம்மோடு இடைப்படுகிற வசனம். கர்த்தர் ஒரு நாள் மட்டும் நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர் அல்ல. நன்றாக நாள்தோறும் நம்முடைய பாரத்தை சுமக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தினந்தோறும் நம்முடைய கவலையை அவர் மீது வைக்கும் போது அவர் கவலையிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர். ஒரே நாள் மாற்றம் நம்முடைய கவலையை அவர், ஒரே நாள் மட்டும் வைத்துவிடு என்று சொல்லுவது கிடையாது. நாள்தோறும், தினந்தோறும், எப்பொழுதும் இன்றைய பாரம் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நாளைய பாரம் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். குடும்பத்தின் பாரம் அவரிடத்தில் ஒப்படைக்க, ஊழியத்தின் பாரம் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் வருகின்ற இந்த பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த வசனத்தை சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாடு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 11:28. எனக்கு அருமையானவில்லை, கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையை கேள். அவர் உன்னை ஆதரிக்கிறார், அவர் உன்னை காப்பாற்றுகிறார். நீ பாரத்தை சுமந்து கொண்டு தனியாக போராடத்தை, என்னிடத்தில் வா, உன் பாரத்தை சுமக்கிற கர்த்தர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஒரு மேலான உன்னதமான அழைப்பு இது. வருத்தமோ பாரமோ கவலையோ துன்பமோ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாடு தருவேன். நீ பாரத்தை சுமந்து கொண்டு தனியாக போராடதே, என்னிடத்தில் வா என்று அழைக்கும் தெய்வத்திற்கு ஒப்படைப்போ, ஒப்படைத்து விடுவோம். பிரசங்க சத்தியம், நம்முடைய தோள்கள் எல்லாம் பாரத்தை சுமப்பதற்காக அல்ல, கர்த்தரிடம் ஒப்படைத்திருப்பதாக. ஒப்படைக்க வேண்டும். கவலை வந்தால் ஜெபிப்போம், பயம் வந்தால் வாக்குத்தத்தத்தை பிடிப்போம், பாரம் வந்தால் வாக்கு கர்த்தரிடம் ஒப்படைப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த கவலை, பாரம், பயம் இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கவலைக்கு ஜெபம், பயம் வந்தால் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அதை வாசிக்க வேண்டும், பாரம் இருந்தால் வந்தால் கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், நாம் நம்முடைய கவலையை சுமக்க கூடாது. கர்த்தர் மேல் வைத்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் சுமக்கிறார் என்று புரிந்த பிறகு, கர்த்தர் நம்முடைய கவலை சுமக்கிறார் என்று அவரிடத்தில் ஒப்படைத்த பிறகு, சிலர் ஒப்படைக்காமல் விட்டு விடுகிறோம், நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, கர்த்தர் மேல் பாரத் கவலையை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு லெசன், அது ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என் கவலையை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். அப்போ ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், வாருங்கள் என்று அழைக்கிறார் என்றால், அவர் உங்களுடைய கவலையை சுமக்க அழைக்கிறார். அப்போ நம்முடைய கவலையை அவர் மீது வைப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அது தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், அதே மீண்டும் அந்த வசனத்தை 1 பேதுரு 5:7 நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் விட்டு விடுங்கள். இங்கே சில கவலைகள் என்று சொல்லவில்லை, எல்லா கவலைகளையும் என்று சொல்லுகிறது. சிறிய கவலையோ அவரிடத்தில் வைத்துவிடு, பெரிய கவலையோ அவரிடத்தில் வைத்துவிடு, குடும்ப கவலையோ அவரிடத்தில் வைத்துவிடு. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. பொருளாதார கவலை, பணக்கவலை, எதிர்காலத்தினுடைய கவலை அவரிடத்தில் வைத்துவிடு. அதற்கு ஒத்த வசனமாக என்ன பேசுகிறது? பவுல் அடியார் அவர்கள் பிலிப்பியருக்கு ஏதென நிருபத்தில் அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்றால், எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலேயும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும், இந்த பாரம் எனக்கு இருக்கிறது, இந்த கவலை எனக்கு இருக்கிறது. அவர் விசாரிக்கிறபடினாலே விசாரிக்கிறவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். பவுல் அருமையாக எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கோ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் நாம் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்க வேண்டும். தானே போராடக்கூடாது, தானே சுமந்து செல்லக்கூடாது, தானே கவலையை மூலமாக வேதனை அடைந்து அதை பெரிய பிரச்சனையா சிந்தித்து சிந்தித்து அதை பெரியதாக்க கூடாது. எல்லாவற்றிற்கும் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வேண்டுதலில் ஜெபத்தில் நிற்கும் பொழுது, ஜெப ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அதனுடைய ஆவி நம்மை காத்து கொள்ளுகிறது. அவர் தெளிந்த புத்தியை கொடுக்கிறார், தேவ சமாதானத்தை கொடுக்கிறார், இருதயங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறவராய் வருகிறார். நம்முடைய இதயத்தின் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படுகிறது, காத்து கொள்ளப்படுகிறது. அவ்வளோ அருமையான வசனத்தை பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறதே, இன்றும் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறது. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாறு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரை நம்பினாலே போதும். இந்த கவலை எதற்கு, இந்த பாரை எதற்கு, கேள்வி மேலே கேள்வி போட்டு நம்மையே கொழிப்பு கொள்ளுவதை விட்டுவிட்டு
அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கவலை அவர் மீது வைத்தால் அவர் என் கவலையை சுமப்பார் என்ற நம்பிக்கையும், அடுத்ததாக மூன்றாவது, நான் கற்றுக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் என் கவலை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி அது. உம்மை நம்புகிறவனை நீர் பூரண சமாதானத்தோடு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் கவலையை நீக்குகிற கர்த்தர் என்று, உம்மை நம்புகிறவனை நீ பூரணமா சமாதானத்தோடு காப்பீர். இதுதான் ஏசையா 26:3 சொல்லுகிறது. கவலை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து அவரை நம்புகிற மனிதன், அவனுக்கு சமாதானம் கிடைக்கிறது. கவலை வைத்து கொண்டு ஜெபிக்காதீர்கள்.

0: var. Dedim mi ki? கத்தர் நம்மை தாங்குவார், நம்மை விசாரிக்கும் கத்தர் எப்படி விசாரிக்கிறார், நம்மோடு இருப்பதின் மூலம் விசாரிக்கிறார். கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உன்னோடு இருக்கிறேன், நம்முடைய பாரத்தையும் சுமக்கிற கத்தராய் இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுப்பதின் மூலம் விசாரிக்கிறார். இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் காக்கிற கத்தர், எந்த கவலையும் உள்ளே பிரவேசிக்காதபடி காத்து கொள்ளுகிற கத்தர் இடத்தில் ஒப்படைப்போம். நாம் ஒன்று மாத்திரம் தனியாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் தனியாக இல்லை, என் குடும்பமோ என் நண்பரோ என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் கத்தர் என்னை அறிந்து இருக்கிறவராய் இருக்கிறார். என் பாரத்தை நான் தனியாக சுமக்க வேண்டியதில்லை, என்னால் சுமக்க முடியாத பாரத்தை கத்தரிடத்தில் ஒப்படைப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து கடந்து செல்ல வேண்டும். கவலைக்கு பதிலாக ஜெபத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். கவலை வந்தவுடன் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதபடி உடனே கத்தரிடத்தில் சொல்ல வேண்டும். கத்தரை நம்புவதை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் பதில் என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை விசாரிக்கும் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து மீண்டும் எடுத்துக்கொள்ள கூடாது இந்த கவலைகளை. நாம் ஜெபத்தில் ஒரு பாரத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு பிறகு மீண்டும் அதையே நினைத்து கவலைப்படக்கூடாது. கர்த்தாவே, நான் கொடுத்து விட்டேன், இனி நீரே பார்த்துக் கொள்ளும் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபசே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒருவர் கர்த்தர், நீர் மாறாதவர். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே, இதற்காக சூத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது, நீர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் அவர்களுடைய கவலையை சுமக்க. கர்த்தர் கவலையை சுமக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இருக்க கிருபித்தார். கவலையோ பாரமோ எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுவேன் என்ற கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாச பாதையை கொடும். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமாக நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தரிடத்திலே கவலையை யாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்ற அருமையான தேவ செய்திக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிடுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you, Pastor. Amen.
0: God bless you, brother. Thank you, brother.
1: Amen, amen. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பொல் லூயிஸ் கர்ன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவருக்கு நேரம் இப்பொழுதும் 9:30 இந்த வேளையிலும் அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen. Amen, amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.

0: ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே போய்ப்போம். வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சுசேசரே பின்வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் நாங்கள் அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேத பாடத்தோடு வழிநடத்த
1: கத்திரேன்.
0: ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே ஊழியர் சுசேசகரை பின்வான அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கொண்டு புதிய மாதத்திலும் தொடர் செய்தியாக இணைந்திருக்கிற அவரை கத்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ் லார்ட் ஐயா.
2: அருமையான உலகாக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் மீண்டுமா உம்முடைய சமூகத்திலே வரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த நாட்களில் தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிற தேவன் என்று. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்தவங்களை நடத்திவார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சகலவற்றையும் உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய உதடுகளிலே போட்டு நீர் இடைப்படும்படியாக முற்றுமுழுதா என்னுடைய உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்க அவனுடைய தளத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாங்கள் வேதத்திலே இருந்து சில காரியங்களை பார்ப்போம். அதாவது நான் மறுபடியுமா இந்த நாட்களிலே அந்த பழைய ரட்சிப்புக்கு ஆன வேத வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நாட்களே சொல்லி முடிக்கும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். எட்டாவது பகுதி கடைசி பகுதியாக இந்த நாட்களை இருக்கிறபடியினால் அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து இந்த நாட்களே முடிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்ற தலைப்பிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலும் அங்கே மீட்பு, புதிய ஏற்பாட்டிலும் இந்த நாட்களிலே போதனையின்படி இந்த நாட்களிலே மீட்பு நிழலாய் இருக்கிறது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் உள்ள மிகப்பெரிய மீட்பின் சம்பவம் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும் என்பதையும் குறித்து இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற வேளையில் இந்த தேவனுடைய மீட்பு, அதாவது ரட்சிப்பு என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை மீட்கிறார், அதாவது சல்வேஷன் என்று சொல்லி அதனுடைய உண்மையான அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே ஒரு மீட்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீட்பர் அங்கே உயிரோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜனங்களை பாவத்திலே இருந்து இந்த நாட்களிலே மீட்கிற தெய்வமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த நாட்களில் அங்கே ரட்சிப்பு என்று சொல்லுகிற வேளையிலே ஒரு அந்த மீட்பு என்றால் மீட்பினுடைய தன்மைக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஒரு விடுதலையே பெறுகிறது. ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையே பெறுகிறது, அல்லது இந்த நாட்களில் நோயிலிருந்து விடுதலையே பெறுகிறது, அல்லது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ இல்ல காரியத்திலிருந்து விடுதலையை பெறுகிறதை தான் அங்கே ரட்சிப்பு என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதை குறித்துதான் பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரட்சகர்களை அங்கே எழுப்பினார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை ரட்சகரை எழுப்பி இந்த நாட்களை ஜனங்களை ரட்சித்தார். ஆனால் கடைசியாக ஆண்டவர் பார்த்தார் இந்த நாட்களில் இது சரிவராதப்பா என்று சொல்லி தான் இந்த நாட்களிலே தானாகவே இந்த நாட்களிலே அங்கே வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே யாத்திரா புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்வது உங்களை என் ஜனங்களுக்குள்ளாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதை பார்ப்போம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கே கர்த்தருடைய இந்த வார்த்தை எப்படியாக நமக்கு சொல்லுகிறது என்றால் உங்களை எனக்கு ஜனமாக, அதாவது எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல உங்கள் தேவனுமா இந்த நாட்களில் இருப்பேன். ஏனென்றால் உங்களை எகிப்தின், அதாவது உங்கள் மேல் எகிப்தியர்கள் சுமத்தின அந்த சுமைகளை நீக்குவேன். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எகிப்தியர் இந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாக ஒடுக்கினார்கள், எவ்வளவாக அவர்களுக்கு அந்த சுமைகளை இந்த நாட்களில் சுமத்தினார்கள் என்பதைத்தான் இந்த யாத்ரா புஸ்தகத்தில் நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பிருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அடிமைகளாக அந்த நாட்களை ஆக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு நீங்கள் என்ன அந்த புஸ்தகங்களை வாசிக்கிற வழியிலே அந்த அடிமைகளுடைய தன்மை எப்படியாக இருக்கிறது, அடிமைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் அந்த 7 வருஷம் என்று சொல்லப்படுற அந்த காலகட்டத்திலே அந்த நாட்களை ஒருவருக்குள்ளே இருந்தார் என்று சொன்னால், அவர் அந்த வீட்டை விட்டு இந்த நாட்களே அந்த போகாதபடி அந்த தன்னுடைய அந்த எஜமானோடு இருக்க வேண்டும் என்றால் அவள் என்ன செய்வார் என்று சொன்னால், அவரை பிடித்த அந்த கதவு நிலையிலே அந்த அவருடைய வீட்டு கதவு நிலையிலே வைத்து காதலி ஒரு ஓட்டு ஒன்று அடிப்பார்கள். என்னென்று சொல்லி சொன்னால், இவன் எனக்கு அடிமை என்று, அதாவது அந்த வீட்டுக்கு அவர் அந்த எஜமானுக்கு அவர் அடிமை, அவர் அங்கே எங்கேயும் போக முடியாது, அப்படியே அவற்றைய கட்டுப்பாடுகளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த நாட்களை நீங்க பார்க்கலாம்னா, அந்த நாட்களை நீங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே அமெரிக்கா தேசத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து ஜனங்களை இந்த நாட்களை அடிமைகளாக அந்த நாட்களை கொண்டு வந்தார். இங்கிலாந்து தேசம் அமெரிக்கா தேசத்திலே அந்த நாட்களை அருமையான கத்தோட பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொன்னால், அவர்களை வீட்டு வேலைக்கு இந்த நாட்களை வைத்துக்கிறது. ஆனால் இந்த அந்த பிரிட்டிஷ் கான்வென்ட் அந்த நாட்களில் இருக்கிற வழியிலே அவர்கள் அந்த அவர்களுடைய தேசத்தை ஆளுகிற வழியிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த தேசத்து ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு செய்யாத சித்திரவதையெல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் யாரிடத்திலே முறையிட முடியாது. அதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியாக ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த நாட்களை நடத்தினார்கள். ஆனால் அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே எகிப்தியர் இந்த நாட்களை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக நடத்துகிறார் என்று சொன்னால், அவர்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த நாட்களை வைத்து நடத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே தான் இந்த நாட்கள் இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே 6வது அதிகாரத்தில் 7வது வசனம், உங்களை எனக்கு என அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன் முதலாவதாக, இரண்டாவதாக உங்கள் மேல் எகிப்தியர்கள் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று சொல்லி அறியீர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாருங்கள், அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கத்தர் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஜனங்களை இந்த நாட்களை ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்திலே இந்த நாட்களை வைத்துக்கிறார். அப்ப இது வந்து ஜனங்கள் அந்த ஜனங்களுடைய திட்டம் அல்ல, ஜனங்களுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய சித்தம் ஐயா. அன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை வெளிநாட்டுக்கு வர்றோம்னு சொல்லி இந்த நாட்களை வருகிறோம், ஆனால் தேவனுடைய சித்தம், நம்முடைய முயற்சியில வரையலாது. என்னடா எனக்கு தெரியும், இந்த நாட்கள்லே அந்த நாட்கள்ல என்னோட ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இந்த நாட்கள் இருந்தார். கிட்டத்தட்ட அவர் 5, 6, 7 தரம் இந்த நாட்களே தேசத்திலே இருந்து புறப்பட்டு வந்து இடையிலே பாருங்கள் வேறு வேறு ஈஸ்டர்ன் கண்ட்ரிகளில் டிபோர்ட் பண்ணப்பட்டு தேசத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டு மறுபடியும் வந்த கடைசியாக வந்த காரியம் என்னவென்று பாருங்க, அவர் அந்த கடன்பட்டு வந்த பணத்தை கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த நாட்களில் அவ்வளவு தொகையும் இந்த நாட்களை கட்டி முடிப்பதற்காக 2 நேர வேலை செய்ய வேண்டிய கட்டத்திலே இந்த நாட்கள் இருந்தது. ஒரு இளமையாக இருந்தபடினால் அவர் அந்த இடத்திலே ராப்பகலாய் பார்க்காதபடி இரவு நித்ர முழித்த நாட்களே 2 நேர வேலைகளை செய்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த பண காரியங்களை இந்த நாட்களை அங்கே சந்திச்சு காரியங்களை செய்தார். ஆனால் அதற்கு பின்பாக பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-55 வயதுல வருகிற வழியிலே அவர் நோய்வாய்ப்பட்டு போனார் அருமையான கத்துடவில்லை. ஏன்னு சொன்னால் இது ஒரு அடிமையான வாழ்க்கையாகத்தான் இந்த நாட்கள் இருக்கு. வெளிநாடு என்று சொல்லுகிற வழியிலையும் நாங்கள் வந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய தேசத்திலே நாங்கள் உறவினர்கள்ட்டே பட்ட கடன்களை இந்த நாட்களில் கொடுக்கும்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம், அதற்காக நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகரை பார்க்கிற வழியில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை 40 வயசு 45 வயசு இந்த நாட்களில் திடீரென்று பார்க்கிற வழியில ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், அப்படியே வந்தது. ஏன்னு சொன்னா கடுமையான வேலை, சாப்பாடு இல்லை, நித்திரை இல்லை, இந்த நாட்கள் அந்த சூழ்நிலையில இந்த நாட்கள் அவர்கள் மறித்து அப்படியே போகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதே போல அவர்கள் ஆலயத்துக்கு வாங்கணும்னு சொல்லி சொன்னாலும் இந்த நாட்களில் சொல்லுவார்கள், அண்ணா குறைக்காதீங்க, ஏனென்றால் நாங்கள் பின்னேறம் எனக்கு வேலை இருக்கிறபடினால் நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நின்று போறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு போகவிட்டால் அங்கே ஊர்ல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள், நெருக்குவார்கள், பணத்தை கொண்டு வா பணத்தை கொண்டு. ஆனால் அவர்களுக்கு இவர்களுடைய பாடுகளோ இவர்களுடைய காரியங்களோ இந்த நாட்களில் தெரியாது. ஒரு சில இந்த நாட்களை இங்க மறுத்த வழியிலே அங்கே அந்த அதாவது இந்த இங்க அதாவது இந்த கெமைன்னு சொல்லி சொல்லுவோம் ராத் ஹவுஸ் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னா முனிசிபல், அவர்கள் மூலமா இந்த நாட்களில் ஜனங்கள் அங்கே என்ன செய்ய அந்த நாட்கள்லேயே பெற்றோர்களே அந்த அதாவது அவர்களுக்கு சௌரங்கள் அப்படி இல்லாதவர்கள் பெற்றோர்களை வரவழைத்து அந்த அந்த ஈமக்கிரியங்களை இந்த நாட்கள் இங்கே செய்த இந்த நாட்களை பார்க்கக்கூடிய இப்பொழுது இல்லாம் அந்த நாட்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் மறித்து விட்டார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப மீதியான காரியங்களை இந்த நாட்களை கொடுத்து இந்த நாட்களை செயல்படுத்தி இந்த நாட்களை அனுப்ப சரியான கவலையோடு இந்த நாட்களை அந்த காரியத்தை அவர்கள் முடித்து விட்டு சொல்லி போவார்கள். அவர் சொல்லுவார்கள், இந்த நாட்கள் என்னுடைய மகன் அங்கே இருந்திருந்தான் அப்படியே என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்திருப்பானே, இப்படியே வந்து இந்த நாட்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்களை வேலை செய்து கடைசியா இளம் வயதுல பாருங்கள், ஒரு தகப்பன் ஒரு இள வயது மகனை வாலிப வயது மகனை இந்த நாட்களை பாருங்கள் அந்த ஈமக்கிரிகள் செய்யறன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒரு கொடூரமான காரியமாகவும் கொடூரமான இதுவுமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதே விதமாகத்தான் இந்த ஜனங்கள் இந்த நாட்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார். இப்ப அது அந்த நாட்கள்ல இருந்தே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த காரியங்கள் இந்த நாட்கள்ல இருந்தது. ஆனாலும் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால், இந்த யாத்ரா புஸ்தகத்துல நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்கள்ல தெளிவாக இந்த நாட்கள்ல சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல இந்த அடிமைத்தனத்தை குறித்து இந்த நாட்கள்ல யாத்ரா புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வேதம் மறுபடியும் இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், 7-8 மறுபடியும் வாசிக்கிறேன். உங்களுக்கு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாக இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு பாருங்கள். அந்த இதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே பார்க்கிற வேளையிலே இங்கே ஆபிரகாம் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்குடைய மகன் இந்த நாட்களை பார்க்கிற யாக்கோபு ஈசான்னு சொல்லி இந்த நாட்களை வருகிறது. அப்ப அப்படியாண்டு பார்க்கிற வழியில பாருங்கள், அந்த சொல்லப்பட்ட காரியம் என்றா பை ஜெனரேஷன் பை ஜெனரேஷன், அதாவது சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை கொடுத்த தேவன் இந்த நாட்களை பாருங்கள், யாக்கோபு அங்கே பார்க்கிற வழியிலே வனாந்தரத்தில் இருக்கிற வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார். அறிமுகமாகிற அருமையான கத்திரவர்களே, அப்ப யாக்கோவுக்கு இந்த நாட்கள் அந்த இடத்துல சொல்லுகிற வழியில்தான் ஓ இதனுடைய தகப்பனாருடைய தேவன் என்று சொல்லி அந்த காரியம் தெரிகிறதா இருக்கு. அருமையான கத்தோடு நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், உன்னோடு இருந்து நான் உன்னோடு நான் அந்த நாட்களை உருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகளை, அப்ப இப்படியாக அந்த நாட்கள்ல தேவன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அங்கே பாருங்கள், இந்த யாத்ராம புஸ்தகத்திலே வருகிற வேளையிலே அதை மறுபடியுமாய் அந்த சந்ததிக்கு இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கத்தரண்டு அவர்களுக்கு சொல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய மனுஷன் மூலமா இந்த நாட்கள் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுறதை பார்க்கிறோம். இப்ப எகிப்து தேசத்திற்கு வந்தது முதலாக யார் என்று பார்க்கிற வேளையிலே யோசேப்பு எப்படியாக வந்தார்டா, அடிமையாகத்தான் வந்தார் யோசேப்பு, அப்படியாக ராஜாவாக வரையில் நேர்மையான கத்தோடு. ஆனாலும் கத்தர் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனதனுடைய மிகவும் அங்கே முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே யோசேப்பை கொண்டு போய் அங்கே நிராக்களை சிறையிலே வைக்க வேண்டும் என்பதற்காக கத்தர் கொண்டு போகவில்லை. ரொம்ப கவனமாய் கேளுங்கள். இப்ப யோசேப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு இந்த நாட்களை கொண்டு போகாமல் இந்த நாட்களை இருப்பு அறுப்பார்களா இருந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய அந்த கோத்திரங்கள் அந்த 12 கோத்திரங்களும் அந்த பஞ்சத்திலே இந்த நாட்கள் என்ன செய்திருப்பார்கள், மறித்திருப்பார்கள். யோசேப்பு பொயிலாட்டி ஐயா என்னென்ன அவர்கள் ஆகாரத்துக்கு தண்ணுவார்கள், எதிர வழி இருக்க வேண்டும். அப்ப அதனாலதான் தேவன் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி யோசேப்பை இந்த நாட்களில் ஒரு தூதனாக முன்னே அங்கே இவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக எகிப்து தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். கொண்டு போற குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் யோசேப்பு இந்த நாட்களில் அங்கே சிறையிலே வாசமா இருக்கிறதை அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையில் கடைசியாக அந்த நேரங்கள் வருகிற வேளையிலே ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்து அங்கே எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதிபதியாக அந்த நாட்களிலே வைத்து அவரிடத்திலே எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கும்படியாக அந்த நாட்களிலே பார்வோனுடைய இருதயத்திலே ஏவுகிற வேளையிலே பார்வோன் அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அதுக்கு பின்பாகத்தான் இந்த சந்தேகம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர்கள் அந்த இடத்திற்கு போகாமல் இருந்தால் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற முடியாது. கத்தரும் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு காரியத்தை யோசிக்காம செய்ய மாட்டார், எல்லாம் ஞானமாகத்தான் அவர் செய்வார், அவர் சரியாக அக்குரேட்டா தான் செய்வார். அருமையான கத்தோட பிள்ளைகள், இப்ப நீங்க வேதத்துல பாருங்க, இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வாக்கு தத்தம் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கு. இப்ப நீங்க இந்த வேத அடிப்படையில நீங்க பாருங்க, யா என்ன புத்தம்னு சொன்னால் எசேக்கியேல் புத்தகத்துல பாருங்க, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அவர்களை மறுபடியுமாய் நான் என் ஜனத்தை கூட்டி சேர்ப்பேன், சொன்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு தான் ஐயா. அப்ப இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடம் சொன்னா இஸ்ரவேல் தேசம் தான். கானான் தேசம், கானான் அதாவது நாக்களே கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் அந்த அவர்களை கொண்டு வர பாருங்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் தேசமே இந்த நாட்களை மேப்பிலேயே எடுத்துட்டாங்க. எல்லாம் அணிஞ்சு இந்த அரபியர்கள் என்ன செய்து விட்டார்கள், எல்லாம் இருந்து இனி அவங்கள் வரவே வாடாத, அவங்களுடைய காரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இந்த நாட்கள்லயே அவங்க அந்த ஆட்சியை அப்படியே பிடிச்சிருந்தாங்க. அப்ப பெரிய அந்த நாட்கள்ல பெரிய பலஸ்தீனா பெரிய தேசமாக அந்த நாட்கள் இருந்தாரு கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த தேசத்தை மறுபடியுமா இந்த நாட்கள்லயே அங்கே அவர்களுக்கு கொடுக்குற யாருக்கு, இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு சிறிய இடத்தை தான் கொடுக்குறாரு. பலஸ்தீனா பெரிய தேசம் ஐயா, மிகுதி போதிய பெரிய தேசத்தை வங்கலேஷன் அராபியர் இந்த நாட்களே அங்க எடுத்துக்கொண்டாங்க. ஆனா எடுத்துக்கொண்டது பத்தால பாருங்க, அவங்க மறுபடியும் அவங்க அந்த சுதந்திரத்தை பெற்று அவங்க கொடிய நாட்டி ஆறாவது நாளுக்குள்ள திரும்ப சண்டைக்கு வராங்க. யோசிச்சு பாருங்க எப்படி காரியம் முடியும். ஏனென்றால் இந்த ஜனத்தை அழித்து விடணும், ஆனால் கத்தர் அதை விட மாட்டார் அருமையான கத்தோட பிள்ளைகள். ஏன்னா கத்தோடைய திட்டம் வேறு. ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்தார் அந்த தேசத்தை, கொடுத்தார், அதைத்தான் பார்க்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் தேசம் அங்கே கொடுக்கப்பட்டதாக இருந்தது, அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அதை சுத்தி தான் இருந்தார்கள். இன்றைய பாருங்கள், இந்த ஜனங்கள் மறுபடியும் அங்கே சிதறடிக்கப்பட்டு, பஞ்சகாலத்துக்கு சிதறடிக்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போய் மறுபடியும் இந்த நாட்களை அவர்கள் அந்த தேசத்தை மீட்கும்படியாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இவங்க ஏதோ அந்த அரபியர்கள் இந்த நாட்களை காரியங்களை செய்த நாட்களே செயல்பட்டார்கள், ஆனா முடிவிலே ஒன்றுமே சரிவரில்லை. இன்றைய பாருங்க, பலஸ்தீன தேசம் எல்லாம் இல்லை, அப்படியே இல்லாம போய்விட்டது. ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்தர் வாக்கு தத்தம் பண்ணி ஒரு ஒரு காரியத்தை செய்வாரா இருந்தால், கத்தர் உதாரணமா கத்தர் உன்னோட இருப்பாரா இருந்தால், உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது. என்ன பில்லி சூனி கட்டுங்கள் வரட்டும், எப்படி கரட்டும்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்ன 23:23 எடுத்து வாய்ச்சி பாருங்கள், யாக்கோவுக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லி அருமையான கத்துடைய. அப்படியான சொன்னால் நாங்கள் யாருடைய சந்ததிகள், ஆபிரகாம் இசாக்கு யாக்கோவினுடைய சந்ததிகளாக இருக்கிறபடினால் எங்களுக்கு எந்த விதமான மந்திரங்களும் இந்த நாட்களில் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்பதை தான் இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய உள்ளவர்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற வேளையிலே, ஐயோ எனக்கேன் இந்த வேதனை, எனக்கேன் இந்த காரியம், எனக்கேன் இப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நாங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, உனக்காக யுத்தம் செய்வார் என்பதை அறிந்திருக்கவேன். நான் ஒவ்வொருவரும் சொல்ல வேணும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார், என்னுடைய குடும்பத்துக்காக யுத்தம் செய்வார் அருமையான கத்திரவர்களே. இப்படியாக சொல்லுவோமா இருந்தால் ஆண்டவர் பார்ப்பார், என்னடா அவன் என்ன என்ன வச்சு என்ன என்ன குறிச்சு நாட்கள் இப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் கட்டாயம் நான் அவனுக்காண்டு யுத்தம் செய்ய வேணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிப்பார் அருமையான கத்திரவர்களே. வாக்கு தத்தத்தை பக்கத்தில் எழுதி போட்டு பக்கத்துல வச்சு போட்டு பார்த்து கொண்டிருந்தா வாக்கு தத்தம் செயல்படாது. வாக்கு தத்தத்தை வாசிங்க ஐயா, வாக்கு தத்தத்தை தியானிங்க ஐயா. அப்ப வாக்கு தத்தத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே இந்த வேதாபத்தில் எழுதப்பட்ட அவ்வளவு வாக்குத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு இந்த நாட்களை நாங்கள் வாசித்துக் கொண்டிருப்போமா இருந்தால் அந்த வாக்குத்தத்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன் அருமையான கத்தோடைய, ஒரு சகோதரி இந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக நடந்தது, கேன்சர் வியாதியினால் இந்த நாட்களை பாதிக்கப்பட்டிருந்தார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. டாக்டர் சொன்னார்கள், இந்த நாட்களே நீ மறிக்க போறா, இந்த நாட்களே இதெல்லாம் அந்த ஸ்டேஜ் கூடிட்டு, அதனாலே நீ இந்த நாட்கள் என்ன செய்ய போறாய், மறிக்க போறாய், அதனாலே நீ வீட்டே போன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லியாச்சு அருமையான கத்தோடைய பிள்ளைகள். அப்படியே சொல்ல வேலையிலே அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த சகோதரி வீட்டை போயிருந்தார்கள். வீட்டை போயிருந்தால் ஏதோ ஒரு விதமாக அந்த நாட்களே அவர்களுடைய கையிலே வேதாகமம் கிடைத்தது. இந்த வேதாகமத்தை எடுத்தவர்கள் வாசித்து கொண்டு போகிற வேலையிலே அந்த அவர்கள் அந்த ஏசாய தீர்க்கதரிசின் புஸ்தகம் இப்படியான புஸ்தகங்கள் எடுத்து வாசிக்கிற வேலையில வாக்கு தத்தங்கள் இருந்தது. இந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கிற வேலையிலே அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு மனதில் ஒரு தீர்மானம் வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. என்னையா இந்த வாக்குத்தத்தை இப்படியாக சொல்லுகிறது, இந்த வேதத்தில் இப்படியா எழுதி வைத்திருக்கிறார்களே, அப்படியானா இதுல ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்ன்னு சொன்னால் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த வாக்குத்தத்தை அணுகுனோம். இந்த நாட்களில் என்ன செய்வார் சொன்னா பாடமாகி கொண்டே வருவார், அப்படியே வாசித்து கொண்டே வருவார். அப்படியே வாசித்து கொண்டு இந்த நாட்களை வருகிற வேளையிலே டாக்டர் அங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவங்க எப்ப சாவான்னு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் 1 மாசம் 2 மாசமா போயிட்டு மறுபடியும் இந்த நாட்களை போயிருக்க செக்கிங்க்கு போன இடத்துல அங்க பாக்குற வழியில அருமையான கத்தோட பிள்ளைகளே டாக்டருக்கு ஒரு ஆச்சரியம் போயிட்டுது. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அந்த டாக்டரை செக் பண்ணி பார்த்த இடத்துல இந்த கேன்சருக்குரிய அறிகுறியோ அந்த சரீரத்திலே எள்ளளவும் இல்லை. அருமையான கர்த்தருக்குள்ளே ஒரு மாசம் ரெண்டு மாதத்துக்குள்ள காரியம் நடந்திருக்கு பாருங்க, என்ன மிரக்கல். கேட்டாங்க அவங்க டாக்டர் கேட்டாங்க, நீ வேற டாக்டர்கிட்ட போனீங்களா, ஸ்பெஷலா டாக்டர்கிட்ட போனீங்களான்னு, இல்லையே நான் உள்ளத்திலே போகல. என்ன செய்தி கண்டு கேட்டா அவள் சொன்னார்கள், நான் வேதத்தில இருந்து அந்த வாக்கு தத்தங்களை இந்த நாட்களே அனுதினம் தியானித்து கொண்டு வந்தேன், அதை பாடமாக்கி கொண்டு வந்தேன். இந்த நாட்களே எனக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு என்னுடைய ஒரு ஒரு சந்தோஷம் இந்த நாட்களே, ஒரு மகிழ்ச்சியுமா இருந்ததுன்னு சொல்லி நான் விடாமல் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொன்னார். அருமையான கத்திரப்பிள்ளைகளே, சாகுறபடியாக சாக போறாய் என்று சொல்லி கணக்கு கொடுத்த அந்த டாக்டர் திகச்சு போய் இந்த நாட்கள் என்று பாருங்கள், ஒரு மருந்து இல்லை, ஒரு மாத்திரை இல்லை. அருமையான கத்திரப்பிள்ளைகள், ஏனென்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், மருந்து மாத்திரையை விட வேதம் ஒரு மிகப்பெரிய மருந்து. அதன் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ ஆம் தி டாக்டர் சொல்லுகிறார். எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதியும் எனக்கு வரப்பண்ண, எகிப்து தேசத்தில் இந்த வியாதிகள் அருமையான கர்த்தர்களே பயங்கரமான வியாதிகள், அந்த வியாதிகள் இந்த நாட்களே இன்றும் இன்று வரைக்கும் ஒரு சில வியாதிகள் இந்த உலகத்திலே வரவில்லை. அதைத்தான் இங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை 39 அடி அடித்தார்ன்னு பார்க்கிறோம். அந்த 39 அடியும் ஒவ்வொரு வருத்தத்துக்குரிய ஒவ்வொரு நோய்களுக்குரிய அடிகளாக அந்த நாட்களில் இருக்கிறது. இந்த 39 அதாவது நோய்களும் இந்த பூமியில இன்னும் வரவில்லை. இப்ப பார்க்க போனா ஒரு 10-15 நோய்களாம் இந்த நாட்களை வந்திருக்கிற ஒழிய மற்றும்படி அந்த கொடுமையான வருத்தங்கள் இந்த நாட்களை வரவில்லை. அருமையான கத்தல் அதைத்தான் பார்க்க வேண்டும். இப்ப நாங்க நிற்கிறோம் கொரோனா இபுல்லா கிரங்கை, அதாவது நீ வைத்தாலடி இப்படியான காரியங்களை வச்சுட்டு ஓ இதான் கொடிய நோய் என்று நாங்கள் நிற்கிறோம். அருமையான அது இல்லை, கொடிய நோய், கொடிய நோய் என்று சொல்லி சொன்னால் பயங்கரமான நோய்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளை அது நினைச்சு பார்க்கவே முடியாது. எல்லாவற்றையும் என் ரட்சகரும் என் மீட்பருமா இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் இந்த நாட்களிலே வேண்டிக் கொண்டார். ஏன் சொல்லி சொன்னால், அருமையான கத்தோட பிள்ளைகளே, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய கரத்தின் கிரியைகள் என்ன, அதாவது என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நோயினாலே வேதனைப்படக்கூடாது என்பது ஆண்டவுடைய சித்தமும் ஆண்டவுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் சுகமாய் இருக்கும்படியாக, நானும் நீங்களும் சுகமாய் இருக்கும்படியாக, நானும் நீங்களும் இந்த நாட்களை பலனாய் இருக்கும்படியாக, என் ரட்சகரும் என் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவர் இந்த நாட்களே கோர சிலுவே இந்த நாட்களிலே சுமந்து கொண்டு இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அந்த எருசலேம் வீதியிலே இந்த நாட்களை நடந்து சென்றார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு புறம்பே கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அவரை சிலுவ மரத்திலே தொங்க வைத்தார்களாம் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தோலிக்கர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன வருத்தம் வந்தோம்னு சொல்றோம், ஐயோ இவர் பயங்கரமான வருத்தம், டாக்டர் சொல்லிட்டார், ஏ இவர் மறிக்க போறான்னு சொல்லிட்டார், அதனால இது அந்த வருத்தம். இந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறபடி அந்த 39 அடிகளுக்குள்ளே அடங்குதே ஒழிய, ஆனால் இந்த நாட்களே 39 அடிகள், 39 விதமான அந்த நோய்கள், அந்த நோய்கள் இந்த நாட்களில் இன்னும் இந்த நாட்கள் இந்த பூமியில, ஆனால் கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் செயற்படும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதனால் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை அந்த ஜனங்களுக்கு நினைவு கூட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த யாத்ரா 6 அதிகாரத்திலே, நான் உங்கள் தேவனாயிருக்கிறேன், அது மட்டுமல்ல, நான் ஆபிரகாம் யாக்கோபு ஈசோக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லன்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லி விடுறேன், தன்னுடைய பிள்ளையாட்ட தன்னுடைய தாசிட்ட சொல்லி விடுற அப்படின்னு சொன்னால், நான் கத்தரன்னு போய் சொல்லப்பா அவர்களுக்கு அப்படின்னா அந்த பாரு எப்படி காரியம். ஏனென்றால் அந்த ஜனங்களிடத்திலே போய் அங்க பாருங்கள், மோசே கேட்கிறார் ஆண்டிடத்தில், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உங்களை பற்றி நான் எப்படி சொல்றது ஆண்டவரே என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான கத்தர்கள், வேறு ஒன்றுமே இல்லை, புதிய நாமம் இல்லை. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப அப்படியான அந்த நாமம் அந்த இடத்துல வருகிறதே அங்கே காண்கிறோம். அருமையான அப்ப பாருங்க, ஒவ்வொரு இடத்திலே பாருங்கள், ஒவ்வொரு நாமங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. யெகோவா ஜாயிர், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, எல்ஷடா, ஏலோஹிம், எல்ரோஹி, இந்த நாட்களில் இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவருக்கு ஒரு பெயரை இந்த நாட்களில் அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்கள், அப்படி பேதம் சொல்லுகிறது, 1000 நாமங்களை கொண்டவர்தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போறார். பாருங்கள், இதுதானையே அந்த அடிமைத்தனம் என்று சொல்லுகிற காரியம். அப்ப அடிமைத்தனத்துக்குள்ளே வேலை செய்கிற வழியிலே மனமடி வறுமையா. இன்னைக்கு பாருங்க, கூலி வேலை செய்யறவங்களை பாருங்க, இன்னைக்கு நீங்க இலங்கை இந்தியா தேசத்துல பாருங்க, அந்த கூலி வேலை செய்யற ஆக்கள் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுற காரியங்கள், கட்டிட வேலைகள் செய்கிற வேணும்னால் மண் அள்ளி தோல்ல சுமந்து கொண்டு போவாங்க, அந்த தோலெல்லாம் முறைச்சு போயிடும். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சின்ன வயசுல இருக்கிற வழியில பாக்குற வழியிலே அவர்கள் அந்த முடிஞ்சோடனே பாருங்கள், வேலை முடிஞ்சோடனே என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா விட்டவும் மாட்டாங்க, நேரே அங்க போவாங்க. அப்படின்னா பார் வழிய கல்லு குடிக்கிற இடங்களுக்கு போவாங்க, கல்லு பொட்டுக்கள் சொல்லுவாங்க, அப்படி அந்த இடங்களுக்குல போயிட்டு அற்கோல குடிச்சிருந்த நாட்கள் என்ன செய்வாங்க, அந்த உடம்புக்கு அந்த வேதனை தெரியாதபடி அதற்கு பின்பாக விழுந்து காணுங்க விழுந்து ஒழும்பி ஒரு மாதிரி 8-9 மணிக்கு வீட்டை வச்சிருவேன். அருமையான கத்தோட பிள்ளை சேர்ந்து கிடக்கிற மிச்ச காசை மனைவியார்ட்ட கொடுப்பாரு, அல்லது சில வழியில் அந்த காசை முடிய முடிய கொடுத்தா மனைவியார் பார்த்து கொண்டிருப்பார் சாப்பாடு சாமான்கள் வேண்டிய காரியங்களுக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை தான் அந்த காரியங்கள், அது கட்டிட வேலை செய்கிறவர்கள் அருமையான கத்துடைப்புகளே. ஏன்னு சொல்லி சொன்னா கூலி ஆட்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன சொன்னா அவர் கூலிக்கு பேர் செய்கிறபடினால் அப்படிப்பட்டவருடைய நிலைப்பாடு இந்த நாட்களிலே மோசமான நிலைமை. அதே விதமாகத்தான் இங்கு இவர்களுக்கு இருக்கிறது. மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடுக்காமல் போனார். அப்ப அவர்களுக்கு அங்கே எப்பொழுதும் அந்த மனமடிவு இருக்கும். ஏனப்பா அந்த ஒரு நேரம் நான் வேலை செய்யாட்டி சாப்பாடு இல்லையே என்று பிள்ளைகள் சாப்பிடாதே நான் சாப்பிட இல்லாதே என்ற ஒரு கவலை இந்த நாட்களே இருக்கும். ஆனாலும் சர்வத்தினால் அது காரியத்தை செய்கிற வழியிலே சர்வத்தில் ஒரு பயங்கரமான வேதனைகள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்க, இந்த நாட்களிலே பின்பு கத்தர் மோசியை நோக்கி, நீர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடத்திலே போய் பின்பு கத்தர் மோசியை நோக்கி எகிப்து பார்வனிடத்திலே போய் அவன் தன் தேசத்திலே இருந்து இஸ்ரவேல் புத்திரையை போக விடும்படி அவனிடத்திலே பேசு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை அப்ப கத்தர் சொல்லுகிற, நீ போய் நீ காணுமப்பா என்னுடைய ஜனங்களை உங்கள் அடிமைப்படுத்தினதையும் நெருக்கினதையும் இந்த ஜனங்களுக்கு மனமடிவை கொடுத்ததையும் கொடுமையான மேலே கொடுத்தன் காணும் போய் சொல்லு அந்த ஜனங்களை விடும்படியாக சொல்லணும் சொல்லி சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு புதிய ஒரு மீட்பு இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அது ஒரு ஷெடோவாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம், நிழலாக அந்த நாட்களை இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அந்த மீட்பை குறித்து பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யாத்ராமும் 6 அதிகாரம் இந்த நாட்களில் 7வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களிலே அங்கே 26வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே ஆராதனையின் இந்த கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருக்கு உடைய பஸ்கா பலியும், அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை இந்த நாட்களை தப்ப பண்ணின போது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர் அங்க புத்திரனுடைய வீடுகளை கடந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் சொல்லி பாருங்கள். கடைசியாக இந்த நாட்களில் என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால், இந்த அடிமைத்தனத்தினுடைய காரியத்தை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? சந்ததிக்கு வெளிப்படுத்துகிறார். என கத்துடைய இப்ப பாருங்கள், இந்த எகிப்து தேசத்திலே இருந்து அவர்கள் விடுதலை ஆகப்பட்டு வனாந்திரத்துக்கு போறாங்க. வனாந்திரத்துக்குள்ளே போயிருக்கலே பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எத்தனையோ பேர் மடிஞ்சிட்டாங்க பாருங்கள். அப்படி இருந்து கூட அவருடைய பிள்ளைகள் இருக்கிற வழியில் அவர்களுக்கு சில காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதைத்தான் அங்கே சொல்லப்படுவது பாருங்கள். அப்ப எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே கர்த்தர் உங்களுக்கு தான் சொன்னபடியே கொடுக்க போகும் தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை இந்த நாட்களிலே கை கொள்ள கடவீர்களாக என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக இந்த நாட்களில் கை கொள்ள கடவீர்கள். அப்படியானால் பாருங்கள், உன்னுடைய சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததிகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும் என்பதை அங்கே தேவன் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எகிப்தில் எப்படியாக அடிமைப்பட்டிருந்தீர்கள், எகிப்தியர்கள் உங்களை எப்படியாக இந்த நாட்களை ஒடுக்கினார்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் சில சில காரியங்களின் நிமித்தம் இந்த நாட்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் தள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே எப்படின்னு சொன்னால் ஒரு மீட்பின் காரியமாக மீட்பின் நாளாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் பலியிடும் முறையின்படியாக மிருகங்களின் இரத்தம் பாவத்துக்கு பரிகாரமாக கொடுக்கப்பட்ட அங்கே விலக்கிரயமாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய லேவியராகும் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்கள் லேவியராகும் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, லேவியரா 9வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஆரோன் பலிபீட தண்டையிலே சேர்ந்து தன் பாவ நிவிற்த்தி பாவ நிவாரண பலியாகிய கன்று குட்டியை இந்த நாட்களிலே கொன்றான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆரோனின் குமாரர்கள் அதன் இரத்தத்தை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்திலேயே தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேலே பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப இது இந்த பாவ நிவாரண பலியை குறித்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அப்ப இந்த விடுதலையாக்கப்பட்டு இவர்கள் வனாந்தரத்திலே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை அவர்களுக்கு இந்த நாட்களை செய்யும்படியாக இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் பார்க்கக்கூடிய பாருங்கள், மிருகங்களுடைய ரத்தம் ஏனென்று சொல்லி சொன்னால் சொல்லப்படுகிறது, பாவத்தினுடைய பரிகாரமாக கொடுக்கப்படுகிற விலைக்கிரயமாய் நாட்களே இருக்கிறது. இப்ப நேற்றைய நாட்களிலே முந்த நாளே பார்த்தோம், இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து பார்க்கிற வழியிலே ஆண்டவர் ஒரு விலைக்கிரயம், அதாவது நாட்களிலே எப்படி என்றால் ஒரு பெறுமதி எப்படி பார்ப்போமா இருந்தால், அந்த இரத்தத்திற்கு ஆண்டவருடைய இரத்தத்திற்கு நாங்கள் காசை கொடுத்து இந்த நாட்களை வேண்ட முடியாது. அப்படியாக எல்லாவற்றுக்கும் மேலான அந்த நாட்கள் அந்த ரத்தம் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே அந்த மிருகத்தினுடைய ரத்தம் இந்த நாட்களிலே அதே ஒரு விலைக்கிரயமாக கொடுத்ததாக அந்த நாட்களை அங்கே பலியாக கொடுத்தது என்பதை குறித்து இந்த நாட்களை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே பலியாக மிருகங்களின் ரத்தத்தை கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே பலியாக அந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த நாட்களை கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதை குறித்த சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாவ பரிகார நாள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய, அப்ப இந்த பாவ பரிகார நாளிலே இந்த நாட்களே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே பாருங்கள், இந்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இப்படியான காரியத்து நிமித்தம் தான் இங்க இரண்டாவது பகுதிக்குள்ள இந்த நாட்களை வருகிற வழியிலே நீதிமான்கள் ஆகிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினாலே இந்த நாட்களே ஞானஸ்தானம் பெறுகிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது அங்கே எப்படி என்றால், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், மறுபடியுமா இந்த நாட்களே வேலை வருகிறோம். அப்ப மறுபடியும் மேல வருகிற வழியிலே அவரோடு கூட அடக்கம் பண்ணுகிற வழியிலே ஆண்டவர் சேர்ந்து நம்மோட வந்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் ஏற்றுக் கொள்கிறார். இது தண்ணிக்கு நடக்கிற சம்பவம் ஐயா, அப்படியே அடக்கம் பண்ண போறோம் தண்ணிகளை அப்படியே போய் அப்படியே இந்த நாட்களை வந்து நாட்களை விழுகிற வழியிலே ஒரு புதிய சிருஷ்டியாக அந்த நாட்களை என்ன செய்கிறோம், மறுபடியுமா இந்த நாட்களை நாங்கள் வெளியால வருகிறோம். வெளியால வருகிற வழியிலே பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருந்த நாட்களை இருக்கிறார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் தேவனுடைய குமார். ஆனாலும் அந்த சம்பவத்தை ஏன் செய்தார்னா, யோவான் யோர்தான் நதியில பாருங்கள், யோவான் ஞானம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போற அவர் சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி ஆனால் இந்த நாட்கள் உலகின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவர் சொல்லுகிற வேளையிலே அவர் என்னத்துக்காக அந்த நாட்களை வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், ஏற்கனவே அங்க சொல்லப்பட்டு போய்விட்டதே ரத்தத்தின் அவர் ரத்தம் உலகின் பாவங்கள் தேவ ஆட்டுக்குட்டி சுமந்து தீர்க்கிறார் என்று சொல்லி. அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிறார், நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுப்பான்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் உங்களால உங்களுடைய கரத்தினால நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார் ஆண்டு சரி அந்த நாட்கள் அப்படி அல்ல, முதலாவது நீ உன்னுடைய வேலையை செய், இந்த நாட்களை நீதியை நிறைவேற்றுவா, அப்படி காரியத்தை செய்ய என்று சொன்ன வழியிலே அப்படியே ஆண்டவரை இந்த நாட்களில் என்ன செய்கிறார், யோவான் ஸ்நானன் தண்ணீருக்குள்ளே அமுக்கி அவரை அப்படி வெளியிலே கொண்டு வருகிற வழியிலே பரிசுத்தாவியை காத்து கொண்டிருக்கிறார். வானத்தில் இந்த சத்தம் இந்த நாட்களில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன வழியிலே பரிசுத்தாவியான புறாவ போல் இந்த நாட்களில் அவர் மேலே அமருகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக தான் நாங்கள் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற காரியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே முக்கியமான காரியம். ஞானஸ்தானத்தில் ரெண்டு ஞானஸ்தானம் இருக்குது, ரோமன் கத்தோலிக்கில் செய்யப்படுகிற என்ன என்னென்றால் அது சும்மா சாதாரண ஞானஸ்தானம், தலையில தண்ணியை தெளிச்சு போட்டு போகிறோம், சின்ன பிள்ளையை கூட்டிக்கணும் வந்து தலையில தண்ணியை தெளிச்சு போட்டு போகிறோம், அங்கே முக்குறவும் இல்லை ஆண்டவரோடு இந்த நாட்களை ஐக்கியப்படுறவும் இல்லை, அது ஒரு சடங்காச்சாரமாக இந்த நாட்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த நான் ஞானஸ்தான் அதாவது நான் ஞானஸ்தானம் என்று சொல்லுகிற காரியம், ஒரு மனுஷன் கொஞ்சம் வயசுக்கு வர வேண்டும், அப்படியானால் தன்னுடைய சொந்த அறிவை இந்த நாட்களை சிந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ குழந்தைக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, அடுத்த நிமிஷம் போய் டொவியை சாப்பிடும் அதை செய்யும் இதை செய்யும் அதே காரியம் இதை செய்யும் ஏதாவது ஒரு காரியம் தாயோ தப்போ தர்க்கம் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் விளங்குறது இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வயது தாண்டி இந்த நாட்களை வருகிற வழியிலே அவர் இந்த நாட்கள் ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருக்கிற வழியிலே அவர் ஞானஸ்தானம் படுகிற வழியிலேயோ நான் தப்பான வழியிலே போகிறேன், நான் செய்கிறது தவறுன்னு சொல்லி உணர்த்துகிற விதமாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்போ பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நாட்களை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய சிருஷ்டியாக எழும்புகிற வழியிலே மிகுதி காரியம் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் நடத்துகிற இல்லை பரிசுத்தாவியானவர் அவரை முடிவு பரியந்தம் இந்த நாட்களை நடத்தி கொண்டிருப்பார் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் இரண்டாவது படியில் இந்த நாட்களை பார்க்கிறோம், நீதிமான்கள் ஆகிறது. அப்ப நீதிமான்களாக மாற்றுதல் என்பது இந்த நாட்களை எப்படியாக சொன்னால், தேவனுடைய பார்வையிலே இந்த நாட்களே நீதிமானா இருக்கிறது என்பதை அங்கே குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப தேவனுடைய பார்வையிலே நீ எப்படியாக இருக்கிறாய் என்பதைத்தான் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஒரு சிலருக்கு இந்த நாட்களை தெரியாது, எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரி இருக்கிறோம் சொல்லி. முதலாவது இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் பார்க்கிறான் சொல்லி, இன்றைக்கு நாங்கள் சபையில வந்து அப்படி இப்படி போய் காரியங்களை செய்து கொள்ள, ஏன்னா சபையிலே என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற விசுவாசிகள் என்ன பார்த்து, நான் ஒரு நீதிமான் என்று அங்கு அறிஞ்சு கொள்ளவனும், அருமையான நான் ஒரு பரிசுத்தவான் என்று அறிஞ்சு கொள்ளவனும். அப்படி சபையில போய் ஆக்டிங் நடக்கும். சபையில சபையில இருக்கே கதைக்க மாட்டாங்க, சபையில இருக்க அமைதியா இருக்கு. பிரைஸ் லோட் பாஸ்டர் ஐயா சொன்னா பிரைஸ் லோட் சத்தம் பெறாது வெளியாது. ஆனா அவர் கொண்டு வந்து வெளியில விட்டு விட்டா பார்க்கணும். நான் சரத்தையும் தூக்கி கட்டி கொண்டு இந்த நாட்களை வாக்குவாதங்களும் சண்டையும் இந்த அப்படியான காரியங்களும் தான் அந்த நாட்களை இருக்கும். காணி சண்டையும் அந்த காரியங்களும் தான் அந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோட அப்ப நான் ஏழைகளை சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அது பரிசுத்தத்துக்குரிய வழி அல்ல. இன்றைக்கு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அங்கே முதலாவது நம்முடைய சுவாபம் மாற வேண்டும் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இந்த நீதிமான்களாக மாற்றப்படுவதை குறித்து ரோமர் 2 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 13வது வசனம் சொல்லுகிறது இப்படி என்றால் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்ப ஒரு மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த நியாய பிரமாணத்தை கேட்டுட்டு அப்படியே அந்த நாட்களை விட்டு போனான்னு சொல்லி சொன்னால் அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் இல்ல. அப்ப நியாய பிரமாணத்தை அவன் வாசித்தான்னு சொன்னால், அந்த நியாய பிரமாணத்தை கேட்டான்னு சொன்னால் அதன்படி செய்ய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுறேன், ஒரு சகோதரனுக்கு சொல்லுறேன், இந்த நாட்களே பிரதர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் 1,00,000 ரூபா தாரணும்னு சொல்லி சொல்லுறேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளுக்கு சொல்லியாச்சு. எங்க வச்சு சொல்லுகிறேன், ஒரு மேடையில சொல்லுகிறேன். 2 மேடையில் 4 சனம் நிற்கிறார்கள், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெருமைக்கு அப்போ 4 சனம் பார்த்து சொல்லுவாங்க, என்னையா இந்த சகோதரர் இங்கிருந்து வந்தார் இந்த நாட்களே, 1,00,000 ரூபா தாரணும், 1,00,000 டாலர் தாரணும் சொல்லிவிட்டு இந்த நாட்களே போயிருக்கிறாரு, வாழ் பெரிய ஐஸ்வர்யம் போல சொல்லி இந்த நாட்கள் சொல்லி பொழுது கழிச்சு கொண்டிருப்பார்கள். சத்தம் எல்லாம் கேட்குவேன் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன்னா கொடுக்கல என்பதுதான் முக்கியமான காரியம். சொல்லிவிட்டு போகலாம், ஆனா சொல்லிவிட்டு போற வேளையிலே நான் அங்கே தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா சொல்லுறேன், ஆனால் அதன்படி சொன்னபடி இந்த நாட்களை செய்கிறவன் தான் இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறான், நீதிமான்களாக்கப்படுகிறான். அப்போ ஒரு காரியத்தை செய்கிற வேளையிலே எந்த காரியமா இருந்தாலும் ஒரு களவெடுத்தார் நாட்களில் ஒருவன் களவும் கையுமா பிடிவிட்டால், அவன் எனக்கு நண்பனா இருந்தால் உறவினராக இருந்தால், சீச்சி அவனை விட்டுருங்கப்பா அவன் எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லி சொல்றது தவறான காரியம். அவன் எடுக்கிறத நாங்கள் கண்டம் என்று சொல்லி சொன்னால் அதை உண்மையாக கொண்டு வந்து ஒப்புவிச்சு இந்த நாட்களிலே இவன் செய்த தவறுதான் என்று சொல்லுகிறதான். இதைத்தான் கத்திருந்த நாட்களை பார்க்கிறார் என கத்துரை. அப்ப எந்த காரியத்தை நாங்கள் சொன்னாலும் அதை இந்த நாட்களில் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நடக்கிற அநியாயங்கள் காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்காக நாங்கள் சார்ந்து கதைக்க கூடாது. நாங்கள் தேவனுடைய சாயலாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பக்கமாக நின்று இந்த நாட்களிலே நீதியை நீதியின்படி இந்த நாட்களில் பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணியாக இருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். யாரை குறித்து? புரஜாதிகளுக்கு சொல்லப்படுது. இப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம் யாருக்குரிய காரியம்னு சொன்னா, அங்கே அதாவது இஸ்ரவேலருக்குரிய காரியமாக இந்த நாட்களை ஆண்டவருடைய ஜனங்களுக்குரிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியம் இந்த நாட்களிலே புரஜாதிகளுடைய நியாயப்பிரமாணத்தை இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அது எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், அதை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய மனச்சாட்சி கூட இந்த நாட்களிலே சாட்சியிடுகிறதுனால குற்றம் உண்டு, குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் இந்த நாட்களிலே ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலே நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரிகை தங்கள் இருதயங்களிலேயே எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரிகைகள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? இருதயங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லி சொன்னால், என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அதாவது அந்தரங்களை குறித்து இந்த நாட்களே நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்ப பாருங்கள், அந்த நியாய தீர்ப்பு அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயிலே வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த காரியங்கள் தெளிவாக இந்த நாட்களே வெளிப்படும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லும். அதைத்தான் இந்த நாட்களே ரோமர் 6வது அதிகாரத்திலே ரோமர் 2வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற ஒளியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் பாருங்கள், அங்கே கிரேக்க மொழியிலே இந்த நாட்களிலே அந்த நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லப்படுகிறது, டிகாயு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப கிரேக்க மொழியிலே இதை டிகாயு என்பார்கள். இதற்கு இப்படி ஒரு பொருள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே சரியானவர்கள் உறுதியானவர்கள் என்று சொல்லி கூடப்படுவதை பார்க்கிறோம். இப்ப நீங்கள் ரோமர்கள் நிறுவம் அஞ்சாம் அதிகாரத்துக்கு நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அஞ்சாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 18-19 வாசிக்கிறவர்களிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் அங்கே ஆக்கினைக்குள்ளாகவோ ஆக்கினைக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படுதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது. அப்ப இதுல யாரை குறிக்கிறோம்னு சொன்னா, ஆதாமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறதை பார்க்கிறோம் இந்த 19 வசனத்திலே. எப்படி என்று பார்க்கிற வழியிலே, ஆதாம் முந்தின ஆதாம், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, முந்தின ஆதாம் மறிச்சிட்ட, பிந்தின ஆதாமுடைய காரியம் என்ன, உயிர்ப்பிக்கிறவர் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அன்றியும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படி இல்லாமையினாலே அநேகர் பாவிகள். அப்ப பாருங்கள், ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படி இல்லாதபடியினால் அந்த சந்ததிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், பாவிகளாக்கப்பட்டு இந்த நாட்களை திரும்புகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படியா. அதைத்தானே பாருங்கள், ஒருவருடைய கீழ்ப்படியினாலேயே அநேகர். அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கல்வாரி சிலுவைக்கு நான் போக மாட்டேன், நான் சிலுவையில் அடிக்க என்னால முடியாது, நான் போக மாட்டேன் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அந்த நாட்களை பாருங்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இங்க பாருங்கள், ஆதாம் செய்யாத வேலையை இந்த நாட்கள்லே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறதை பார்க்கும். ஆதாம் பாவத்துக்கு இந்த நாட்களே அங்கே பாவத்திலே விழுந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நாட்களை விடுதலை தருகிறார், பாவிகளை ரட்சிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள். இதான் அந்த வித்தியாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமே கத்துடைய. ஏனென்றால் மேலும் அங்கே மீறுதல்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிட்டு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்திலே பாவம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய கிருபை இந்த நாட்களை பெருகிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த கிருபையை கண்டு இந்த நாட்களை அவர்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற வழியிலே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே செல்லக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறபடினால் அங்கே வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், நீதிமான்கள் என்ற காரியத்தை குறித்து நாட்கள் சொல்லப்படுகிறது. இதை குறித்து டிகாயு என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப சரியானவர்கள் என்று இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது, அல்லது இந்த நாட்களே சரிப்படுத்துகிறதல், அல்லது இந்த நாட்களே சரி செய்தல் அல்ல, அது இந்த நாட்களே அதாவது வெறுமனே இந்த நாட்களே சாட்சியீடாக இந்த நாட்களே நீதிமுறையின்படி இந்த நாட்களே பெற்று இந்த நாட்களே அறிக்கை என்பதை விட தேவனோடு இந்த நாட்களே சரியான உறவை கொண்டிருப்பதாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அங்கே தேவனோடு ஒரு சரியான உறவை இந்த நாட்களை கொண்டிருப்பதை அங்கே மேலாக இந்த நாட்களை குறிப்பிடுகிறது. தேவன் நியாய பிரமாணத்தின்படி இந்த நாட்களிலே குற்றம் சாட்டப்பட்ட நித்திய இந்த நாட்களை பாருங்கள், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட அங்கே நித்திய மரணத்துக்கென்று ஆக்கின தீர்ப்புக்கென்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள் பெற்ற இந்த நாட்களை பாவி மனம் திரும்பும் போது அவர்களுடைய பாவம் அங்கே மன்னித்து தெய்வீக அன்பும் மறுபடியும் இந்த நாட்களிலே பாத்திரவான்களாக இந்த நாட்களை தம்மோடு தம்முடைய சித்தத்தோடும் இந்த நாட்களே அவனுக்கும் ஒரு சரியான உறவையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாய பவுலடிகள் சொல்லுகிறார், நீதி அங்கே நீதியான நீதிமானாகுதலை பற்றி அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை பற்றி இந்த நாட்களை சில உண்மைகளை இந்த நாட்களை வெளிமைப்படுத்துகிறார். முதலாவதாக சொல்லப்படுகிறது, தேவனோடு இந்த நாட்களே ஒப்புரவாகல் என்பது இந்த நாட்களே ஒரு வரம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு கிஃப்ட், அதாவது தேவனோடு இந்த நாட்களிலே ஒப்புரவாக ரோமர் 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே 24 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இலவசமாக அவருடைய கிருபையினாலே இயேசுவினுடைய இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லி நான் கடை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் இரண்டாவது அதிகாரத்திலே பாருங்கள், அதுக்கு முதல் பாக இந்த பாருங்கள், தேவன் பொறுமையோடு இருந்த காலத்திலேயே நடந்த பாவங்கள் தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலேயே விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமானாக்குறவருமாக விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை இந்த நாட்களை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலி கிருவாதன பலியாக அவரை இந்த நாட்களை ஏற்படுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களிலே கத்துடைய பிள்ளைகளே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது அதாவது உங்களாலே உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவென்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவன் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மூலமா இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னார், விசுவாசத்தை இந்த நாட்களை நமக்கு வர்த்திக்க பண்ணி அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவன் அந்த விடுதலையை நமக்கு இந்த நாட்களை கட்டளையிடுகிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒருவரும் இந்த நாட்களை நியாய பிரமாணத்தை கை கொண்டதினாலேயோ அல்லது நற்கிரியர்களை செய்தனாலேயோ தாம் இந்த நாட்களை பூர்ணமாக தேவனோடு ஒப்புரவாக அங்கே செய்ய முடியாது. ஏனெனில் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ரோமர் 4:2 பார்க்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நான்காவது அதிகாரத்திலே இரண்டாவது சொல்லப்படுகிறது பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 2:6 வரைக்கும், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டதினால் மேன்மை பாராட்ட இந்த நாட்களிலே அங்கே அவனுக்கு ஏது உண்டோ, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால், என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அது அவனுக்கு நீதி உண்டாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு அங்கே வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடனாக எண்ணப்படும். ஒருவன் தினாக்களே கிரியை செய்யாமல் பாவியை இந்த நாட்களை நீதிமானாக்கிறிடத்திலே விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடியே கிரியை இல்லாமல் தேவனாலே இந்த நாட்களை நீதிமானாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை இந்த நாட்களை காண்பிக்கும் பொருட்டு இவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்படுகிறதோ இவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வேத பதில சொல்லுகிறது மட்டுமல்ல, சங்கீத புஸ்தகத்திலும் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய மன்னிப்பு தினாக்களை இவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர் பாக்கியவான் என்று யார் சொல்லியிருக்கிறார், தாவீது சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்களே, அப்ப மனுஷனுடைய பாவங்கள் இந்த நாட்களே மன்னிக்கப்பட வேண்டும். அதை குறித்தான் இந்த நாட்களை இந்த இடத்துல சொல்லப்படுவது. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களா இந்த நாட்களே அங்கே இருக்கிறார்கள் சொல்லி ரோமர் 3:23 வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்தனுள்ளே, அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரியே, இந்த நாளில் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் நமக்கு தொழிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான அன்பு சோதனை, இந்த நாட்களே நாங்கள் எப்படியாக நீதிமான்களாக்கப்பட்டோம். அது மட்டுமல்ல, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த மிகப்பெரிய ஒரு மீட்பை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மீட்பு என்று சொல்லி சொன்னால் ஒரு மனுஷனுடைய விடுதலையை குறிக்கிறது மட்டுமல்ல, ஒரு ஆத்மாவுடைய விடுதலையை குறிக்கிறது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அந்த ஆத்மா விடுதலை பெற்ற ஆத்மா அந்த நாட்களிலே இரண்டாவது படிக்கிலே எப்படியாக போகிறது என்றால் நீதிமான்களாக மாற்றப்பட்ட இந்த நாட்களை போகிறதை பார்க்கணும். அருமை எனக்கு, இதுதான் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளாகவும் ரட்சிப்புக்கு ஏற்ற வழிகளாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப நாங்கள் கெட்டோன்னு அந்த நாட்களை சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுந்தராஜத்தை ஏற்றுக்கொண்டீங்களா, ஓம் ஐயா ஏற்றுக்கொண்டோம். ரட்சிக்கப்பட்டீங்களா, ஓம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுறோம், ஆனா ரட்சிப்பினுடைய காரியத்தை குறித்த நாட்களே நமக்கு தெளிவான விளக்கம் இல்லை. அருமையான கத்தவர்கள், சில பேர் ஞானஸ்தானம் படுத்தீங்களா ஓம்னு சொல்லுவாங்க, பரிசுத்தாவோட அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா தெரியாது, பரிசுத்தாவே எனக்கு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அருமையான கத்தவர்கள், முதலாவது படிப்படியா பார்க்கணும். ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாங்கள் மேலே எழும்புகிற வழியிலே பரிசுத்தாவியனும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அடுத்த படி என்னவென்றா பரிசுத்தாவியனும் நடத்த போற, அதைத்தான் இங்க வேதம் சொல்லுவது, நான் உங்களுக்குள்ளே தேற்றவாளரை அனுப்புவேன், அவர் வந்து பாவங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை நடத்துவார் என்பதுதான் கத்தோடைய வார்த்தை. அப்படியான அந்த கத்தோடைய வார்த்தையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அருமையான கத்தோடைய, அப்படி என்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் அனுதினம் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி நிரம்பி நிரம்பி வழிய வேண்டும். எவ்ரி டைம் எவ்ரி செகண்ட் ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட். அருமையான கத்துடன் அப்படியானால் இந்த ஆவியானோட விவரங்கள் ஒரு இடத்திலே வந்து நாங்கள் அந்நியவாச பேசுகிறது ஆவியானோட அபிஷேகம் என்று சொல்றதில்ல. அருமையான கத்துடைய அதில் அநேக காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்குது. வந்தா அந்த நாட்களை வாருங்கள். டிவி என்று சொல்லி சொன்னான்னு பெரிய மேடு என்று சொன்னால் டக்குனு கடப்பட கடப்படன்னு சொல்லி அங்கே பேசுவாங்க. ஆனால் நிற்கிறவங்க ஒருவருக்கும் ஒன்றும் விளங்காது. அருமையான கத்துடைய என்னென்னு சொல்லி சொன்னால் நான் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறது. அது அப்படி அல்ல. அருமையான கத்துடைய பிள்ளைகளே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அந்த அதாவது தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு மனுஷன் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்கிற வழியிலே அவருடைய வாயிலிருந்து பேசுகிற சாதாரண வார்த்தை ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி சிங்களமாக இருந்தாலும் சரி வேறு வார்த்தையாக இருந்தாலும் சரி இந்த நாட்களில் அந்த வார்த்தை அங்கே வந்து இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் அந்த ஜனங்களுடைய இருதயத்திலே சின்ன டச் ஒன்று கொடுக்கும். கொடுக்குற வழியில் அந்த இருதயத்திலே அவர்களுக்குள்ள உடை வரும். அவர் பாருங்கள் சில பேர் வந்து சின்ன வேர்ஷிப் செய்யணும் ஆராதனையில் பாருங்கள் வந்துட்டு சும்மா அதுல வந்துட்டு ஹல்லேலூயா என்று சொல்லுற வழியில சும்மா கைய உயர்த்தி கண்ட வாட்டுக்கு இந்த நாட்கள் அழுவாங்க. டக்கனுடன் ஆவில் நிறைவாங்க நிறைஞ்சு அப்படியே விழுந்துருவாங்க மல்லாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இதுதான் ஐயா கர்த்தருடைய அபிஷேகம் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய இன்றைக்கு பாருங்க ஆலயத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் ட்ரம் செட் அடிக்கணும் அல்லது கொங்காஸ் அடிக்கணும் இல்லாட்டி என்ன சொல்ற தாம்பரின் அடிக்கணும் உடுக்கடிக்கணும் அங்க சொல்லுவாங்க. இந்து சமயத்துல பாக்குற உடுக்கடிச்சு விசாச மரத்தில் ஏத்துற வேப்பங்களை அடிச்சு உடுக்கடிச்சு ஏத்துற மாதிரி இன்னைக்கு ஜனங்களுக்கு ஏத்துறாதான் நாக்கள். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலைக்குள்ள அங்கே வந்து நல்லா ஆராய்ச்சி போட்டு போயிடணும். அதுக்கப்புறம் பைபிள் திறக்க மாட்டணும். அடுத்த சனி சனிக்கிழமை இரவும் அந்த காரியமும் ஞாயிற்றுக்கிழமை விடிய வரைக்கும் தூசி தூசி தட்டி போட்டு பைபிளை தூக்கி கொண்டு வரது வந்த அந்த நாட்களில் ஆவியில் என்னென்னு அப்படி இல்லை. அதான் கொண்டு வந்து வச்சு வச்சு வச்சு கட்டாக்க பட்டாக்கன்னு அடிப்பாங்க எல்லாம் அடி ட்ரம் செட் மூளை வேலை அடி டங்கு டிங்கு டங்குன்னு சவுண்டை கூட்டி விட்டு அடிச்சா காது இதெல்லாம் பிடிக்கும் இந்த நாட்கள். அப்போ நினைப்பிறவன் சொன்னால் இது இதெல்லாம் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி அருமையான கத்திரவர்கள் இல்லை அதிலே அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் மென்மையாக பாருங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எலியா போய் குகைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய மெல்லிய சத்தம் வருகிறது உனக்கு என்ன இங்க வேலை. அருமையான கர்த்தருடைய உள்ள ஒரு மெல்லிய சத்தம் எலியாவே என்ன வேலையை பசுற பெரிய காத்தெல்லாம் அடிச்சது காரியங்கள் நடந்தது ஒன்றுமே இல்லை அதுக்கு இல்லை. ஆனா வந்து அந்த இடத்திலே பாருங்க அந்த பொயில தான் இந்த நாட்கள் அதே மாதிரி இந்த நாட்கள்லே அபிஷேகம் இந்த நாட்கள்லே ஒரு ஜில்லண்ட காத்து போல இந்த நாட்கள்லே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள்லே வீசுவார். உடைந்த உள்ளங்கள் நொறுங்குண்ட இருதயங்கள் கட்டப்பட்ட அதாவது ஜனங்கள் அவர்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வீசுகிற வழியில் கட்டுகள் அப்படியே மெதுவாக அறுந்து கொண்டு போகும். சங்கிலிகள் மெதுவாக தெரித்து கொண்டு போகும். அருமையான கத்தோடைய கத்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாள் மாண்டவரை இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த சங்கமணியத்தின் ஊடாக அந்த நாட்களில் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும் ஐயா. இந்த வார்த்தைகளை மறுவழைப்பிலே கேட்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே கத்தாவே அவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நீங்க ஆவியானவரே இந்த நாட்களை போதித்துக் கொடுக்கும்படியாக உங்களோட கரத்துக்குள்ளே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரேசலுடைய
0: ஆமேன் ஆமேன். உங்களுடைய நாளில் என்ன தலைப்பையா?
2: இன்றைய நாளிலும் ஐயா இந்த ரட்சிப்புக்கு பொதுவான வேத வார்த்தை என்ற இதுலதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு இந்த மீட்பு என்று சொல்லி
0: பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு
2: பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மீட்பு. பழைய ஏற்பாட்டுல வந்தீங்கன்னா யாத்ரா மாறாவதியான ஏழாம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா வருது
0: யாத்ராமம்
2: ஆறாம் அதிகாரம்
0: வழிநடத்தினார். தொடர்ச்சியான செய்தி இந்த எட்டாவது பாகம் கத்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு கத்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நிறைந்த ஊழியர் சுசேசரை பின்வானவர்கள் யமன் தேசத்திலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கத்தர்தாமே அவருடனும் குடைந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்களது வழியில் ஒரு சிறிய நற்சிந்தனை கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து வேத ஆராய்ச்சி கூட கடந்து சென்று ஊழியர் வழி நடத்துவார். ஆயத்தமாவோம். கத்திரை கரத்திலே போய்ப்போம்.
1: கத்திரை
0: வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: சரி, ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமேன். தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிற இன்றைய நாள் ஜீவ வார்த்தை கேட்போமா? ஆமேன்.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 9 வசனம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் கையெழுத்து செய்கிற வேலைகளில் ஜெயத்தையும்

0: சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளிலெல்லாம் நீங்கள் காத்திருந்த வைத்திருந்த நம்பிக்கை உலகத்தில் உள்ளவர்கள் மீதும், அதிகாரிகள், மருத்துவர்கள், உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கை சரிந்து விழும்பொழுது ஏமாற்றமும், நினைத்தது நடக்காமலும் எதிர்பார்த்தது கிடைக்காமலுமான நிலை உண்டாகும் பொழுது துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். முடிவோ சோகம் நிறைந்ததாய், தங்களை மட்டுமல்ல தங்களை சார்ந்தவர்களையும் அந்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது, தள்ளப்படுகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்றார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. யாரெல்லாம் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? எல்லா தடைகளையும் உடைத்து வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கை குறித்து நம் வேதத்தில் பார்க்கையில் கர்த்தர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று. அப்படி எந்த தேசத்திலே கர்த்தர் குடியிருக்க சொன்னார் என்று பார்த்தால் நம்மால் நம்பவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:1 வாசிக்கின்றோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பெரும் ஒரு பஞ்சம் கேராரிலே உண்டாயிற்று என்று. அப்போது சொல்லுகிறார் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ கேராரிலே தங்கியிரு என்று. ஈசாக்கு கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்தான், நம்பினான். அவரின் வார்த்தை பொய்யடையாது என்று உறுதியாய் எண்ணி அங்கேயே இருந்தான். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே வறண்ட பூமியிலே தண்ணீரற்ற சூழ்நிலையிலே தன்னிடம் இருக்கும் விதையை கர்த்தரை விசுவாசித்து விதைத்தான். கர்த்தரோ அந்த பஞ்சகாலத்தில் ஈசாக்கின் விசுவாச விதைக்கு 100 அந்த வருடத்திலேயே விளைச்சலை கொடுத்தார். அவன் வரவர விருத்தியடைந்தான் என்றும், மனிதர்களின் பெருக்கத்தை கண்டவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்றும், ஈசாக்கு ஐஸ்வர்யமானாய் திகழ்ந்தான் என்றும் நாம் வாசித்தறிகின்றோம். என கருமையானவர்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் வறண்ட நிலைகள் காணப்படுகிறதோ, அடைக்கப்பட்ட கதவுகளாய் திறக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதோ, இன்றைக்கு மனுஷ பலத்தை அல்ல தேவ பலத்தை விசுவாசியுங்கள், நம்பிக்கையாயிருங்கள். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் போல அழைக்கிற தேவன். அவர் வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகின்ற தேவன். உலக எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, உங்களின் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் மாற்றம் உண்டாகும், புது வழிகள் திறக்கும், உயிரற்றவைகளான காரியங்கள் உயிர் பெறும். ஆகவே எனக்கருமையானவர்களே, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்களின் காரியங்களை தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவமும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: Recording stopped.

அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இரண்டு யோவான் நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். இன்று 8-13 வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது 2 யோவான் 8 வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தவறான நபரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது உங்கள் ரட்சிப்பை இழந்து போய்விடுவதில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் நம்மை ஒரு ஆபத்தான இடத்திலே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதேவேளையிலே நாம் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத தத்துவத்தை பின்பற்றுகிறவர்களோடு அல்லது கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை புறக்கணிக்கிற மக்களோடு ஐக்கியம் கொண்டவுடன் நாம் நம்முடைய செய்கைகளின் பலனை இழந்து போவோம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற விசுவாசிக்கு கிரியைகளுக்குரிய பலன் கிடைக்காது. ஒவ்வொரு விசுவாசியும் பலனை பெறுவதற்காக கிரியை செய்ய வேண்டும். அவர் நம்மை பார்த்து ஒரு நாளிலே இவ்வாறு சொல்ல வேண்டும். மத்தேயு 25:21 என சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று அவர் சொல்லி நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த பவுலின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியிலே இவ்வாறு சொல்ல முடிந்தது. 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களிலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே அவர் அதை குறித்து உறுதியுடையவராக இல்லை. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலாய பவுல் தன் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படாமற் போக விரும்பவில்லை என்கிறார். ஆகவே நாம் வஞ்சகரால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி ஜாக்கிரதை உடையவர்களாக தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது 2 யோவான் 9 பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இங்கே மீறி நடக்கிற என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு முன்னோக்கி செல் அல்லது முன்பாக செல் என்ற அர்த்தமாகும். ஆகவே இங்கே இதற்கு என்ன அர்த்தம் என்றால் அதிகமாக மீறி செல்லாமை என்பதாகும். அதாவது சரியாக இருப்பதையும் தாண்டி செல்வது. புதிய ஏற்பாட்டின் கிரேக்க அகராதியிலே தாயர் என்ற வேத வல்லுநர் இந்த அர்த்தத்திலேயே இதை சொல்கிறார். சரியானதையும் தாண்டி செல்வது. சரியானதையும் தாண்டி செல்லுகிற எவனும் தீவிரமாக போய்விடுகிறான். ஸ்தோயிக்கர்களின் தத்துவத்தை பின்பற்றியவர்கள் இவ்வாறே தங்களை அழைத்துக் கொண்டார்கள். இவர்கள் மற்றவர்களை விட தங்கள் சற்று அதிக அறிவு உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இன்றும் கூட சில பரிசுத்தவான்கள் இவ்வாறு காணப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நமக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷித்த காரியம் அவர்களிடத்திலே இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இவர்கள் மற்ற பரிசுத்தவான்களை பார்த்து, உங்களிடத்திலே இது குறைவுபடுகிறது, நீங்கள் இதிலே மிகவும் மோசமான நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பார்கள். பிரியமானவர்களே, மனிதர்கள் குறைவுள்ளவர்கள்தான். ஆனால் அவர்கள் அதை சொல்ல தேவையில்லை. காரணம், அவர்கள் சொல்வதின் துணி அப்படிப்பட்டது. ஏனென்றால் அவர்களிடத்திலே அது இருப்பது போலவும் மற்றவர்களிடத்திலே இல்லாதது போலவும் நினைத்து பேச வேண்டியது அவசியமில்லை. இவர்கள் தங்களை வானத்திலிருந்து குதித்த பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். இவர்கள் தங்கள் சகோதரர்களிடத்திலே அன்பு கூறுகிறதில்லை. இதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய உபதேசத்தின்படி வாழவில்லை என்பதாகும். இவை எல்லாமே அவர்களுடைய நடவடிக்கைகள். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே பரிசுத்த உருண்டு செல்லுதல் என்ற ஒரு கூட்டம் காணப்படுகிறது. அவர்கள் உருண்டு உருண்டு செல்வார்கள். அதை வேடிக்கை பார்ப்பதற்காக அநேகர் செல்வார்கள். இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். அவர்களிலே அநேகர் உண்மையான விசுவாசிகளும் கூட. இவர்களை குறித்து ஒரு ஊழியர் பேராயரிடத்திலே கேட்டாராம். ஐயா, இவர்கள் பரலோகம் போவார்கள் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பேராயர், போவார்கள், அவர்கள் இந்த இடத்தை தாண்டி ஓடாமல் இருந்தால் பரலோகம் போவார்கள் என்றார். யோவான் கூறுகின்ற காரியத்தின் நிலையும் இதுதான் என்று தோன்றுகிறது. எவன் ஒருவன் தீவிரமாக போகிறானோ, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் போகிறானோ, அவன் தேவனை உடையவன் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிழக்கத்திய இறையியல் வல்லுநர்கள் மற்றும் சில சுவிசேஷ செய்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் ஒரு முடிவிற்குள்ளாக வந்தார்கள். இனி தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் கன்னியின் பிறப்பை பற்றியும் கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை பற்றியும்
கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரா என்பதை குறித்தும் தங்கள் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு சொல்வதில்லை என்று முடிவு செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இவற்றையெல்லாம் முற்றிலுமாக நம்புகிறதில்லை. அவர்கள் இவற்றிலே படித்து தேறிவிட்டதாக விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அறிவிலே ஒரு முதிர்ந்த நிலைமைக்கு வந்துவிட்டதாகவும் முற்றிலும் பரிசுத்தமாகிவிட்டதாகவும் பரிபூர்ண நிலைமையை தாங்கள் அடைந்துவிட்டதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறு அவர்கள் பெருமை கொண்டிருப்பதால் நம்மை போன்ற மற்றவர்களை மிகவும் எளியவர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவர்கள் மீறுதல்குட்பட்டு கிறிஸ்துவின் கொள்கைகளிலே நிலைத்திராமல் தேவனை உடையவர்களாக இல்லை என்பதை அறியாதிருக்கிறார்கள். தேவன் உயிரோடு இல்லை, அவர் மரித்து விட்டார் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அவர் மரிக்கவில்லை, அவர்களே மரித்திருக்கிறார்கள். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஆம், நாம் சற்று முன்னர் சிந்தித்தது போல அநேக ஜனங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே நிலைத்திருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் குமாரனாகிய இயேசுவின் மூலம் பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை பெறுகிறீர்கள். கிறிஸ்துவின் அற்புதமான முடிவில்லாத கிருபையின் மூலமாக பிதாவினிடத்தில் சேர்கிறோம். இந்த நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை நிலையான ஒரு ஏற்பாட்டை குறிக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பெயர் பெற்ற ஊழியரை குறித்து வேதத்தை முழுமையாக நம்பாத ஒரு ஊழியர் இவ்வாறு கருத்து தெரிவித்தாராம். அவர் என்ன சொன்னார்? நான் அவரை பல விதங்களிலே ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவருடைய குறை என்னவென்றால் அவர் பழமைவாதி. அவர் இவ்வளவு காலமாகியும் இந்த நவீன காலத்திற்குரிய பிரசங்கியாராக மாறவில்லை. அவர் ஒரு இம்மி அளவு கூட வளர்ச்சி அடையவில்லை, மாறவில்லை என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சாட்சிதான் தேவை. நம்முடைய செய்தி தேவனுடைய உபதேசத்தை போதிப்பது காலத்திற்கேற்ப மாறக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய உபதேசம் மாறாமல் நிலைத்திருக்கிறது. அதேபோல தேவனுடைய ஊழியர்களின் உபதேசமும் மாறாததாய் இருக்க வேண்டும். யோவான் இங்கே கூறுகின்ற காரியம் இதுதான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன், அதிலே நிலைத்திருந்து மாறாமல் இருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் இருவரையும் உடையவனாய் இருக்கிறான். 2 யோவான் 10 நாம் வாசிப்பது என்ன? கவனியங்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இதைவிட ஒரு கடினமான வாக்கியம் வேறொன்றும் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நாம் இந்த நிருபத்தின் பின்னணியை சற்றே திரும்பி பார்ப்பது நல்லது. யோவான் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்று எழுதுகிறார். இந்த பெண்மணி அந்த சபையிலே ஒரு தலை சிறந்த பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களை உபசரிப்பதிலே பெயர் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் தாராள மனப்பான்மை உள்ளவர்கள். இவர்களிடத்திலே ஸ்தோயிக்கர்களின் தத்துவவாதிகளும் தங்கியிருந்து உபசரிப்பை பெற்றிருக்க வேண்டும். பின்னர் இதை குறித்து அந்த அம்மாளுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே அவர்கள் யோவானுக்கு இதை குறித்து எழுதியிருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை உபசரிக்க வேண்டும், யாரை உபசரிக்க கூடாது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அவர்களை உபசரியாமல் அனுப்பிவிட்டாலும் மனதிற்கு இந்த அம்மாவுக்கு கஷ்டமாயிருந்திருக்கிறது. இந்த விசுவாச துரோகிகளை, கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதலிக்கிற இவர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள் போல காணப்படுகிற இவர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும்? அவர்களை அந்த அம்மா தன் வீட்டில் ஏற்று உபசரிக்க வேண்டுமா? மேலும் நாம் ஒன்றை உணர வேண்டும். ரோம பேரரசிலே அந்நாட்களிலே இக்காலத்திலே காணப்படுகிறது போல தங்கும் விடுதிகள் எங்கும் கிடையாது. ஒரு சிறிய சத்திரம் இருக்கும், அதிலும் தங்குவதற்கு அநேகருக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே படுக்கை வசதியும் கிடையாது. நீங்களே படுப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் கூடவே கொண்டு போக வேண்டும்.
அங்கே ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு எடுத்து உங்கள் பொருட்களை வைத்துக் கொண்டு அதிலே படுத்துக் கொள்ள வேண்டும். அங்கே உங்களை சுற்றிலும் மற்றவர்களும் படுத்திருப்பார்கள். அன்றைய நாட்களின் நிலை இதுதான். ஆகவே அன்று ஆதி திருச்சபை காலத்திலே பயணம் செய்யும் சுவிசேஷகர்களுக்கு, வேத போதகர்களுக்கு விசுவாசிகளின் வீடு எப்பொழுதுமே திறந்திருக்கும். அவர்கள் அந்த வீடுகளிலே கொடுக்கப்படும் உபசரிப்பை பெற்று அந்த பகுதியிலே ஊழியம் செய்வார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே குறைந்து பட்டணத்திலே பரிசுத்த பவுல் தங்கியிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஆதி திருச்சபையிலே இருந்த பொதுவான வழக்கம்தான் இது. இன்றைய நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட வழக்கங்கள் கிராமங்களிலே இருப்பதை பார்க்க முடியும். இன்னும் கூட அநேக கிராமங்களிலே தங்கும் வசதியுடன் கூடிய உணவகமோ வேறு வசதியோ இல்லை. அங்கே தங்கி ஊழியம் செய்யும்படியாக சென்றால் விசுவாசிகளின் வீடுகளிலேதான் தங்க வேண்டியதிருக்கும். அதிலும் அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஊழியர்களை மனமகிழ்வோடு ஏற்று உபசரிக்கிறார்கள். ஊழியர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காமல் அவர்கள் தங்கள் விருப்பப்படி ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பொதுவாக தங்கும் வசதியுடன் கூடிய உணவகம் இருந்தால் அங்கேயே தங்க வைப்பது சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த கூட்டங்களுக்காக, ஊழியத்திற்காக ஜெபத்தோடு ஆயத்தப்பட உதவி செய்கிறதாயிருக்கும். இவ்வாறு ஊழியர்களை உபதேசிக்கும் குடும்பத்தினர் கள்ள போதகர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றே இங்கே அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். யோவான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு எழுதுகிறார். அவர்கள் மற்றவர்களை உபசரிப்பதிலே சிறந்தவர்கள். அவர்களுக்கு கள்ள போதகர்களை உபசரிப்பதை குறித்து கேள்வி எழும்பிற்று. ஆகவே யோவான் அவர்களுக்கு இவ்வாறாக எழுதுகிறார். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அடுத்ததாக நம் ஒவ்வொருவரையும் இன்று விழிப்புண்டாக்கும்படி யோவான் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 யோவான் 11 அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். நீங்கள் கள்ள போதகர்களை உபசரித்தீர்களானால், அவர்களை ஆதரித்தீர்களானால், நீங்களும் அவர்களுடைய கிரியைகளுக்கு உடன்படுகிறீர்கள், அவர்களுக்கு பங்காளிகளாக மாறுகிறீர்கள். ஆகவேதான் நீங்கள் ஒரு ஊழியத்திற்கு கொடுக்கும் முன்னர் அதை நன்கு ஆராய்ந்த பின்னரே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தவறான ஒரு ஊழியத்திற்கு ஒரு ஊழியருக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் அவர்களுடைய தவறான கிரியைகளிலே பங்காளிகளாக இருக்கிறீர்கள் என்று தேவன் கருதுவார். இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு அருமையான ஓமையை சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்காக உழைக்கிறான். அவனை வெளியேற்ற எஜமான் முடிவு செய்கிறான். பாருங்கள், லூக்கா 16:13 இதை நாம் பார்க்கலாம். இந்த உக்கரானக்காரன் தன்னுடைய எஜமானிடத்திலே கடன்பட்டிருந்தவர்களை அழைத்தான். அவர்கள் பணத்தை செலுத்துவதாக இருந்தால் தள்ளுபடி வழங்குவதாக கூறி அவர்களிடத்திலே பணத்தை திரும்ப பெற்றான். இதை கடன்பட்டவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். தான் வேலையை விட்டு அனுப்பப்பட்ட பின்பு இந்த மக்களிடத்திலே உதவியை பெறுவதற்காக இந்த தள்ளுபடி திட்டத்தை இந்த உதவிக்காரன் செய்தான். தான் அவர்களுக்கு உதவி செய்தால் மீண்டுமாக அவர்களுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பினான். பிரியமானவர்களே, இது ஒரு கோணலான திட்டம். இது சரியான ஒன்றல்ல. இது சரி என்று நம்முடைய கர்த்தர் ஒருபொழுதும் சொல்லவில்லை. இது தவறு என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்றார். இந்த உலகத்தின் பிள்ளைகள் வியாபாரத்திலே மிகவும் தந்திரசாலிகளாக காணப்படுகிறார்கள். இந்த அநேகர் வெகு விரைவிலே ஏமாற்றி விடுகிறார்கள். நாய் நாயை தின்னும் கதை இது. இந்த உலக புத்திரர் தங்கள் பணத்தை ஞானமாக பயன்படுத்தும் பொழுது, அருமையானவர்களே, உங்களை பற்றி என்ன? நீங்கள் சில உணர்ச்சி பூர்வமான கதைகளை கேட்டு அதனாலே பணத்தை கொடுக்கிறீர்களா? நீங்கள் சில ஏழைகளுக்கு உதவும்படி கொடுக்கிற பணம் சரியாக அவர்களை சென்றடைகிறதா? அவர்கள் கிறிஸ்துவின் சரியான உபதேசத்தை தான் செய்கிறார்களா? அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுகிறதா? இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துத்தான் எந்த ஒரு ஊழியத்திற்கும் நாம் கொடுக்க முன் வர வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதளிக்கிற, அவர் நமக்கு சிலுவையிலே செய்து முடித்தவற்றை நம்பாத, வேதத்தை விசுவாசியாத ஒரு அமைப்பிற்கு உங்கள் செல்வத்தை கொடுப்பீர்கள் என்றால் அந்த அமைப்பின் தவறான போதனைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்களாகிவிடுகிறீர்கள்.
இவ்வாறு நீங்கள் அதற்கு பங்காளிகளானபடியினாலே நீங்களே அதற்கு பொறுப்பாளியாக தேவன் கருதுவார். நம்மை விட இந்த உலகத்தின் பிள்ளைகள் புத்திமான்களாக காணப்படுகிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். நாம் சுறுசுறுப்பானவர்களாக விழிப்புள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. நாம் இதில் புத்தியாக இருக்க வேண்டும். அது நம்மை தூக்கி சென்றுவிடக்கூடாது. இன்று சமூக நலப்பணிகளிலே பணம் பண்ணுவது பெருகிவிட்டது. ஊழியத்தை தவறான வழிகளிலே பயன்படுத்துவதும் பெருகிவிட்டது. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இன்று பணம் பறிக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய வார்த்தையை சரியாக உபதேசிக்க வேண்டும். அதற்கு உதவுவதும் ஆதரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் சரியானது. இப்பொழுது 2 யோவான் 12:13 அவசரங்களை பாருங்கள். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நான் எழுதுவதை விட சொல்வது நலமாயிருக்கும் என்று யோவான் கூறுகிறார். தாவீதும் இதே காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், சங்கீதம் 45:1, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அழகான இந்த தாவீது இந்த ஆச்சரியமான கிறிஸ்துவை துதிக்கும் சங்கீதத்தை எழுத ஆரம்பித்த பொழுது, நான் இதை உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன், நான் எழுதுவதை விட சொல்வது சிறப்பாக இருக்கும் என்கிறார். ஆம், அதனாலே தான் வானொலி ஊழியமும் சிறந்தது என்று கருதுகிறோம். நாம் எழுதி தள்ளுவதை விட அநேக காரியங்களை வானொலியிலே சொல்லிவிட இயலும். நாம் எழுதினாலும் அதை மற்றவர்கள் வாசிக்க வேண்டும். ஆனால் வானொலி அநேக சத்தியங்களை குறுகிய நேரத்திலே உங்களுக்கு தந்துவிடுகிறது. இதை கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து இந்த ஆசீர்வாத தண்டை நடத்துவீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். ஆமேன் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகள் யாவருக்கும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுடைய சகோதரியின் பிள்ளைகள் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லது இந்த சபையின் பிரிவில் உள்ளவர்கள் இந்த சபைக்கு, அதாவது இந்த சகோதரிக்கு வாழ்த்தல் அனுப்புகிறதாக இருக்கும். இது ஒரு சிறிய அருமையான கடிதம். இந்த செய்தி இன்று ஒவ்வொரு விசுவாசியையும் எச்சரிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த செய்தியால் ஜாக்கிரதையாயிருக்க அழைக்கப்படுகிறீர்கள். அன்பு அன்பு என்று சொல்லி கள்ள போதகர்கள், விசுவாச துரோகிகள் போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதிலே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையே நாம் மிக கவனமாக வாழ வேண்டிய ஒன்று. உங்களிடத்திலே அந்த கவனம் இருக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். நீங்கள் பழகுகிறவர்கள், நீங்கள் சந்திக்கிறவர்கள், நீங்கள் உபசரணை செய்கிறவர்கள், நீங்கள் உதவி செய்து தாங்குகிறவர்கள் உண்மையாகவே விசுவாசிகளா, பரிசுத்தவான்களா, கர்த்தராகிய தேவனை சரியாக பின்பற்றுகிறார்களா என்பதை அறிய வேண்டியது என்னுடைய உங்களுடைய கடமையாயிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தந்தருள்வாராக. ஆமேன்.

நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94

0: கிறிஸ்தோட்டமா
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கதிரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாம் எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெப வழியில் இணைந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. சேடமாக இன்றைய நாளில் இரண்டு பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் 7 வயது, அவருக்கு அவர் இன்னும் பேசவில்லை. அதே வேளையிலே 18 மாத பிள்ளை ஒன்று, அவரும் பேசவில்லை. அவர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless.
2: God bless you. Amen. Amen. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. எங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பிரித்து தந்ததுக்காக நன்றி தாப்பனே. இந்த நாளை செய்த மட்டத்தை உங்களோட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. ரக்கத்துகிற ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இன்றைக்கு நாங்கள் நிற்கத்தக்கதாக, ஆண்டு வரை சுவாசிக்கத்தக்கதாக, நிற்கத்தக்கதாக, நடக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜா, உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதித்து ஸ்தோத்திரித்து விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க தந்த இந்த அழைப்புக்காக, இந்த மாறாத அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் எங்களை ஒரு பொருட்டெண்டு எண்ணி வரவில்லை ஐயா. உங்களுடைய அன்புதான் எங்களை இன்றைக்கு திக்கச் செய்யறது, அழைத்திருக்கிறது. அதுக்காக நன்றி. உங்களோட கிருபைதான் ஐயா உங்களை தாங்குகிறது. உங்களோட ரக்கம்தான் எங்களை வழிநடத்துறது. இந்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக, உங்களோட நேடிய பொறுமைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க அன்புள்ள தேவன் ஐயா, ரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், உங்களுக்கு பாய்ந்தவர்கள் மேல் 1000 தலைமுறை மட்டும் ரக்கம் ஊற்றுற தேவன், அதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு பாய்ந்தவர்கள் உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் உங்களோட ரக்கத்தை ஊற்றி வழிநடத்துற கிருபைக்காக, உங்கள் இன்றைக்கு நாங்கள் நிற்கத்தக்க தந்த அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக, நிர்மூலமாக காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா, நீங்கள் நல்லவர், வல்லவர், போதுமான தேவன் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு நீங்கள் நித்திய பிரியமாக ஆதாரமாக இருக்கிறதுக்காக, எப்பொழுதும் நீங்கள் உங்களோட பார்வைக்கு நலமானது செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனப்பா, அப்படிப்பட்ட தேவனே உங்களுக்கு நன்றி. ஊரபட்சம் இல்லாத தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறதான ஒற்றே தேவனே உங்களுக்கு நன்றி. ஆபிரகாமன் தேவனும், இசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், எங்கள் தேவனுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எங்கள் தேவன், எங்கள் இரட்சகர் என்று உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களோட பிள்ளைகள் நட்ட உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு இருமை கூடாக ராஜா, எங்களோடு கடைசி மட்டும் கூடி இருக்கிற பரிசுத்தாவியானவரே, நாங்கள் வேலை பக்கமோ உட பக்கமோ சாய்ந்து பாவங்களுக்கு போய்விடாதபடி எந்த நிமிஷமும் எங்களை எச்சரித்து எச்சரித்து வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவரே, எங்களுக்காக உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பல பெருமூச்சு கொண்டு வேண்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா, அந்த சங்கம மொழியில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உங்களுடைய ஆவியாத்ம சரண் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா, இடகட்டி கொள்ளுங்க. ஆராய்ந்து பாருங்க, வேதனை தரக்கூடிய காரியங்கள் உங்களில் என்ன, எங்களில் என்ன இருந்தாலும் தயவாக நீங்க நல்லவர், நீங்க பரிசுத்தர். உங்களை விட ஒருவருமே பரிசுத்தரும் இல்லை, நல்லவர்களும் இல்லையா ஐயா. மனுஷராகிய நாங்கள் இவ்வளவு தண்டித்தாலும் இந்த மாம்சத்திலும் உலகத்திலும் இருக்கிற எங்களை உங்களுக்கு பிரியமில்லாத என்ன இருந்தாலும் சிந்தனை செய்ய பேச்சு ஆவியாத்மா சரீரத்தில் இருந்தால் நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையில் ஒளியாக எப்பாக இருக்கிறதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் மெய்யான ஒளியே, உங்களது ஒளி எங்களில் வீசத்தக்கதாக, இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் வீசத்தக்கதாக உங்களை கிருவியோட்டி எங்களை வழிநடத்த உங்களால் முடியும். எங்களை வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க நல்லவர் வல்லவர் அப்பா, உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களால் கூடும், அதுக்காக நன்றி. இந்த கால தொடங்கி இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியிலேயே நீங்கள் ஆச்சரியமாக மருத்துவமாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி நன்றி. நீங்க தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்துறீங்கள், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் மாமப்பட வேணும் என்று சித்தம் கொண்ட தேவனே, இதை நீங்கள் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து இத்தனை வருஷ காலமாக தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக, ஒரு வருஷத்தில் இந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக வாசிக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி இதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த சங்கம ஒலிகள் என்ன நின்றிருந்து கேட்போருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, என்னமென்னும் இந்த வார்த்தைகள் அந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் என்று கேட்ட பிள்ளைகளை என்னென்ன விதமாக கீழ்ப்படிய வேணும், என்னென்ன விதமாக பார்க்கப்பட வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ கரிசு தாவியானவரே ஒருவரையும் கேட்ட பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாக போகாது ஆண்டவரே, அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்தே ஆகும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நூறத்தனையாம் அறுபதாக நாற்பதாகம் பலன் கொடுக்க உங்களுக்கு தானையா முடியும், அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விதைக்கிறவனாலும் சுவாசித்தவரால் முடியாது, ஏற்பாச்சவரால் முடியாது, முளைக்கச் செய்கிற உங்கள் ஒற்றுவரால் முடியும் என்ற சுவாசத்தோடு இந்த விதை வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்தும் பாடலோ எண்ணத்துக்கூடாக ஐக்கியப்பட்டார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு என்று ஆஞ்சியோடு உங்களை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டு கொண்டு வரதுக்காகவும் அவர்களை உங்களோட ஆயுதங்களாக நீங்க பாதிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டு விசேஷமாக இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம மொழியலியை சங்கமம் என்ற பேரையே நீங்க வெளிப்படுத்தி ராஜா, உங்களோட அன்பை ருசித்த பிள்ளைகள் உங்களோட ரசிப்பை ருசித்த ஆண்டவரே, இந்த அன்பை இவனுள்ள தேவனை அன்பானவர்கள் அறிந்தவர்கள் சகோதரர்கள் அயலார் அறிய வேணும் என்ற வாஞ்சியை நீங்க உண்டு பண்ணி இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக அவற்ற வாஞ்சியை நீங்க நிறைவேற்றி ஆசீர்வதித்துக் கொண்டு வர்றதுக்காக தடதாமல் இந்த நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க தொடக்கின ஊழியம், நீங்க உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று தொடக்கின ஊழியம் அதை தடதாகமின்றி நடத்தி கொண்டு வரத்தக்கதாக அவளுக்கு கொடுக்கிற சோபல தைரியம் ஆண்டு நேரம் வல்லமை ஞானம் அறிவு ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மையோடும் பொறுமையோடும் ஆற ஆற எடுத்து கதைத்தாலும் அவர்களுக்கு இரவு பகலோன்று நாதபடி எடுத்து கதைப்போருக்கும் உலகத்தில் எந்த பகத்திலிருந்து தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தோடு பதில் சொல்லத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி கொண்டு வர உங்களுடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி. சகோதரனை ஆசீர்வதிங்கோ, சகோதரியை ஆசீர்வதிங்கோ ராஜா. என்ன நல்ல வல்லமையை கொடுத்து உங்களுக்கு சாட்சியாக அவர்கள் பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் பேர பிள்ளைகள் மத்தியில் அயலார் மத்தியில் சகோதரங்கள் மத்தியில் ஐக்கியப்படும் சபை மத்தியில் வேலைஸ்தலம் மத்தியில் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களோட வல்லமுள்ள கருத்தினால் அவர்களை ஆண்டவரே பாதமிட்டது ஆதபடி தூக்கி மட்டும் வல்லத்திற போல் இனிமேலும் வல்லடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நமகளுக்காக நன்றி, அவங்க கொடுத்த பொறுப்புக்காக நன்றி, அவ அதை உண்மையோடு மொத்தமொத்தோடும் செய்யத்தக்க ஞானத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. மகனுக்காக மருமகளுக்காக பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை உங்களை நேசித்து வழுதப்பை போய்விடாதபடி ஆண்டவரே நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக சாட்சியாக அவர்களை எடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அந்த பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. வருங்கால சந்ததி சகத்தினே ஆண்டவரே உங்களோட அன்பினால் இடகட்டி ஆண்டவரே என்னென்ன பெருக ஞானத்தை கொடுத்து என்ன படுத்தாகாலும் அதில் வெற்றி பெற்றவர்களாக வெற்றி சிறந்தவர்களாக நடக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டாலும் ராஜா, அவர்களை வாழ்க்கையில் உங்களோட உண்மையும் அன்பையும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருவியை ஊட்டி அவர்களை வழிநடத்த வல்லவர் வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம், பொறுப்படுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொல்லாத காலத்தில் ஆண்டவரே அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கமம் மொழியலிய நடத்தும் ஸ்டூடியோ, ஓடும் வாகனம், ஒவ்வொன்றையும் கூட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. ஆண்டவரே மட்டும் காத்தது போல மேலும் காக்க வரலவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். அந்த வாழ்க்கைகளை நிறைவேற்றி என்ன உங்களுக்கென்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று இன்னும் என்னென்ன காரியங்களை நீங்க இவர்களுக்குடாக செய்விக்க வேணும், செய்ய சித்தம் கொள்றீங்களோ, எட்டு நேரத்தில் அதற்கும் வேண்டிய வலையில திறந்து ஆண்டவரே நீங்க நடத்த முடியும். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து காத்துக்கொள்றீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி. நல்ல சுகவல தைரியத்தை கொடுத்து, காலை போல் வல்லமையை கொடுத்து இன்னும் உங்களுக்கு என்று அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக அப்பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். தொடர்ந்து மின் இந்த சங்கம மொழியில் இழந்திருந்து செய்தி கொடுக்க போறதாசருக்காக பாடலோ துதியோ என்ன ஒரு வார்த்தை கூடாக என்றாலும் உங்களை மம்மப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களை இதையும் சுயத்தில் செய்து விடாதே. நீங்கள் அவர்களை இடகட்டி நேரத்துக்கு வந்து இதை சந்தோஷமாக குதூகலத்தோடு இதை நடத்தத்தக்கதாக ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அவர்களின் ஆசீர்வதையும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதையும், என்னென்ன தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரேட்டு நேரத்தில் நிறைவாக கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். உள்ளங்கையில் வரந்து வைத்திருக்கிறது வினே விழாப்படாதபடி காத்துக்கொள்வீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விண்ணப்பங்களுக்கு இருக்கிற தேவன், ஆண்டவரே எங்களை கண்ணீரை காண்கிற தேவன், பதில்தார தேவன், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் என்னுடத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கொண்டு வாங்கள் என்று சொன்ன தேவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக அந்த நாலு வயது பிள்ளைக்காக, 16 மாதம் நிறைந்த அந்த குழந்தைக்காக உங்களண்டில் வருகிறோம். வாய் பேசாதபடி அந்த நாலு வயது பிள்ளையும் என்று ஆண்டவரே ஜபிக்க வேணும், ஜபிக்க சொல்லி அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை நீங்க கேட்டு தேவன் ஆண்டவரே அதை அறிக்கை செய்யும் பொழுதே நீங்க கேட்டுட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன நல்லது எப்பொழுது அவர்கள் பேசத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோமே. வாய துறந்த தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீங்கள் ஐயா, நீங்க உயிருள்ள தேவன். நாங்கள் எதை எந்த சக்தியை நம்பி ஓடி வரவில்லை, உயிருள்ள உள்ள அந்த பிள்ளையோட வாயை தொட்டு அந்த பிள்ளை அற்புதமாக கதைக்கத்தக்கதாக, அப்பா அம்மா என்று கூப்பிடத்தக்கதாக நீங்கள் அந்த வாயை துறந்து உங்களால் வழிநடத்த முடியும். அற்புதம் செய்கிற தேவன் தொடுங்கு ராஜா, உங்களோட காயப்பட்ட கருத்தினால் தொடுங்கோ, அந்த சிறு பிள்ளையின் தொடுங்கு ராஜா தொடுங்கோ. இதனால் அந்த பெற்றார் மனம் அடைந்து போகாதபடி உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு உங்களை துதித்தவனம் இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், நீங்கள் உண்மையுள்ள தேவன், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை ராஜா என்னும் இப்படி பலவீனமாய் சுலவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவதற்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. சிறு பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எங்கெங்கெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களோட பரமகரத்தை நீட்டி உங்களை நோக்கி பார்த்து பார்த்து உங்களிடத்தில் ஆண்டவரே விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவருடைய பலவீனத்தை உங்களால் ஆண்டவரே அற்புதமாக பலப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். பரம வைத்தியனே, பரிகாரியான தேவனே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். காயப்பட்ட கரத்தை நீட்டி ஒவ்வொருதரையும் தொடுங்குறாங்க, உங்களுடைய அருமையில் இருந்தவர்கள் அப்படி உங்களுடைய அன்புக்குள் அவர்களை வழிநடத்தி உங்களை நீங்க தான் பெரும வைத்தியன் என்றதை உணர்ந்தவர்கள் நடக்கத்தக்கதாக இயேசுவின் பிள்ளைகளாக வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வைத்திய சாலையிலும் வீடுகளில் இருக்கும் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம். ஆண்டு விரை வயசென்றவர்களுக்காக தீராத வியாதி என்று கைவிடப்பட்ட ஆண்டு விரைய வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் இருக்கும் வயசென்றவர்களுக்காக உங்களிடம் வருவோம் ஐயா. நடக்க முடியாமல் வீழ்ச்சியர் இருக்கும் வயது சென்றவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பானது உங்களை நேசிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களோட கருத்தில் பிடிக்கிறோம் அப்பா. எத்தனையோ இந்த சூழலாக உங்களோட பிள்ளைகளாயிருந்து இந்த தேசத்தில் வந்து எத்தனையோ காரியங்களை செய்து உங்களை மகமப்படுத்தின பிள்ளைகளப்பா, இப்பொழுது நடக்க முடியாமல் அந்த 25 வருஷ காலமாக இந்த கரோல் சர்வீஸ் நடத்தின அந்த தாயார் ஆண்டு நடக்க முடியாமல் இப்பொழுது மறதியின் ஆவையும் அவை அடிமையாக்கி கொண்டு வருகிறது ஐயா. அவக்கா உங்கள் அண்டு வருகிறோம். எங்களுடைய அக்காக்காக இந்த தேசத்தில் வந்து ஆண்டு விரை ஆங்கிலத்தை படிப்பித்து ஆண்டு விரை நிமித்தின புத்தகங்களை எழுதி உங்களை மாம்பப்படுத்தின அந்த தாய் அவவும் நடக்க முடியாமல் வீழ்ச்சியர்கள் இருக்கிற தகப்பனே, அவவையும் பொறுப்படுங்கோ. இன்னும் கர்நாக்காண்ட அந்த சதாயையும் பொறுப்படுங்க ராஜா. அவவும் நடக்க முடியாமல் ஒரு பக்கம் பெரலாய்ஸ்ட் வீழ்ச்சியர்கள் இருக்கிறா. எவ்வளவு பேருக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை இந்த தேசத்தில் வந்து படி சொல்லி கொடுத்தவர்களை எல்லாரும் அவர்களை வாத்தியார் நேராக நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்தி எவ்வளவு காரியத்தை இலவசமாக இவர்கள் செய்தவர்கள் எங்களை அறிந்தவர்கள் ஐயா. அதுக்காக நான் சொல்லுவோம் எங்கள் ஆனா உங்களை நேசிக்கிற தாய்மார் ஐயா, அவர்களோட சந்ததியை ஆசீர்வதிங்கோ. சந்ததி இதனால் அவங்களை விட்டு தூர போகாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எங்களுடைய அன்பானவர்களுக்காக வேண்டுகிறோம். இன்னும் உங்களை அறியாமல் ஐயா அன்பானவர்கள் இல்லை, உங்களை நேசிக்கின்ற மருத்துவ மிஷனரி வைக்கை செய்து உலகம் எல்லாம் திருந்து எத்தனை செய்து எத்தனை புத்தகங்கள் எழுதி ஆண்டு விரையை உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின தாய்மார் 100 வயது 101 வயது ஆண்டு விரை பேச முடியாமல் மறதியினாவினால் எங்களோட கண்களுக்கு முன்னால வாழுகிறார்கள் ஐயா. இவர்களை பார்த்து நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும், இவர்களுக்காக உங்களை வேண்ட முடியும். ஆண்டு விரே இவர்களை நீங்க பொறுப்படுங்கோ, பொறுப்படுத்தி நல்லது செய்து உங்களால் நடத்த முடியும். ஆண்டு விரே இவர்களை ஆண்டு தத்தளிக்க விடாதபடி பராமரிக்க கொடுக்கிற வசதிக்காக நன்றி சொல்கிறோம். இந்த தேசத்தில் அவர்களுக்கு பராமரிக்க கொடுக்கிற இந்த வசதிக்காக இந்த கனடா தேசத்தில் எத்தனையோ வசதிகளை ஆண்டு ஒரு வைத்திய வசதி பராமரிப்பு வசதி இருக்க கொடுக்கிற வசதி எல்லாவற்றுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இதை அனுபவிக்கும் அவர்கள் நன்றி சொல்லாவிட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இன்றைய பெறும் பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் மத்தியில் கடன் செய்யும் பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. இந்த வைத்திய வசதியை கொடுக்கறது இவனே, இந்த வைத்திய வசதியை பெறும் ஒவ்வொருவரும் நன்றி இல்லாவிட்டாலும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவர்கள் கடமை செய்யும் பிள்ளைகள் எத்தனையோ விதமான டைட்டிலோடு கடமை செய்கிறார்கள் ஐயா. அந்த கடமை செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ. அவர்களுக்கு நல்ல சுபலம் கொடுத்து அவர்களுக்கு இப்படி ஒரு தரம் கிடைச்சது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக ஆண்டு உண்மையோடு உயிரோடு வேலை செய்யறோம் என்று உண்மையோடு வேலை செய்யத்தக்கதாக அவர்களை நீங்க தான் ஐயா உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு விரை இந்த கனடா தேசத்தில் ஆண்டு விரைவர்களே பாடசாலைகள் தொடங்க போகிறது ஐயா. இவ்வளவு நாலு விடுமுறையில் இருந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போக ஆயத்தப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஐயா. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க பொருட்படுத்தி அவர்கள் சாட்சியாக ஆண்டு விரையே அந்த பெற்றாரே விட்டு நாங்கள் பாடசாலைக்கு போகிறோம் என்று நினைத்து ஒருவரும் பார்க்கவில்லை என்று நினைத்து பாவங்களுக்கு போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை விசேஷமாக காத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தால் மூடி சின்ன பிள்ளைகளோ வயது வந்த பாலுவ பிள்ளைகளோ ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகளோ ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஹைஸ்கூலுக்கு போகும் பிள்ளைகளோ ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த டெக்னாலஜிக்கள் அடிமையாய் போய் தகப்பனே அது என்னென்ன தேவைக்கு அதை பாவிக்க வேண்டும் என்று உணர்த்தி அதுக்கு அடிமையாய் போய் ஒருவரும் பார்க்கவில்லை என்று பாவத்துக்கு போய்விடாதபடி இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தான் காத்து வழி நடத்தவனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள அடிமையாய் போய் ஆண்டவரே அதுக்குள்ளேயும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாதபடி எதைகளையும் போய்விடாதபடி என்னென்னத்துக்கு அதை பாவிக்க வேணும் என்று உணர்த்தியப்பா அந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. வருங்கால சந்ததி ராஜா வழிதப்பி போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை உங்களால் தான் ஐயா காத்துக்கொள்ள முடியும். இதற்கு தலைமையாக இருந்து அதிபர்களுக்காக பாத்திமாருக்காக ஆண்டவரே அவர்களுக்காக உங்களுக்கு நன்றி வருகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களும் ஞானத்தை போதிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஊரபட்சம் இல்லாதவர் இந்த பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக நல்ல வழிகாட்டிகளாக ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு தகுதிக்கும் ஆண்டவரே அந்த கடமைகளை செய்யத்தக்கதாக உணர்த்தி உங்களால் தானே வழி நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சுத்திருக்கிறோம். அன்பின் தேவனே இந்த கனடா தேசம் ஒரு குறித்த விசேஷம் ஆண்டவரே ஆனப்பெல்லாம் ஆண்டவரே மறைக்கப்பட்டு விட்டது ஐயா. உங்களோட வார்த்தை உங்களோட பெருமண்டல சிவந்தனும் பாடசாலைகள் உச்சரிக்கப்படுகிறது இல்லை தகப்பனாக கிறிஸ்தவ பாடசாலைகளில் தான் ஆண்டவர் அந்த பெருமண்டல சிவத்தை சொல்லி தொடங்குகிறார்கள். அன்பின் தேவனே அப்பா அப்படிப்பட்ட பாடசாலைகளில் படிக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு வளர்ந்தவர் சாட்சிகளாக வரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஆண்டவரே. இன்னும் இப்படிப்பட்டது ஆண்டவர் பப்ளிக் ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை படிக்க நாங்கள் பாடசாலைக்கு வந்தோம் என்று உணர்வோடு நடக்க உணர்த்தி உங்களால் ஆண்டவருக்கு பொறுப்பாயிருக்கும் ஒவ்வொருவரும் கட்டுப்பாடோடு அவர்களை நடத்தத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். என் பிந்தவன் இந்த நேரத்தில் வாழ்வ பிள்ளைகளுக்காக வருகிறோம். வயது வந்து படித்து பட்டம் பெற்று இருக்கும் வாழ்வ பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே தங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் சோர்வோடு மனவடிவோடு மனமடிவோடு உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே நீங்கள் அவர்களை பொருட்படுத்த அவர்கள் சோர்வினால் உங்களை விட்டு தூர போகாதபடியும் எதுக்கும் இந்த வியாதியோ எதுவும் அவர்களை அடிமையாக்காதபடி நீங்க கொடுத்த ஞானம் அறிவு பட்டம் பட்டத்துக்கூடாக படுத்து வரத்தக்க வல்லமை கொடுத்தது கூடாக ஏதோ விதத்தில் அவர்களை நீங்கள் பாவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்கோ இந்த வாழ்வு சந்ததியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வருங்கால சந்ததி இவர்களுக்குள்ளாலும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் கட்டி எழுப்ப முடியும். இவர்களை ஆராரை கூட ஊழியத்தை செய்ய வேணும் என்று நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ அந்த அழைப்பையும் கொடுத்து உங்களுக்கு என்று ஊழியம் செய்யத்தக்கதாக உங்களால் பாவிக்க முடியும் அப்பா. உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். என்னும் ஆண்டு வரை வாழ்க்கை துணைக்காக எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகள் பொறுமையோடு தங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்க வேண்டும் என்று படித்து பட்டம் பெற்று வேலையோடு கைபிரியாவில் கைபிரியாசத்தையும் ஆசீர்வதிக்கும் பிள்ளைகளுக்காக ஆண்டு வரே உங்களை அவர்களோட வாழ்க்கைக்கு துணைக்காக உங்களுடைய வருகிறோம். அவர்களுக்கும் வேண்டிய பொறுமையை கொடுத்ததாக எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் காலடி எடுத்து வைக்காதபடி அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் காத்து கொடுங்க. பெற்றாருக்கும் வேண்டிய பொறுமையை கொடுங்க ராஜா. ஜபித்து உங்களோட வாகத்திலிருந்து ஜபித்து விண்ணப்பித்து உங்களோட பதிலை கேட்டு அவர்கள் காலி எடுத்து வைக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். உங்கள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ராஜாவே கட்டவதிகளாயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருகிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீங்கள் ஆண்டவரே ஆண்டு சிரித்த சிருஷ்டிப்பை ஏற்ற நேரத்தில் பெற்றெடுக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அந்த கற்பத்தை ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. இன்னும் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய கற்பத்தை தொட்டு ஆசீர்வாதத்தை அந்த சந்ததியை வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. கற்பத்தை தொட்ட தேவனல்ல ஐயா. அனைவரே வயது சென்ற நேரத்திலும் ஒரு ஆண்டவரே, நீங்க ஒரு பிள்ளையை கொடுத்தது நல்லவா, உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் பொறுமையோடு இருக்கத்தக்கதாக உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருத்தலையும் எலும்புதலும் எல்லாவற்றையும் மறந்ததவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக அங்கங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, உல்லாச பிரயாணத்தை ஏற்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். என்ன விதமான உல்லாச பிரயாணத்தை ஆயத்தப்படுத்தி நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு ராஜா அவர்கள் சுபத்திரமாக போய் எங்கு போனாலும் என்னத்தில் போனாலும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து திரும்பவும் நீங்கள் அவர்களை சுபத்திரமாக கொண்டு அவருடைய கூடாரங்களில் உங்களால் சேர்க்க முடியும் ராஜா. உல்லாச பிரயாணத்தை மேற்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, உங்களை அறிந்து உங்களை நேசித்து உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மேன்பின் தேவனி உங்களுடைய அன்பை பகிர வேணும் என்று வாஞ்சியோடு பிரயாணம் பண்ணி ஆண்டு விரைய வார்த்தை கூடாகவோ ஆண்டு செய்யக் கூடாகவோ ஆண்டு விரைவு இப்போ உடுப்பில்லாதவர்களுக்கு உடுப்பை கொடுத்தோ உணவு உணவு இல்லாதவர்களுக்கு உணர்வை பகிர்வாரி ஆண்டு விரை இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடங்களை அமைத்து கொடு ாக பிரயாணம் பண்ணி பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்காக உன்னை போல் பிறந்த நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படும் உங்களுடைய அன்பை பயந்து கொள்ளத்தக்கதாக பிரயாணம் பண்ணும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ஐயா. அந்த பிரயாண வசதிகளை ஏற்படுத்தி அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல நீங்க கூட்டிக் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து உங்களோட பார்வையில் அவர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பங்கிட்டு கொடுத்து செய்து தரத்தக்கதாக நல்ல ஞானம் பாதுகாப்பு ஒவ்வொன்றையும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த நீங்கள் கூட்டிக் கொண்டு போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து திரும்பவும் அவளை இடங்களுக்கு அவளை சபமத்தில் கூட்டிக் கொண்டு சேர்ப்பீங்க. சபமத்தில் வந்து ஆண்டவரே உங்களை உங்களுடன் உங்களை வல்லமையாக நீங்கள் நடத்தினீங்கள் என்று சாட்சி பகிரத்தக்கதாக இந்த அன்பு கூடாக எத்தனை ஆத்மா உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சாட்சி பகிரத்தக்கதாக இவர்களுக்குள்ளாக கிரியை செய்து இங்கே நடத்தி கூட்டிக்கொண்டு வந்து சாட்சி பெறத்தக்கதாக உங்களோட நாமம் அம்பப்படத்தக்கதாக இங்கே செய்ய வல்லவர் செய்து கொண்டு வாருங்க, செய்தீங்கள். அதுக்காக நன்றி, நன்றியோடு நன்றியோடு உங்களை குடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் புறப்படுங்க ராஜா, அதிகாரிகளை பொறுப்படுங்கோ. இந்த அதிகாரம் கொடுத்த தேவன் நீங்கள் என்றதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு அதிகாரியும் பிரதானமாக கனடா தேசத்து அதிகாரி, அமெரிக்கா தேசத்து அதிகாரி, இங்கிலாந்து தேசத்து அதிகாரி, ஆஸ்திரேலிய தேசத்து அதிகாரி, பிரதான கண்டங்களாகிய தேசத்து அதிகாரிகளை பொறுப்படுங்க ராஜா. அவர்களை உங்களை நேசிக்கிற ஒருவருக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அரசாளத்தக்கதாக உங்களோட அத்தக்கதாக அவர்களை நீங்கள் தான் கரங்கு நீட்டி வழிநடத்த வேணும், வழிநடத்த வேணும், வழிநடத்த உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக அவர்களுக்குள்ளால் நீங்கள் கிரியை செய்ய முடியும். கிரியை செய்ய வல்லவர் பாவிக்கிறீங்கள் அதிகாரத்தை கொடுத்தவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மேன்பின் தேவனே, இந்த மீதியான சங்கமம் ஒளி

0: அழிப்பட விரும்புறத அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் ஒன்றே மாமப்படத்தக்கதாக, அவைகளால் நீங்க கிரிய செய்ய வல்லவர். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இடகட்டி அவர்களை பசுத்தாவியானவிட இடகட்டி வழிநடத்தி நீங்க கொடுத்த வரங்கள் கணியால் உங்களை மகமப்படுத்துவே கிடைத்தது என்று தாழ்மையோடு வந்து உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியிலேயே பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டு செய்தியை கொடுக்கிற பிள்ளைகள், சாப்பாடலோ துதியை கொடுக்கிற பிள்ளைகளோ சிறதற்கூடாக உங்களோட நாம மகமப்படத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்க, நடத்த வல்லவர். அதுக்காக உங்களொருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் சிறதற்காக வலது வருஷத்தில் இருந்து வரைஞ்சி பேசிக் கொண்டிருக்க இயேசுவே, உங்களோட வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. திரும்பமாக நாங்கள் நாளை இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார் கத்திர தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துவோம்.
2: Recording in progress.
3: கிறிஸ்தவ பிரியமானவர்களே, ஏழு நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 9 வசனம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். என் கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் கையெட்டு செய்கிற வேலைகளில் ஜெயத்தையும் நல்ல பதிலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கையில் பல வேளைகளில் ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், மனக்காயங்கள், காலதாமதங்கள், சுகம் கிடைக்காமை, நன்மைகளை காண முடியாமல் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளிலெல்லாம் நீங்கள் காத்திருந்த வைத்திருந்த நம்பிக்கை உலகத்தில் உள்ளவர்கள் மீதும், அதிகாரிகள், மருத்துவர்கள், உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கை சரியாக விழும்பொழுது ஏமாற்றமும், நினைத்தது நடக்காமலும் எதிர்பார்த்தது கிடைக்காமலுமான நிலை உண்டாகும் பொழுது துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். முடிவோ சோகம் நிறைந்ததாய். தங்களில் மட்டுமல்ல தங்களை சார்ந்தவர்களும் அந்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது, தள்ளப்படுகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கத்து சொல்லுகின்றார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. யாரெல்லாம் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை கத்த தன்னுடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். கத்த நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? எல்லா தடைகளையும் உடைத்து வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கை குறித்து நம் வேதத்தில் பார்க்கையில் கர்த்தர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று. அப்படி எந்த தேசத்திலே கர்த்தர் குடியிருக்க சொன்னார் என்று பார்த்தால் நம்மால் நம்பவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:1 வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பெரும் ஒரு பஞ்சம் கேராரிலே உண்டாயிற்று என்று. அப்போது சொல்லுகிறார் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ கேராரிலே தங்கியிரு என்று. ஏசாக்கு

கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்தான், நம்பினான். அவரின் வார்த்தை பொய்யாகாது என்று உறுதியாய் எண்ணி அங்கேயே இருந்தான். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே வறண்ட பூமியிலே தண்ணீரற்ற சூழ்நிலையிலே தன்னிடம் இருக்கும் விதையை கர்த்தரை விசுவாசித்து விதைத்தான். கர்த்தரோ அந்த பஞ்சகாலத்தில் ஈசாக்கின் விசுவாச விதைக்கே 100 மடங்கு 100 வருடத்திலேயே விளைச்சலை கொடுத்தார். அவன் வரவர விருத்தி அடைந்தான் என்றும், மனிதர்களின் பெருக்கத்தை கண்டவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்றும், ஈசாக்கு ஐஸ்வர்யமாய் திகழ்ந்தான் என்றும் நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் வறண்ட நிலைகள் காணப்படுகிறதோ, அடைக்கப்பட்ட கதவுகளாய் திறக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதோ, இன்றைக்கு மனுஷ பலத்தை அல்ல தேவ பலத்தை விசுவாசியுங்கள், நம்பிக்கையாய் இருங்கள். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் போல அழைக்கிற தேவன். அவர் வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு போகின்ற தேவன். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, உங்களின் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் மாற்றம் உண்டாகும், புது வழிகள் திறக்கும், உயரற்றவைகளான காரியங்கள் உயிர் பெறும். ஆகவே எனக்கருமையானவர்களே, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்களின் காரியங்களை தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஊரில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசமாக இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: ரெண்டு ராஜாக்கள் 9 அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யேசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே சிரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்து வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட பண்ணின யுத்தத்திலே சீரிய தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிப்போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும் ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிக வேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்திலே ஏறி யெகுவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலியனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகுவை கண்டவுடனே, யெகுவே சமாதானமா என்றான். அதற்கு யெகு, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதி என்றான். யெகு தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்த அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகு தன் சேனாபதியாகிய பிக்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரவேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். யெகு அவனை பின்தொடர்ந்து, அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோட அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகு இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகு ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள், தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா எனும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேலின் நிலத்திலே மாம்சத்தை என்றும் இன்னது யேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும்.
1: புலம்பல் 5 அதிகாரம். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புற தேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. திக்கத்தவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலை கிரயமாய் வருகிறது. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல் கருத்து போயிற்று. சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை இயந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர்கள் வாசல்களில் உட்கார்கிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே! அதனால் எங்கள் இருதயம் வளர்ச்சியமாயிற்று. அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாழாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் திரிகிறது. கர்த்தாவே, நீர் எந்தெந்தைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். தேவரீர் எந்தைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள்
0: 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ? அல்லது சிலருக்கு வேண்டியதாயிருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும்! ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மன்னோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 பாகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மென்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 பாகத்தை இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
2: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமாக இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடலை. அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும். இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. 30 அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா, இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புக்குரியவர்களே, எண்ணாகமம் 10 அதிகாரத்திலே எக்காலத்தை சப்தமாய் ஓதும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசரிப்பு கூடார வாசலில் கூடி வந்து பின்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களில் மூழ்கி தெய்வ பயமின்றி வாழ்கிறார்கள். நாம் துதியை அதிகப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருவார்கள், தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி பயணம் செய்வார்கள்.

அன்புக்குரியவர்களே, நம் கடவுளை போற்றுவோம். அவரை புகழ்ந்து பாடும் பாடலை எங்கும் கேட்கச் செய்வோம். நம்மை உயிர் வாழச் செய்பவர் அவரே. நம் கால்களை இடற விட மாட்டார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராய் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மறித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழிபெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ண 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும் நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில் நிக்கிற, என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து, சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுனா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8வது அதிகாரத்துல, நான் ஆவியினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷ பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா. திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நாம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமண்ல ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப் மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப் மார்ல இருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப் மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2, 1000 அரசாட்சி. 3, புதிய வானம் புதிய பூமி. நீங்க ரெண்டு பேரும் மனம் திருப்பி இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அங்க பார்க்கலாம், இதோ என்னுடைய ரெண்டாவது அக்கா, இதோ இது என்னுடைய மூணாவது அக்கா, இதோ என்னுடைய அப்பா, இதோ எங்க அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய புருஷன், இது என்னுடைய நாலாவது பையன். இந்த மூணு இடத்திலும் தான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். பரலோகத்தில் எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல. பவுலும் அதே தான் ரிப்பீட் பண்றார், பரலோகத்தில் தேவ தூதரை போல ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். அங்க அக்கா யாருன்னு தெரியாது, அண்ணன் யாருன்னு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு இடத்துல தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அங்க யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே இந்த மனுஷன் செத்து போயிட்டானாக்கா அவனை மண்ணுக்கு அனுப்பிடுறாங்க, ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போய் சேர்ந்துருது. சரி, இவ்வளவுதான் மனுஷன். இன்னும் நம்ம இதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி கடவுள் யார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுள் யார். ஆரம்பத்தில் நம்முடைய தேவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் பயங்கர கோபக்காரர், அவர் தண்டிக்கிறவர், அவர் சிக்ஷிக்கிறவர், அவர் சபிக்கிறவர், இப்படிலாம் நிறைய அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பேரை சொல்றதுக்கே பயந்தாங்க, பார்க்கறதுக்கும் பயந்தாங்க. ஆனா தேவனுடைய இந்த ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்கு தெரியுமே தவிர மற்றொரு ஒரு பிரதான சுபாவம் ஜனங்களுக்கு தெரியாது, அன்பு. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் உரியவர், அன்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பு மாறுவதில்லை. ரெண்டு விதமான சுபாவம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் சிக்ஷிக்கிறவர் தான், ஆனா அவர் அன்புள்ளவர். நாகும் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அடுத்தது அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நல்லவர். நல்லவர் என்ற சுபாவம், எரிச்சல் உள்ள தேவன் என்றதும் இரண்டாவது சுபாவம். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர். அப்பங்காரன் தப்பு செஞ்சிட்டானாக்கா ஏழு தலைமுறை வரைக்கும் சாபம், அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு ஏழு தலைமுறை வரைக்கும். ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. இந்த சட்டத்தை யாரு ஈட்டினது? ஆண்டவர் தான் ஈட்டினது. ஆனா சட்டத்தை ஈட்டினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் என்ன காரணம், அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது. நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ, பல்லுக்கு பல், ஒரு பல்ல உடைச்சா அதே மாதிரி ஊன் பல்லையும் உடைச்சு கொடுப்பாங்க, அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம். அப்பங்காரன் தப்பு செஞ்சா ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சாபம். அப்போ ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை திருத்துறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம். ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன், அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? ஆகவேதான் தேவன் என்ன சொன்னாரு, அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் புள்ளைய நான் தண்டிக்கணும்? நான் ஏன் ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும்? இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக ஆக ஆக தேவனுடைய சட்டத்திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்று உண்டுன்னா அது இதுதான்.
1: உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களே மனசு வராதே. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் விட்டுடுவோம்.

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்லமைப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேப்பனின் குரல் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வியத்து பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பார்க்கிறோமே அப்பா. அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். நீர் எங்களே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
1: Hallelujah. Let us worship the Lord God. Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மட்டும்தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, ஹல்லேலூயா, அவருக்கே வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you, Father. We thank you, Master. We bless your name. Hallelujah. Yes, Father. Hallelujah. We want your presence, Master. Hallelujah. We want to see you, Master. உம்மை பார்க்கணும் சுவாமி. Hallelujah. உம்முடைய வேதத்தின் மகிமை. Hallelujah. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுடைய கண் காணணும். Hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறனும். Let us cry out unto Him. Let's ask Him. Open the eyes of our hearts.

கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணும்ங்கிறது முதல்ல போதிச்சேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தாரு, கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்கள், இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரமாக மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னால் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பண்ணிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்றைக்கி ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்றைக்கி சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணியதாக போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி

0: ஆபோன்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி, இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்தில மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நாலு உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில் தள்ளுறாங்க, விற்று போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, முன்னேறவே முடியாமல் 1008 தடைகள், அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயார். ஆனால் இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு, வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்டை மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனால் சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்தில் நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்தில் அடிமையாக போனவன், அவங்க தேசத்திலேயே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்தில் போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையாக போய் அந்நியர்கள் மத்தியில் தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேலே வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியலை போலவும் தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள், அவன் மேலே பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பார்க்குறான்னு ராஜாட்டி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கத்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்போ ரூத்தை பார்த்துட்ருக்கோம், அதனால் ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையாக இருக்கனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்.
1: சோசரிக்கிறேன், இணைந்திருக்கிற தொகுப்பாளர்கள், ஊழியர்கள், கேட்டுக்கொண்ட அன்பின் நேயர்கள் எல்லாருக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே நான் நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பாருங்க, கிருபை எவ்வளவு பெரியது. இந்த 9வது மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 8 மாதங்களும் 8 அடி வைத்து நடக்க வைச்ச தகுப்பனுக்கு சோஸ்திரம். இந்த 9வது மாதம் ஒரு நிறைவான மாதம். அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்னு சொன்ன வார்த்தைக்கு நாங்க இப்படி நாளும் கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். இந்த நிறைவான மாதத்துல எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து எல்லாவற்றையும் தாப்பு நடத்தும்படியாய் ஜெபிப்போம். இணையுங்கள். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உளவாய் எங்களோடு நீர் பாராட்டின கிருபை தருணங்களுக்காக, அனுகூலப்படுத்தின நேரங்களுக்காக கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டவர். எவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை, அந்த தயவு அப்பா, அந்த காரண்யத்தினால் நாங்கள் இழுத்துக்கொண்டு அனாதி சிநேகத்தா சிநேகித்த விதம் பெரிதப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். கடந்த 8 மாதம் ஒழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் நீர் கூட இருந்தீங்க ஆண்டவர். சங்கமானுடைய நீங்க நடத்தி வந்தீங்க ஆண்டவர். நடிகள் வந்தது ஆண்டவர், எல்லாம் தகர்த்திருந்தீங்க ஆண்டவர். எரிகோக்கள் இருந்தது ஆண்டவர், அந்த எரிகோ மாதிரிகளை விளை செய்தீங்க. ஜோர்வான்கள் புரண்டோடி வந்தது, அதை பின்னிட்டு போ செய்தீங்க ஆண்டவர். அப்பா சங்கட மண்ணுக்கு நின்று அந்த சங்கட தகத்த கிருபை தந்து பாதைகளை தந்து நடந்து வரும்படியா கிரிய செய்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துற கதா. இதனால் ஒளியத்தை ஆசிரியத்து உங்களுடைய கரத்தில் ஒப்புவிதி செபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்ப ஆசிரியத்து தாங்க கத்தா. அப்பா காலை முதல் சங்கம் வானொலியின் ஆசிரியத்து வந்திருக்கிறேன் கத்தா. விடுதலை வெளிச்சத்தின் நேரத்துக்கு கூட நடத்தி வந்திருக்கு, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த மாலை நேர நேரடி ஒளிபரப்பு யாவை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிய வரைக்கும் உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையை வாஞ்சிக்கிறோம், விடுதலையை பேசுகிறோம் அப்பா, சமாதத்தை எடுத்துக்கொள்றோம் இயேசுவின் நாமத்தினால். நாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. இணைய போற ஊழியர்களை ஆசீர்வதிங்க, கேட்டுக்கொண்ட அன்பன் நேர்களை ஆசீர்வதிங்க, மறுவழிப்பை கேட்க போற நேர்களை ஆசீர்வதிங்க கத்தா. எந்தெந்த தேசத்துல, எந்தெந்த பாரத்துல, தோடு வேதனையோடு இந்த நேரத்திலும் இணைந்திருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு விடுதலையை பேசுறோம் அப்பா. நீங்க சங்கமிக்கும்படியாய் செபிக்கிறோம், அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த வானொலிக்குள்ள அவர்கள் அறிகிற அறிவிலும் இன்னும் வளர, இன்னும் சத்தியத்தை அறிய, அதனால் விடுதலை அட்டைய அப்பா நீங்க கிரிய செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன், இணைப்போல் யாவையும் ஒப்பு கொடுக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நல்ல ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன், அடியாளுக்கு தொகுத்து வழங்கத்தக்க அப்பா பலனை தாங்கினோடு இணைந்து தொகுத்து வழங்க.

ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்க திரும்ப கொடுக்க இணைந்து ஊழியம் சீர் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கன் யாரெல்லாம் முன்குறித்தீர் அவர்கள் அழைத்து வந்து முடி நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திர நிறுத்த வேண்டுமாச்சு வெள்ளக்கரம் தாங்கி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறேன் ஜெபத்தை கேடும் ஜீவனுள்ள நல்ல தகுதியே ஆமேன் ஆமேன். கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தர் கண்ணீர் மணி போல் என்னையும் உங்களையும் காத்து வந்தது வாய்த்து வருக்கு நான் சோசம் செலுத்துகிறேன். இந்த 9 மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிற அந்த தேவனுக்கு நன்றி. இந்த 9 மாதத்தின் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா அவரே நடத்தி செல்வார். நிச்சயமாக ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தகப்பன் ஏந்தி சுமந்து எங்களை தப்பு வைக்கிற விதங்கள் பெரிதாயிருக்கிறது. அந்த கிருபைக்காக நன்றி. இதனாலும் உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிந்து தருகிறேன். இதனாலும் கேட்ட பாருன கிருபை அவர் பெரிய அவர் பெரியவர். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனாலும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்கப்படும் நிகழ்ச்சிகள் யாவன 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாடல் ஜெபங்களுக்கு கூடாக நான் கடந்து செல்வோம். 7:30 இருந்து எனக்கு தாசிவரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதிக்குடா கடந்து செல்வரும் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமா கண்களை நாங்கள் ஏறெடுப்போம். எங்கள் தேசத்துக்காக திறப்பின் வாசல் நீப்போம். 2வது விடுதலை வெளிச்சத்துக்காக சமாதானத்துக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் திறப்பின் வாசல் என்று ஜெபிப்போம். 8 மணியில இருந்து நாங்கள் இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல கர்த்தர் வெளிச்சம் கொடுக்க வெளிச்சத்தின் நேரத்தில் எங்களோடு இணைகிறார். இதனாலும் வெளிச்சத்தை கொடுக்க 1வது செய்தி எடுத்து வருவார்கள் சுபிருந்தா அவர்கள், 2வது செய்தி எடுத்து வர 3வது வாண்டன் ராசநாயகம் அவர்கள் எடுத்து வருவார்கள். இப்படியாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து 9:30 நாங்கள் முடிவு ஜெபத்தோடு இணைவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கு அவர் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். மறுவழியில் மீண்டும் மறு 9:30 இருந்து மறுவழிப்போடு இணைந்து நாளை காலை நேரடி ஒளிபரப்பிலே நாங்கள் கர்த்தரோடு இணைவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று மாறாதது. நாளும் கர்த்தருக்கு சோஸ்ரம் ஒரு சிறிய பாடலோடு இதனாலும் இந்த நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடு

உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கம்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம்

0: ஆமே சாச்சர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாச்சர் இருந்தாலும் என்னை மீண்டுமாக இணைத்திருக்கிறார். இணைத்து இந்த தேவனுக்கு நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். கத்தர் நல்லவர், என்னோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கத்தர் நல்லவர், நான் கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் அல்ல, ஆனா கத்தர் எல்லா பாதைகளும் எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். வழிகளை பார்க்காத வழிகளை பார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொன்ன கத்தர் இந்த நாளிலும் இந்த வழி வழி வேதனையோட அவருடைய வழி பெரிதாயிருக்கிறபடினால அவருடைய சுழல வார்த்தையை கத்தர் கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் என்னை பயன்படுத்துகிறார். நாளை கத்தர் இடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு இணைந்து ஊழியம் செய்ய போற ரஞ்சிசுக்காக மைந்தரையாக்காக இன்னும் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கட்டுக்கோ அன்பு நேர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக கத்தர் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி நிகேமியாக அழைத்த போது அநேக கரங்கள் கைகோத்தது. அந்த 52 நாளைக்குள்ள அந்த அலங்கம் கட்டப்பட்டது போல, அந்த பிரதிஷ்டை நடந்து அந்த ஆலயத்துல தேவ வல்லமை இறங்கினது போல எழுந்து கட்டுவோம். நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 9 மாதம் ஒரு அபிஷேகத்தின் மாதம், ஒரு அக்கினியின் வல்லமை மாதமாக கட்டுகள் கட்ட விழுந்து சுவையிடு போல் மாறி கத்தர் விடுதலையோடு நடத்துற மாதமாக எனக்கும் உங்களுக்கும் அமையப்புற கிருபைக்காக இந்த வாய்தவனை சுவாசித்துக் கொண்டு நாங்கள் வேத வசனத்துக்கு கடன் செல்வோம். தியானத்துக்கு என வேத வசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பி இருக்கிறார்கள். தொகுப்பாளரும் கூட ஊழியரும் கூட அந்த ஊழியரை அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வசனத்தை கேட்போம். சிஸ்டர் ரஞ்சினி,
1: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சுபா, உங்களோட குரலை கேட்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: ஆமென்.
1: ஆமென். காட் பிளஸ் யூ.
0: ஆமென்.
1: நன்றாக கத்தரிடம் இருந்து நாங்கள் கேட்ட எல்லா ரிக்வெஸ்டுக்கும் பதிலை தந்து உங்களை இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டிருக்கிறார். புருஷனோ ஹஸ்பண்டுக்காக நாங்கள் எவ்வளோ நின்று நாங்கள் எங்கள் நித்திய வெளிச்சனத்தின் மூலமாக நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய நன்மையும் அவருடைய கருணையான அளிப்புதலையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் பண்ணி அவரோட அவருக்கு உதவி செய்ய வேணுமோ அந்த நேரம் உங்களை எங்களுக்கு நாங்கள் அந்த விடுதலையை தருவோம். ஆனால் நீங்கள் இப்பொழுது கத்திற்காக வந்து நிற்கிறதுக்கு கத்திரும் அபரீதமான ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே ஊற்றுவர். உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளை மேலைகளும் அது தங்கி நிற்பதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர். சிஸ்டர் சுபா, ஆமேன்.
0: நன்றி கத்தர் உங்களையும் உங்களுடைய திங்கத்தை நிறைய ஆசீர்வதித்தார். ஆமேன்.
1: Amen, amen, amen. Yes, I would like to share today about how we get away from the presence of the Lord. You know, the Lord has created us for the plan and a purpose that we will always esteem Him higher and exalt Him with His presence in our lives. Even if we know Him or not, there is a God who is the creator of heaven and earth that we have to acknowledge. And the word comes from Proverbs Jeremiah 23 verse 24. How can you not find me? Can I not be able to send you the word and let you know that I am the creator God, the creator of heaven and earth? And this is the word where God encourages to know that His presence, from His presence we cannot hide, because His presence fills the heavens and the earth. Even in the Psalms it says, even if I make my bed in the Hades, He is there. So we can never hide from God's presence. Even if we acknowledge Him or not, even if we like to see that He is God or not, His presence fills the heavens and the earth. And that is why the Lord Himself says that we cannot hide from His presence. And that because of the way He has created heavens above and the earth is His footstool, that is exactly where He inhabits His presence with His people. Now in the New Testament, because of Jesus Christ coming and living within His children, and His presence comes to live within us. But what God has said is, we cannot run away from His presence. When Jonah attempted to run away from His presence, the Lord sent a storm after him. And so the Lord is encouraging and letting us know how much He loves us. Even though Jonah willfully wanted to get away from God's call and his presence, how the Lord found him, how the Lord sent that perfect storm behind him, after him, to find him and brought him back. Even though the whale, had swallowed him up, he had to bring him back, to the shores and spit him out. So he will find God again and find his purpose in life again and find his will and his plan again in his life and pursue that. And that is exactly what Jonah's call. And he had brought him back to Nineveh, and he had preached the gospel, the God of salvation, once again to the people. That was his entire plan of God was in his life. And he could not run away from his presence. He could not hide from God. And he had to. The Lord's love is the one that pursues us. So, my dear friends, know that the Lord our God is faithful. He's good. He's kind. He's gentle. He's true. And his purposes will be fulfilled in our lives. His presence will never leave us nor forsake us. So that is the way in which the Lord has said this to us. And it's interesting how children like to hide, themselves, hide and seek when they play. It's been said one child saw the shadow and thought that he could hide under the shadow. Another child, saw that he could take a blanket and hide himself right in the kitchen, hide himself under the blanket. And another child took the lampshade from a lamp and put it on his head and thought he could hide himself from that. So the children has funny ways of hiding themselves, thinking that they could hide from, when they play hide and seek. But God is a God who had shown us his faithfulness, where his presence is, fills the entire earth, and his heaven just as much comes down with his presence, where he inhabits the very praises of his people in the New Testament because of what the Lord Jesus has done. And he had also created that very presence to come into our lives when we worship, when we praise, when we exalt him, when we lift him the name up high, just like the Lord has said, I will draw all men unto myself. That is because of how the Lord wants to fill us with his presence. That is how he comes to inhabit the praises of his people. That is how we sense his presence, know his presence. Even his presence, we can see through his creation all around us. We cannot hide from the sun and the moon and the stars and all the creation that we see all around us. The forests, the plants, plantations, the animals, the birds that sing and sweetly wake up in the mornings. Oh, beautiful, beautiful way of his creation alone shows us his very presence. He's the creator God who created all this for us to know and to know and to know in our heart and our lives. He's a living God, lives and breathes his very breath into us and creates his presence right here in the midst of us, and even through Nitya Balicham at this very moment, as it goes through into the nations of the world, that he is the God of his presence that is moving in and through us and in and through these networks. His very presence is right beside you this very moment, ministering to you, and we thank the Lord for his mercies, his wonderful love and grace and mercy through his presence. In Jesus' name I pray. Thank you, thank you, thank you, Jesus. Amen. Lord, even as I had, Lord, let the people to know how your presence, you have promised us, Lord. We can never hide from your presence. And Jonah is a big indication. Even though, Lord, he tried to run away from your presence, you sent that storm after him to find him back, Lord. And that is how your love, your grace, your mercy pursues us, Lord, with your presence in our very lives. Therefore, people, Lord, who are, Lord Jesus, standing, Lord, by the wayside and not knowing where, if the God really exists, if his presence is really here on earth, that is the God who we serve, love, and we praise, and we send through these networks, Lord, through Nitya Balicham at this time, with Sangamam Radio Gospel, Lord, at this time, Father, emanating into the countries and the nations of the world with 97 stations representing you, Lord, with your presence. So we thank you. In Jesus' name we pray. Amen and amen.
0: Amen. Amen. Admiyana Vastai. அழகான விளக்கம், அருமையாக இருந்தது, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படியாக ஆவியானவர்களோடு பேசியிருக்கிறார். அத்தனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு மணி திரும்ப அது நிச்சயமாக நான் அருமையான வார்த்தையை வாசித்து அருமையான விளக்கத்தை கொடுத்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தின உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி கர்த்தர் நிறைய வாசி மதிப்பாராக. தொடர்ந்து விளைந்து எங்கள் சிஸ்டர் சங்கம் வானொலிக்குள்ள நாங்கள் சங்கமிப்போம். அமேன்,
1: அமேன், அமேன். God bless you, sister. God bless you too.
0: இந்த வசனத்தை தமிழ்ல நாங்கள் வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 23:24 வசனம். எவனாகிலும் தன்னைத்தான் காணாத படிக்கு, தன்னை எவனாகிலும் தன்னை நான் காணாத படிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புறவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான உதாரணம் ஜோனா, தேவன் காணா என்று மறைந்து ஓடியும், ஆனா தேவனும் நினைவேக்கு போன நீ தசசுக்கு போன அங்க என்ன செய்தார், மீனை கட்டளை விட்டார். அப்படியாக அங்கு கப்பல் இருந்த உடனே அந்த கடலுக்கே கட்டளை இட்டார். என்ற காட்சியும் கடலையும் வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களையும் படைத்து, அதாவது தாவீது 139 சங்கீதம் சொல்லுகிறார், நான் உட்கார்ந்ததையும் விழுந்திருக்கேன் மறைந்திருக்கிறேன், அப்பா நடந்தாலும் படுத்திருந்தேன் சூழ்ந்திருக்கிறேன், நான் வானத்துக்கிற நீர் அங்கே பாதாளத்துல படுத்தே போட்டாலும் நமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அறியாம 1:1 தொடக்கம் நீங்க வாசிக்கிறதுங்கடா, எல்லாவற்றையும் கத்தர் உண்டாட்டும் உண்டாட்டுன்னு வார்த்தையால் உண்டாக்கினருக்கு எது மறைவாய் இருக்கு. மனுஷன்தான் பூனைதான் சொல்லுவார்கள்லாம், பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்குவான், பூனை நினைக்கிறான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை, ஆனால் அந்த பூனைக்கு அந்த பாலுடைய வெண்மை பூச்ச பார்வையை கொடுத்தவர், இதனால கண்ணை மூடுகிறது. பூனை கண்ணை மூடலாம், கத்தர் கண்ணை மூடுவதில்லை. ஏண்டா அவர் சிறுவனின் தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு அவர் உறங்காம தூங்காமல் எருசிலை மீது அவர் பச்சை பறந்து காக்கும் பட்சியை போல அவர் காத்து தப்பு வைத்தார், கடந்து வந்து பிடிப்பார். என் கணவன் ஒவ்வொரு படியாக அப்படியே உருண்டு வரும்பொழுது, அப்படியே பார்க்கும் பொழுது, அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது என்னுள்ள உடைஞ்சு தான் அப்பா சிறுவன் அழைத்து பறந்து காக்க பட்சியை போல சிறுவனுக்கு மறைவு ஒன்றுமே இல்லை. கூப்பிட்ட வேலையில குரல் கொடுத்த வேலையில பதில் தர பரிகாரியான தாங்கினார், தப்பு வைத்தார். இல்லாவிட்டு அடுத்த சுவருக்கு அடிச்சு அவர் விழுந்திருக்க வேண்டும். ஆனால் அப்போ அந்த இடத்துல எந்த கடைசி படி முடிவு அந்த இடத்துல பீனி பாட்டி விட்டார். இதனைக்கு போனார், அவருக்கு மறைவு ஒன்றுமே மறையற்றவர், எல்லாவற்றையும் செய்கிற தகப்பன் அப்படியாக நடத்தி கண்டிருக்கார். கத்தன் நல்ல பெருமையான வார்த்தை, கத்த நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை துதிக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவனைத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி,
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா, குரலுக்கு கே ஆசையா இருக்கு. நன்றி துதிப்பார்கள் அவை. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, இந்த மாலை நேரம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் உயிருள்ள தேவன் என்பதை எங்களுக்குள்ள நீங்கள் அதை எங்களுக்குள்ள நீங்கள் காண்பிக்கிற அந்த பெரிதான உயிர் தழுதலுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் ஜீவனுள்ள தகப்பன், நேற்றும் என்று மாறாதவர் எங்களுக்குள்ள ஆண்டவரே. உங்கள் ஜீவனை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இப்பொழுதும் சிஸ்டர் சுபாவை உங்கள் மத்தியில் கொண்டு நிறுத்தி அந்த பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உறுதியாக பற்றி கொண்டேன் என்று கூறிய வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்குள்ள உறுதியாக பற்றி கொண்டு உங்களை சேவை செய்வதற்கு அந்த சிலுவையை எடுத்து முன் செல்வதற்கு கொடுத்த அந்த பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேனப்பா. இன்று மாலை வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களுக்காக எழும்பி ஜெபிக்கிற உங்களுக்கண்டு எழுந்து ஜீவிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபை, உங்களோட வல்லமை, உங்களை புதிதான அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கமம் வானொலி நித்திய ஒளிச்சத்தில் ஆண்டவரே நீங்க ஒளியாக வந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மகா கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். பலவீனத்தில் பலனை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களில் நாங்கள் அன்பு கூறுவதற்கு கொடுத்த இந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க யாவரே, உங்களோட குயவனை போல ஆண்டவரே புடனிட்டு ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் அதிகமாக எல்லா விதமான விதத்திலும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். ஒரு வசனம் மட்டும் பாடிட்டு வைக்கிறேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எங்கள் மத்தியில், அவருடைய பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு இல்லாவிட்டா எங்களுக்கு வந்து ஜெபிக்கவே முடியாது, ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசு ராஜா

கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை

கவலைகள் மறந்து ஓடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம், நோய்கள் எல்லாம்

0: இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஆமே, நன்றி உள்ள தகப்பன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர். ஆமே, நாங்கள் மறுநாளை சந்திப்பதற்கு கொடுத்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். பிகாஸ் ஹி லீவ்ஸ், வி கேன் ஃபேஸ் ஒன் அதர் டே. ஏனென்றால் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கக்கூடிய அந்த கிருபையின் மூலமாக இன்னும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்னும் அதிகமாக அவருடைய கிருபையிலே முடிசூட்டி யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி.
1: நன்றி, நன்றி. உண்டுமாக கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்து உங்களோடு உணர்ந்து ஊழியம் செய்ய ஊழியத்தை அசுரத்த கிருபைக்காக இந்த வயதோட சோஸ்தரிக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் அருமையாக ஊழியர்காக செபித்தீர்கள், பாடப்பட்டு செபித்தீர்கள், அருமையான பாடலை துதித்தீர்கள். நிச்சயமாக அவர் வந்திருக்கிறார், அவர் வராட்டா நாங்கள் இந்த இடத்துல வர முடியாது, அதுதான் உண்மை. நிச்சயமாக அந்த விசுவாசம் உங்களை ரட்சித்தது. உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களையும் கத்தன் நிறைய ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் சங்கம் நித்திய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்போம். இதுவரை நேரமும் தூதி பாடல் சுபங்களுக்கு நாய் கடந்து சென்றோம். கத்தன் நல்லவர், பெரிய காரியங்களை செய்த தேவன், இந்த மத்தியில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்திருக்கிறார், இசப்ப வந்ததாக தான் நித்திய வெளிச்சத்துல வெளிச்சத்தை கொடுக்க, வெளிச்சத்தின் தகப்பன் வெளிச்சம் கொடுக்க வெளிச்சத்தா வெளிச்சத்தோடு வந்திருக்கிறார். வெளிச்சம் தேவனவர், அந்த வெளிச்சம் இருளை அகற்றினது, தடைகள் அந்த இருளை அகற்றினது, பலவீனம் அந்த இருளை அகற்றினது. நிச்சயமாக அவருடைய வெளிச்சத்துல இந்த வெளிச்சம் காண்கிறோம். அவர் வந்திருக்கிறார், இந்த வந்திருக்கிற அந்த தவன் எங்களுக்கு உள்ளத்துல வந்திருக்கிறார். அதனால கொண்டாடுவோம், அவர் நாமத்தை கொண்டாடுவோம். நாங்கள் தொடர்ந்தும் சுமங்களுக்கு கூடாய்க்கணம் செல்ல போறோம். கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நீராக என்ற பகுதி கூடாய்க்கணம் செல்ல போறோம். இதனாலிலும் கண்களை ஏறெடுப்போம், இணையுங்கள், அழையுங்கள். நிச்சயமாக நாங்கள் தேசங்களை ஆட்சேபிக்க இருக்கிறோம். விசேஷமாக எங்கள் கேடா தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம், ஜெபிக்க வேண்டும். பாரப்படுங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பாரப்படுங்கள். இந்த தேசத்துல பலதரப்பட்ட கலாச்சாரத்துல பலதரப்பட்ட மொழிகள்ல பேசுற மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு கலாச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுடைய மொழிகள் இருந்தாலும், அங்கே என்ன கலாச்சாரங்களுக்குள்ள வெளிப்படுத்துற என்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிவு அடைய வேண்டும். அந்தவருடைய சித்தம் இந்த தேசத்துல நிறைவேறவே இதற்காக நாங்க பாரப்பட்டு செபிக்கும். இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேபிக்க போறோம், ஸ்ரீலுக்கு ஆட்சேபிக்க போறோம். வேலை காக்கிறவர், அவர் உறங்குவதை தூங்குவதை காக்காதபடிக்கு, தாக்காதபடிக்கு, அத்தசூழல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக மீண்டும் யுத்தத்தின் கணங்கள், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். நாளைக்கு அத்தர் சமாதானத்தை மத்தியர்களுக்கு, தேசங்களுக்கு கொடுக்கும்படியாக, அத்தர் கிரிய செய்யும்படியாக, கத்தருடைய கரம் நீட்டப்படும்படியாக, இந்த ஜனங்கள் வச்சுவை காணும்படியாக நாங்கள் சேப்பிப்போம். கத்தர் நல்லவர். ஆமேன். நாளிலும் முதலாவது ஜபத்தை ஏறெடுக்க தங்களை ஏறெடுப்போ சுவரம் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரம் முதல் 8 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அந்த விசுவாசத்தோட எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்க போறோம். ஆமேன். நாளிலும் கண்களை ஏறெடுக்க முதலாவது ஜபிக்க தங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர் இணைப்பிருக்கிறார்கள், அழைப்பு கொண்டு வருவோம். சிஸ்டர் ரஞ்சினி,
2: praise the lord, sister subha,
1: praise the lord, praise the lord. இந்த நாளில் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஜெபிங்க. அந்த ஜனங்கள் படுற கஷ்டங்கள், இன்னும் நேபாளத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிவீங்க. என் ஜனங்கள் அறிவில உணர்வு சங்காரமாய் போய் விடாதபடி, இந்த நாட்கள் அவருடைய வருகையில் அடையாளங்கள் ஆயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ரட்சிப்பை பார்க்க காண ஆசைப்படுறார். எல்லாரும் என்னுடைய ஆடுகள் என்று சொல்றார். எல்லா ஆத்மாவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். இந்த ஆத்மாக்கள் அழிந்து போகிறது சுத்தத்தால, அழிவு இயற்கையின் சீற்றங்களால, செயற்கையின் சீற்றங்களால, வன்முறையினால், இப்படியாக அழிந்து போறது ஜனங்களை கர்த்தர் காக்கும்படியாக அப்போ செபிங்க. அவங்களுடன் ஒருமனப்படுறேன்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். எஸ் லார்ட், வி நோ லார்ட், we are at this very moment, Lord, upon the earth that you created, Lord, just like Subha, Sister Subha had mentioned, Lord Jesus, that you are the creator of heaven and earth. Nothing bypasses you, Lord. You are in existence, Lord, through all what we go through here on earth, no matter where we live, no matter what condition we go through, Lord, what is the Lord pending, Lord, upon the face of this earth, Lord, earthquakes and fires and even this, we cannot even call it flash floods because it's majorly kind of a situation than flash floods, Lord. So, Lord, we give this situation in Nepal, Lord, what they are going through at this time, Father, for breaking up that very big dam-like thing, Lord, coming because the big glacier that came down, Lord, and breaking it apart, Lord, and all that water gushing into the down the valley into the city and everywhere major people majorly are living, Lord Jesus, into those areas. Lord, we give them all to you, Lord, where, Lord, 1,000 people have been missing and 350-plus people have now been dead. My Lord, I ask your God, only you can, Lord, help them, Lord, in a place, Lord, where they cannot have much, Lord, to even, Lord, provide in the means of rescuing effort, Lord Jesus, that many nations will come around them and give them that help and for the rescue efforts, Lord, and all the people that have been now submerged in water or however these conditions, Lord, 1,000 of them are still missing. Father, you are a God. You are the one who can come through, Lord, at situations like this, Lord, where it is beyond man's humankind's control, Lord. That is when we exalt you. That is when we look up to you. That is when we call unto you, the God of heaven and earth, the God, the creator God, who can come and hear our cries and the distresses, Lord, that coming out of these people, oh God. We stand in the gap as a church, as the body of Christ, Lord, feeling every bit of this, Lord Jesus. We cry with those, Lord Jesus, you have said, Lord Jesus, to grieve with those that are grieving and to rejoice with those that are rejoicing. And this is the time, Lord, we cry and we, Lord Jesus, grieve, Lord, with those that are grieving right there in Nepal. And also, Lord, for the people that are still missing, Lord, that the people do not know. And especially here in Canada, there have been young people coming and saying that their parents have been traveling and they cannot still find the whereabouts about them. And Lord, that the government has not been able to provide the necessary information yet. Therefore, Lord, we pray, Lord Jesus, somehow, Lord, the governments will be able to, Lord, in the areas, the countries they represent from these people that are missing, be able to somehow find proper connections, proper results, proper way of getting this message across to the families, Lord, that you would help them, you would open doors no man can shut and come through your supernatural intervention, Lord, to come and help them, Father. Lord, we give these families, we give these grieved ones, Lord, and the ones, Lord Jesus, all the families that are, Lord, representing different parts of the world that are losing their members, Lord, of their families. Lord, we pray, Lord Jesus, you are the comforter. You are the one who can even come down at this time, Lord, and show them who the creator God, the God who created the with a plan and a purpose, Lord, means that they have to know their God. They have to know the God who put that breath in their bodies. And even if they are, Lord, even missing their own family, this is the time to for them to come to know you, for them to, Lord Jesus, connect with you, Lord. And even as, Lord, Nitya Vricham, Lord, has been going into 200 nations. This is the time we are connecting with every single person that are listening to this very program at this time. And especially at this time, Father, Kangale Eradikam Pahadi, Lord, where we are, Lord, coming to you, Lord Jesus, where our eyes are lifted up on the Lord God Almighty with his presence upon the mountains and the hills. Just like the mountains surround Jerusalem, so my does my presence surround you, you said, Lord. That is the promise of God. Just like you have compared the mountains of Jerusalem surrounding Jerusalem, that you would come around us and surround us with your presence. So I thank you, Lord, for that very presence that is emanating, Lord. And all the countries, Lord, that are representing with 97 stations are also representing the same God, the very God that can bring, Lord Jesus, such a presence and power and mercy and grace into these places, Lord, where their families are now, Lord, wanting to know, Lord, all the existence of their people and their results to, with the way, Lord, they can find out what is happening to them, what is happening to them. Father, Lord, we thank you, we thank you, we thank you, Lord. There's nothing impossible with you, my Savior. There'll be, Lord Jesus, the grace and the mercy of God alone visiting. And Lord, even the Christian concerns, Lord, would go in, Lord, and extend their arm of grace and love, Lord, and bring them the way of salvation into these lives. Lord, even though there's going to be much of Lord Jesus, the way, the hindrances taking place for accessing and all these things into that place, Lord, because Nepal is a place, Lord, where it's nothing much, Lord, of being able to provide and do things, because it's been always, Lord, a place, Lord, of but only what that government does can happen to that place, Lord, with much need that only you can provide, with many nations coming with their grace and their help, Lord, that you can provide for them, Lord, even from the United States and Canada and all the rest of the European nations or wherever they are, Lord, and Australia, Lord, all the rest of the continents, Lord, even in Africa, can come down, Father, certainly standing, Lord, from the body of Christ, Lord, with your grace and mercy in terms of this place. I pray for Nepal and the rest of the people that I affected. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. So, Parapati Chavithi and the Paramar Javate Kataketi, Amantrum, Amin and Triple Tanwar, Resorcipo, Priaga Parapati Chavita, Mulling the Kudumaturi, think at the Vasili Paraga, but on the main angeling and the sister.
2: Thank you. God bless you, Sister Suba.
1: Amen. God bless you too. தங்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளில் தங்களை ஏறெடுக்க அடுத்ததாக எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் யுவர் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிஸ்டர் தங்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என்னோடு இணையுங்கள். நாங்கள் தங்களை ஏறெடுப்போம். என்னாலும் அநேகருக்கு வேலையில்லா பிரச்சனை விலைவாசிகள் மீண்டுமாக உயர்ந்திருக்கின்றது. அதனால் ஏற்படுற சமாதான குளைச்சல்கள், இந்த சமாதான குளைச்சலை கொண்டு வர சத்தருடைய மறைமான கண்ணிகள் எல்லாம் திறந்து போகும்படியா எச்சரிப்போம். கத்தர சமாதத்தை கொடுக்கணும், விளைச்சலை பெருக பண்ணணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழணும். அதற்காக நாங்கள் எச்சரிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்கள். சோசரமாண்டவரே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி கத்தால். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்குடாக கண்களை ஏறெடுக்கிறேன் கத்தாவி. வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரமண்ட விசுவாசத்தோடு கத்தாவி. இதனாலிலும் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்பா நகப்பனே. இதனாலிலும் கத்தாவே, எங்கு பார்த்தாலும் சமாதான குளச்சல்கள் கத்தாவே. அப்பா விலைவாசிகள் அதிகரித்ததால், வேலையில்லா பிரச்சனையினால, ஆசீர்வாதத்தின் தட்டுகளினால அப்பா என்று இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஆண்டவரே, ஒட்டுக்கப்பட்டு நெருக்கப்படுற ஒவ்வொரு ஜனங்களுக்காக வருகிறேன் கத்தா. ஒவ்வொருதனையும் கரத்தில் ஒப்புவிக்கிறேன் கத்தா. தேசத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுநர் அதிகாரிகள் பதவியில் இருப்பவர்கள் ஒவ்வொரு குடிமக்களை பொருட்படுத்தினார். ஆளுகை வீராக வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நீரல்லவா தகப்பனே? நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆசிரித்த தெய்வம் அல்லவா நீங்கப்பா? நாளிலும் ஆளுக செய்வீராக. இந்த சமாதான குள்ளச்சில கொண்டு வர்ற எல்லா காரணங்களையும் நீர் அறிவிற்க தாவி, உன் நல்லங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பான் சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தை அன்னபூர்வம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கத்தாவி. அப்பாவோட வல்லமை கிரிய செய்யட்டும் இந்த நாளில கத்தாவி. அப்பா வேலையில்லாத பிரச்சனைகளால, விலைவாசியம் அதிகரித்ததுனால அப்பா குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில, படிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில கத்தாவே சமாதான குளைச்சல எடுத்து போடுங்க. ஆசீர்வாதத்துக்கு தட்டுகளை உடைக்குறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பன் வானத்து பலனையை திறந்து ஆசீர்வதிக்கிற கத்தராண்டவர், உடைய வார்த்தையில் விளைய செய்து பலனை கொடுக்கிறது அல்லவா, விதை போடுக்கு விதையை புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அல்லவா கொடுக்கிறது. நாளிலும் அந்த கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கே நீங்க ஆகாரம் கொடுக்கிற தேவன். நாளமை நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவரே. விளைச்சல பெருக பண்ணுவீராக. அப்பா கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வித்து கொடுப்பீராக. வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நடத்துவீராக. தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருப செய்வீராக அப்பா. அகப்பனே, நாளிலும் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானம் தங்கும்படியா ஆச்சுக்கும். உம்முடைய சமாதானத்தெல்லாம் விட்டு சனி சமாதான பிரபு அப்பா. அந்த சமாதத்தை எடுத்து போடுவேன் அப்பா. சத்துருடைய மறைமான கண்ணிகள், மறைமான திட்டங்கள், மறைமான சூழ்ச்சிகள் அவருக்கு நினைக்கிறார்கள். ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நான் கடிந்து கட்டுகிறேன். எந்த அகப்பனுடைய வல்லமையை கத்தவழ்கனப்பா. ஆளுக ஆசீர்வதிங்க, விளைச்சல் ஆசீர்வதிங்க. அப்பா அவளே செய்யற கத்தனால எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. விளைச்சலை காண பண்ணுங்கப்பா, விலைவாசியை குறைக்க பண்ணுங்கப்பா. வேலையை தந்து உங்கள பிள்ளையோட கைகளை பிரயாசத்தை ஆசிரித்து மகளை பண்ணுங்களா. இயேசு விநாமத்தில் ஆசிரித்து நல்ல கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபங்கிறேன். ஜெபதிக்கலும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆம் என்றும் ஆமீன் என்று பதிலுவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் அடுத்ததாக டோலி அழைப்போம். பிரைஸ் வர்சஸ் டோலி. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஆமீன். இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில வேலைகளினை போல் ஃப்ரீசர் ஆகிவிடும் காலநிலை சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஆனாலும் காலங்களை சமயங்களை மறைந்த கர்த்தர் காலங்கள் அவருடைய கரத்தில் அளவா இருக்கிறது. ஆமீன். கர்த்தர் நல்லா ஆமீன். நாளும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க நான் சிஸ்டர் ரஞ்சினி அழைக்கிறேன். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சினி.
2: சிஸ்டர் சுபா சொல்லுங்க.
1: ரெண்டுமாக உங்களை அழைப்புக்குள் கொண்டு வருகிறேன். கண்களை ஏறெடுக்கும்படியாக நாட்களும் இந்த வெளியேறப்பட்ட வச்சு உண்டாகும்படியாக சொல்லுவீங்க. யாரும் கைவிடப்பட்டு கூடக்கூடாது. எந்த அல்லாத்மாவும் தன்னுடைய சொன்ன அது இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாரையும் ஆதி கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அவர்கள் கூட ரட்சிப்பை காண வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்புல இருக்கிற பிள்ளைகள் முடிவு பணிந்து நிலைத்திருக்கும்படியாக அந்த ரட்சிப்பில இருக்கும்படியாக ஜபியுங்க. உங்களோட நான் ஒருமனப்படுறேன்.
2: Amen, amen, amen. Yes, Lord, this is the foremost criteria, Lord, the bottom line where Lord Nithya Valicham has been, Lord Jesus, so faithfully deriving, Lord, broadcasting, Lord, from Sangamam Radio Gospel, Lord, oh God, connecting with the rest of the stations, 97 of them and plus. So, Lord, this is the very way, Lord, you have chosen, Lord Jesus, for these networks, media networks, Lord, to go into 200 countries, Lord, and 2,000 people at one sitting to be able to, Lord, even as an outreach, Lord, to reach them, Father, and bless them, Lord. And the very way of salvation is through the preaching of the gospel. The power of salvation lies on the preaching of the gospel. And Lord, that is why, Lord, these very the end days of ministry, Lord, make such a difference, Lord Jesus, how you would do this work of Calvary, Lord, that would come forth, Lord, just like you said, Lord, that even in Lord Jesus, how you had said that we might work the works of God, Lord, that you had, Lord, brought forth, Lord Jesus, the way of salvation through your only begotten Son, that whosoever believes in him shall not perish, but have everlasting life. Therefore, Lord, we pray, Lord Jesus, the kingdom of the gospel would now, Lord Jesus, emanate, Lord, even as we are standing and praying, Lord, standing with much of, Lord Jesus, the burden that comes upon our own hearts, Lord, the very way, Lord, even as Sister Subha has dedicated her time and effort in spite of her, what is going on in her own background and life, Lord, and even Sister Dolly has been just getting out of the hospital and still been available for your kingdom purposes to fulfill and the burden to carry for souls that she is still available to, Lord, in that manner, despite of Lord Jesus recuperating or whatever that is going on. Lord, we thank you. We thank you, Lord, for such dedicated, Lord Jesus, servants of the Lord and women of God and handmaidens of the Lord that are joining us together, Lord, at this time, Father. So we thank you, Lord. Even as Lord, even Brother Mahindran for Vartha and Valicham to Nithya Valicham, who, Lord, day in, day out, Lord, coordinate the programs and call and put everything in place, Lord. It all takes effort and time, and also with Brother Leslie and Sister Rita, Lord, do what they do, Lord, in terms of all the organizations and all the ways in which to do the broadcasting, Lord, to come through, Lord, and do the recordings and the coordination once again with Sister Rita as well, Father, for all of the programs to go from Monday to Sunday, Lord, and also the weekend outreach programs, beautiful fasting and prayer and praises and thanksgiving and worship time, Lord, that you have given us Saturday and Sunday mornings. So we thank you. We thank you. All this is, Lord Jesus, based on the power of your salvation to go into people's hearts and lives and bless them, Lord. Lord, we thank you. We thank you, Lord, even as you're touching many people, oh God, all the five continents, Lord, they are all going to stand before you one day, Lord. When you said, come in the clouds of glory, you said, Lord, every knee shall bow, every tongue shall confess that you are God, and Lord, that they will not be ashamed, but know you and confess you in the knowing of the Lord Savior, Jesus Christ, as their personal Savior in their own lives, and be taken up in such a way, Lord, with that relationship coming to their hearts and lives through salvation. I thank you, Lord, for that wonderful grace that is still at work, Lord, through the preaching of the gospel for the even this evening, Father, even as you have lined them up, Lord, with Sister Brenda, Sister Grace, and Pastor Anton Ross, and I am all going to come and give out the word, Lord, that this word of the gospel, Lord, is the power to preach and to bring forth, Lord, that life-giving force for salvation, Lord, because of the finished work of Calvary lies in the powerful word that is the life-giving source, Lord, to come and bring forth life into their hearts and lives, and bring forth, Lord, that which is of yours, Lord, to bring them out of, Lord Jesus, just like you said, Lord, out of death and into eternal life, into eternity, to coming into their hearts and lives. So we thank you for that, Lord. And also, Lord, for those that are backslidden, that we have, Lord, once tasted you, Lord, but not now, Lord, because of their way of how they, because of some way and their circumstances or their deliberate actions, Lord, however it took place, Lord, now have gone to a place of, Lord Jesus, gone away from following you, loving you, serving you, and being in a backslid state of affairs, Lord, in their own lives. Forgive them, cleanse them, redeem them, bring them back in, Lord Jesus, into your fold once again. You always went after the lost sheep, the lost coin, always after the person that has only been lost, Lord. That is your heart, O God. That is the power, the heart of God, always going after the person that is after the 99 sheep. The one that was lost is the 100 sheep, the lost sheep that he went after, O Lord, and also the lost coin, Lord, that you went after. My God, oh Lord, that is your heart. Lord, I pray, Lord, even as I agree together, Lord, with Lord at this time, Father, with the team members that are praying together with me, Sister Subha, Sister Dolly, and myself, as we stand in the gap and pray, Lord Jesus, Lord, you would hear our heart, our cries, Lord, standing in the gap for the unsaved souls and for the backsliders, Lord. Thank you for bringing them back. Thank you for saving their souls, for their salvation in all five continents, Lord. We might think that we are too small, but we serve a big God. We serve a God with his finished work. That is what's emanating. That is the power in it. This is nothing in us, Lord. But you have put that spirit upon us, heart upon us, and the very way the Holy Spirit is doing the work through it, Lord, even as we cry out to you, Lord Jesus, on their behalf. Thank you, thank you, thank you, Lord. No matter what religion, what color, what race, what they represent, Lord, does not count to you. You are not a respecter of persons, but you created them, Lord, in your image, Lord. That's what counts, Lord, because the very purpose in which you created them in your image is for the way you want to have fellowship with them. You want to have them know you as their Lord and their Savior in their personal lives. Therefore, I bring them, Lord, into the alignment with your word, into the alignment with your will and your obedience into their lives, Lord Jesus. As they hear your word, as they praise and worship together with us, Lord, they are not bumping into it, but they are, Lord, or God ordained, and you are bringing them according to your will and your plan. It's called divine appointment in their lives, Lord. So we thank you for the ministry that is going forth through the media networks at this very moment, as you are working and bringing forth, Lord, into their lives, Lord. Thank you, thank you, thank you. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. பாடப்பட்டு செஞ்சிருக்கிறீர்கள். நிஜமங்களை கேட்டு கத்தராம் என்றும் ஆமீன் என்றும் பார்த்திருவார். கத்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கத்தர் இதயத்தை பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ரசிக்க கூட அப்படி கைகள் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூட அப்படி ஸ்தபிகளும் அந்தமாகவும் இல்லை. அந்த தேவன் நிச்சயமாக ரசிக்கப்பட அவர் ரசிக்கப்பட அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தும்படியாக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். நாங்கள் விசுவாசிப்போம். ராம் என்று மாவீர் என்று பார்த்துருவார். செபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஒழித்து எங்க தன்னரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், தொடர்ந்து இணைஞ்சிருங்கள்.
2: ஆமேன். Thank you. God bless you, Sister Subha.
1: ஆமேன். God bless
2: you. உங்களை அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களோட வாஞ்சையும் உங்களோட இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் அருளி அருளி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென், ஆமென். கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நீரா என்ற பகுதி கூட அரங்கணைந்திருக்கிறோம். இந்த நாள் இந்த கண்களை ஏறெடுப்போம். இங்கு பார்த்தாலும் விபத்துகளும் விச்சேதங்களும் பொருட்சேதங்களும் வன்முறைகளும் இந்த விபத்துகள் வீதிபத்துகள் நடக்காதபடியே கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலர்கள் விழித்திருப்பது பிரதான சொல்லி வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க போக்குவரத்து பாதுகாக்கணும். இந்த பாடசாலை நாட்கள் ஆரம்பமாகிறது. ஆசிரியர்கள் மாணவர்கள் பாடசாலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள நல்லொழுக்கம் உள்ள நெற்பிரஜைகளாக உங்கள் பிள்ளைகள் எங்கள் சமுதாயம் எங்கள் பட்டண ஜனங்கள் தேசம் ஆசீர்வாதத்தால் காணணும். அதற்காக நாங்கள் செபிப்போம். என்னோடு இணையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். செபிப்போம். ஆண்டவரை தகப்பரி இந்த நாள் இந்த ஜெப குறிப்பு திருக்கருத்துக்குழாய் தருகிறேன் கத்தாவே. ஒரு தெய்வீய பாதுகாப்புக்காக செபிக்கிறேன் அப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே, கத்த நகரத்தை காவாராய் காவலாளர் விழித்திருப்பது விருதான்னு சொன்னீங்க அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே நீங்க தான் தேசங்களை பாதுகாக்கணும். விசேஷமாக கத்தாவே இந்த விபத்துகள் இந்த நாச மோச பட்டியங்கள் இந்த வன்முறையில இருந்து நீங்க பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக விட்டு விட்டு வெளியில செல்ற பிள்ளை ஒவ்வொரு தரையும் நம்ம கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பாதத்தை ஓடுற பிள்ளைகள் மீது நம்முடைய கரம் கூட இருப்பதாக ஒவ்வொருதற்கும் வேண்டிய நிதானத்தை அவதானத்தை ஞானத்தை பொறுமைய அப்பா கீழ்ப்படிய விட்டு கொடுக்கிற தன்மையை நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் கத்தாவே ஊந்து தள்ளுற சத்துருடைய சதி வேலைகளை இழித்து போடுகிற இயேசுவின் நாமத்தினால கத்தாவே நிர்விசாரமாயிருந்து அதுபடி அப்பா நீங்க அந்த இடத்துல வானத்தை நிறுத்த வேண்டும். அந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவரே மற்றவர்களுக்கு அதை அனுமதி கொடுக்கத்தக்கதாக விட்டு கொடுக்கிற தன்மையை நீங்க கொடுக்க வேணுமா செபிக்கணும். விசேஷமா பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. நீங்க தானே நீடிய பொறுமை உள்ளவரே அப்பா. இந்த நாள் வந்த நீடிய பொறுமை உண்டாட்டும் இயேசுவின் நாமத்தினால அவதானத்தை கொடுத்து நீங்க நடத்தும்படியா ஒப்புகளை செபிக்கிறேன் அப்பா இயேசுப்பா. நாளிலும் கத்தாவை விடுமுறையை கழித்து விட்டு விடு செல்லுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய போக்கள் வரத்துல எல்லாம் பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். விமானத்துல பயணம் செய்யற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. வாகனங்கள்ல சென்று தேசங்கள் விட்டு தேசம் சென்று அப்பா இடங்கள் பார்க்க சென்ற பிள்ளைகள் விசேஷமாக பாதுகாப்பா வந்து சேரும்படியா செபிக்கிறோம். இன்னும் கத்தாவை நம்முடைய கரம் அவர்கள் நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா இயேசுப்பா. திருவாத சிந்தனைகள் எல்லாம் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நம்முடைய சொல்லை மகா தீவிரமாய் செல்கிறது. நாளில் நம்முடைய சொல்லை அனுப்புறோம் வார்த்தைய அப்பா. நீங்க நல்ல மேய்ப்பர். நீங்க ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியாய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய கோலும் தடியும் ஆற்றி தேற்றி வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் விசேஷமா செபிக்கிறோம் அப்பா. இந்த பாடசாலை நாட்கள் ஆரம்பமாகிறது கத்தாவே. பாடசாலைகளை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வேலை எடுத்து பாதுகாத்துருங்க. போக்குவரத்து பிள்ளைகளை பாதுகாத்துருங்க. ஆசிரியர் மேல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொருவருக்குள்ளே நல்ல ஒழுக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அப்ப நட்பிரஜையா திகழத்தக்கதாக நீங்க சொன்னீங்களே போதித்து நடத்த வேண்டிய நடத்து நடத்துங்க அப்பா இயேசுப்பா. அப்படி நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே யூனிவர்சிட்டி போற பிள்ளைங்க காலேஜுக்கு போற பிள்ளைங்க கத்தாவே இன்னும் மாட்டவர் என்ன படிப்புகளுக்காக வீட்டை விட்டு வழியில போனார்களும் ஒவ்வொருத்தரையும் நீர் ரத்தத்தால மூடி பாதுகாத்தது எல்லா நாச மோச பட்டியங்களுக்கு வன்முறைகளுக்கு வன்முறைகளுக்கு அப்பா நீங்க விளக்கி நடத்த வேணுமா செபிக்கிறேன். என் தகப்பனுடைய கரம் இருந்து நடத்த வேணுமா ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குடைய என் கரத்து நிலனுடைய மறைக்குன்னு சொன்னீங்களே அந்த உன்னதமான மறை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்பா கோழிதன் குஞ்சுகளை சட்டைக்குள் மறைக்கிறது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைப்பீரா. ஒவ்வொருத்தரையும் பொறுத்த பொறுப்பெடுப்பீரா. ஆளுக செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கணப்பா அப்பா. வரத்தினால் மல்ல பராக்கிறோம் என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன கட்டணத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமம். அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஒவ்வொருதையும் பாதுகாத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில். அப்பா இந்த காலைகளும் இயற்கையின் அழிவுகளும் அப்பா தகப்பனை கொள்ளாத மனுஷியான எரிச்சல் பிராணிகளும் எல்லா கண்ணிகளும் தொற்றிக்கொண்டு போய் இயேசுவின் நாமத்தினால் என் தகப்பன் நீங்க வழி நடத்த முடியாது. நன்றி சனங்களை மிக சமவாக்கிய சம வழி நடத்துற கத்த இந்த நாளிலும் வழி நடத்த முடியாது. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தை செபிக்கிறேன். செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்.
2: சிஸ்டர் சுபா, நான் ஒரு
1: எஸ்
2: ரெண்டு நிமிடத்துக்கு ஒரு ரெண்டு நிமிடங்களுக்கு நான் உங்களோட கணவருக்கும் சிஸ்டர் ராலிக்காக ப்ரே பண்ணிட்டு முடிச்சிடுறேன்.
1: ஓகே,
2: ஜெபிச்சுட்டு
1: கோ அஹெட் கோ
2: ஆமென்
1: அஹெட்.
2: ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். For you have already seen, Lord, what your handmaiden of the Lord, as Sister Subha, has been coming and joining, despite of her Lord Jesus, her all that happened, Lord Jesus, for the last month, Lord. She had dedicated her time and her service, Lord, because of the love she carries for you, for the burden she carries for the souls, that she would come and, Lord Jesus, participate and, Lord, even do the, Lord Jesus, the work that you have called us, Lord Jesus, her to do it. Lord, we thank you for that, Lord. Now we, Lord, commit her husband once again, Lord. Lay him at thy feet and at thy altar. Nothing bypasses, not a single hair of his head will fall down to the ground without your knowledge, because she lives in a house where the handmaiden of the Lord lives and serves and loves, and Lord Jesus gives her life dedicated to you, and nothing can, Lord Jesus, ever bypass that house without your knowledge and your will and your purposes. Therefore, Lord, this man, Lord, whom you had created with your plan and your purpose, Lord, Brother Ilango, will, Lord Jesus, bring forth, Lord, your very power of your salvation coming through him, and your very power of your healing, Lord Jesus, Lord, already coming and working and moving and doing your work of Calvary, finished work of Calvary over him, Lord, to be able to, Lord, come through, Lord, oh God, in a mighty way, Lord, that he will stand up, Lord Jesus, and proclaim your word, proclaim your good way in which you have come to his life, Lord, and worked in his life, Lord, and showed forth your loving kindness over him, and your grace and your mercy, and the finished work of Calvary means the blood applied upon him. The finished, the blood that you shed and the broken body is now applied upon him, Lord, and already accomplished the task, Lord Jesus, which you had already finished it, Lord, and it's working in his own life and heart, and Lord Jesus, for his physical, mental, emotional well-being, Lord, and completely healed him in Jesus' name. And also, Lord, he is, Lord Jesus, acknowledging with his own lips, Lord, who this Savior, his wife loves and serves, and who is this loving Jesus is, and he's going to confess the same see Jesus, who is going to be his Lord and his Lord and his Lord alone. In the name of Jesus, I predicate and declare that over his life. And I thank you for that miraculous intervention of your salvation and healing upon him in Jesus' name. I also thank you, Lord, for Sister Dolly, Lord. Even as she, Lord Jesus, despite, Lord, all what she goes through, Lord, has such a place of love and grace, wants to love and serve you, Lord, in such a depth, deep way, Lord Jesus. She never gives into the enemy's attack. She never gives into anything that comes her way. All her focus is all on the Lord Jesus and him alone, for the call she had bestowed upon her life, Lord. Therefore, I pray, I decree and declare over her life right now in Jesus' name, the power of the living God, the presence of the living God, the mighty resurrection power of the living God, the same spirit that raised Christ Jesus from the dead, the spirit that lives within her, raises her up, strengthens, quicken, and revives every part of her being in the name of Jesus. Thank you, Lord, because she will, Lord, stand still, Lord, and see, Lord Jesus, what you are doing. Be still and know that I am God, according to Psalm 46:10, that you are working, you are moving, you are raising her up powerfully, Lord, to be able to come back once again the way you have already doing, Lord, in spite of a weak state, Lord Jesus, physically. You are going to raise her up powerfully, strengthen and quickening her, Lord Jesus, with your resurrection power over her. Thank you, in Jesus' name I pray. Amen and amen.
1: Amen, amen. Thank you, sister. Thank you.